நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 29 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 19 நாள் இன்று வெள்ளிக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகின்றன. கேட்கலாம் மங்கள இசை.

நாளொரு குரல். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. அதிகாரம் செய்நன்றி அறிதல். விளக்கம்: ஒருவர் செய்த உதவியின் மதிப்பு அந்த உதவியின் அளவை பொறுத்ததன்று, அந்த நபரின் பெருந்தன்மையை பொறுத்தே அமைகிறது. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம புதுவையில இருக்க அரிக்கை மேடு பத்தி தெரியுமா?
2: தெரியாது சார்.
1: கோரி மேடு
2: தெரியவே தெரியாது சார்.
1: கீழூர், அரியூர், பங்கூர்
2: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: தினமும்
9: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

நேயர்களே, இன்று நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க மெய்வருத்த கூலி தரும் வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஆட்டு எருவில் அடங்கியிருக்கும் சத்துக்கள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சூழலறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் சலீம் அலி, வழங்குபவர் கே ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள். 7:02 புதுமை புதுமை, வாழ்விக்க வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, உடலில் உறுப்புகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 மணி முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்தனன்.

8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. பதினொன்று 2 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 12:50 புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து புதுச்சேரி கல்வே கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். இந்நிகழ்ச்சியில் பதற்றம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவ கல்லூரி நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவர் டாக்டர் வி கோகுல் அவர்கள். அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே புவனேஷ். மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே.

7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலக கோப்பை 2026 அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 செய்தி சுடர். 9:30 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:00 - 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 இரவு 9 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்வுகள் உங்கள் நினைவிற்கு. 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரையும், 8:30 முதல் 8:45 வரையும் தகவல் தளம். 8:45 மணிக்கு 12வது சர்வதேச யோகா தினத்தையொற்றி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியின் யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. ஒன்பது மணிக்கு அரங்கிசை, 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 இலக்கியம் பேசுவோம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 12 மணிக்கு நாடகம் சரணாலயம் நாடகம் எழுத்தாக்கம் பி. மகாலட்சுமி அவர்கள், நாடகத்தில் பங்கேற்போர் பி. சந்திரமோகன், ஆர். பாலாஜி, ஆர். சைலஜா, எல். அருந்ததி, டி. லட்சுமி, ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் சி. ஸ்ரீபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பனிரெண்டு 12:30 பன்னிசை மாலை, பாண்டிச்சேரி பி. சம்பந்தம் பாட்டு மாசில் வீணையும் தந்தையும் தாயும் ஆகிய அப்பா தேவாரம். 12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ். ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், 2:15 என்றும் இனியவை, 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 2:55 வானிலை அறிக்கை, 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, மாலை 5:10 இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் புதுடெல்லியில் உள்ள விஜ்ஞான் பவனில் நடைபெறும் விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா ரோஜ்கார் மேலா வேலைவாய்ப்பு முகாமில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேரடி நிகழ்வினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:00 திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம். ஏழு மணி முதல் 7:15 வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், லாபகரமான சிப்பி காளான் வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டல் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் டி. தீபிகா கிருஷ்ணவேணி அவர்களின் உரை.

0: நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி. 8 மணிக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தார நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சங்கீத வானிலை, 10 தேன்மழை, 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுதில்லி செய்திப்பிரிவு ஒலிபரப்பிய நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:10, 11, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானிலையின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
2: இனித்தானும் நல்லவை கேட்க மெய் வருத்த கூலி தரும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி அ முருகன் அவர்கள்.
3: தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்னும் உலக பொதுபறையாம் திருக்குறள் வழியே மனித வாழ்வின் உழைப்பின் முக்கியத்தை நாம் அறிவோம். கடமையச்சை பலனை எதிர்பாராதே என்று கீதை சொன்னாலும் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருபடி மேல் சென்று உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகின்றார். விதியே விதியே என்று வீட்டுக்குள் இருந்தால் வயிறு நிறையுமா என்பார்கள் கிராமத்து மக்கள். மேலும் வியர்க்க உழைத்தால் வியாதி இல்லை என்பார்கள். உழைப்பு என்பது ஊதியத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல, உடல் நலத்தையும் அடிப்படையாக கொண்டது. வானத்தையும் பூமியையும் தன் உழைப்பையும் நம்பி காலம் நேரம் இலாப நட்டம் கணக்கு பாராது உழைக்கும் உழவன் தன் உடலை வருத்தி வியர்வை துளிகளை சிந்தி விளையும் பயிருக்கு உரமாக்கி பலன் பெறுவது தன் உடலை வருத்தி உழைப்பதால்தான். அதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் விதியை எண்ணி விழுந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும் உழைச்சா உயர்வம் என்ற விவரம் மண்டையில் ஏறணும் என்று தன் பாடல் வரிகளால் சுட்டி காட்டியவர். உழைப்புக்கு பகையான சோம்பலையும் தூக்கத்தையும் முதலில் நம்மை விட்டு விரட்ட வேண்டுமென்றார். உதாரணமாக ஆன்மீக அன்பர்களுக்கு சிவபக்தியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திய மார்க்கண்டேயன் தனது 16வது வயதில் இறந்து விடுவான் என்பது விதி. ஆனால் அவனுடைய ஓயாத பக்தியும் இறை நம்பிக்கையும் தன்னை வருத்தி லிங்கத்தை கட்டிப்பிடித்து சிவநாமத்தை உச்சரித்து மரணத்தின் பிடியில் இருந்து தப்பி என்றும் மார்க்கண்டேயனாக வாழ்கின்ற சிறப்பினை பெற்றான். அது இறை நம்பிக்கையோ வாழ்க்கையோ ஓயாத உழைப்பு மனிதனுக்கு வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் முதல் மதிப்பெண் பெறுவதில்லை. விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் வெற்றி பெறுவதில்லை. அதற்கான விடாமுயற்சியும் பயிற்சியும் உழைப்பும் வேண்டும். வாழ்வில் சிகரம் தொட்ட மாமனிதர்கள் அத்தனை பேரும் ஓயாது உழைத்தவர்களே என்பதை அறிய வேண்டும். நமக்கு அந்நியரிடமிருந்து தேசத்தின் விடுதலையை பெற்றுத்தர அண்ணல் காந்தியடிகளும் அவரோடு அகிம்சை வழியே போரிட்ட அத்தனை பேரும் உண்ணாமல் உறங்காமல் உழைத்ததுதானே, தன் செந்நீரை வேர்வை நீராய் சிந்தியதால் தானே நாம் இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து வருகிறோம், சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அதனுள் இருக்கிற உழைப்பை தியாகத்தை நாம் உணர வேண்டும். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் ஒரு கூலி தொழிலாளியின் மகனாக பிறந்து சிரமப்பட்டு உழைத்து அந்நாட்டின் அதிபரானார் என்பதும் சரித்திரம் கூறும் உண்மையே. அதுபோல இரவை பகலாக மாற்றும் மின்சாரத்தை மின்விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் பலமுறை அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு வெற்றியை தராவிட்டாலும் தன்னுடைய விடாமுயற்சியால் கடின உழைப்பால் கண்டுபிடித்த மின்சாரம் என்பதை நாம் அறிவோம். விடாமுயற்சி வெற்றி தரும், முயற்சி திருவினையாக்கும், திட்டமிட்ட காரியம் வெற்றி தரும், கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. வாழ்வின் உயர்வின் ரகசியம் உழைப்பில்தான் உள்ளது. முயன்று முடங்கள் குற்றமில்லை, முயலாது முடங்கள் குற்றமாகும். இயன்றதை செய்தல் உயர்வாகும், இயலாததை எண்ணுதல் இழிவாகும். இயற்கையெல்லாம் யாரிடம் பாடம் கேட்டு தன் கடமை செய்கின்றன, ஓயாமல் உழைப்பதில் சூரியன் என்பார்கள். எல்லோருக்கும் ஞாயிறு விடுமுறை, ஞாயிற்றுக்கு ஏது விடுமுறை என கேட்பது போல அயராத உழைப்புக்கு ஆதவன் ஆதாரம்தான். எண்ணிய

0: எண்ணியாங்கு ஏதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என மன உறுதியோடு முயற்சி கொண்டு உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை நாம் அறிய வேண்டும். சிகரம் தொட உழைத்து முயற்சி செய், உன் முயற்சி வெற்றி பெறாவிட்டால் மீண்டும் நீ பயிற்சி செய் என்பது வெற்றி பெற உழைப்பவரின் அடிநாதமாகும். மெய்வரித்தி உழைத்தால் நினைக்கின்ற இலக்கை அடையலாம் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி அ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:15. தொடர்வது தெய்வீக ராகம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 5 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஆட்டு எருவில் அடங்கியிருக்கும் சத்துக்கள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கருத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்த, என்ன வயல வயல உத்து பாத்துட்டு இருக்காப்ல, பயிரை பாத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? கருத்தமுத்த இங்க திரும்பி பாருப்பா. கருத்தமுத்த
1: யாரு? காத்தமுத்து குரல கேக்குது.
0: ஆமாப்பா காத்தமுத்து தான், வா மேல ஏறி வா.
1: இப்பதான் மடையை மாத்தி தண்ணி காட்டினா வந்துடுமா? வந்துடுமா
0: கருத்தமுத்த. இப்படி வாப்பா. என்னப்பா ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்த, என்ன சோகமா இருக்கியா?
1: ஆமா கருத்தமுத்த, என் நெல் பயிர பாரு, என்னென்ன உரமெல்லாம் போட்டு பாக்குறேன், ஒன்னும் கிளம்ப மாட்டுதுப்பா.
0: ஏன்பா பயிர் உக்காந்த மாதிரி இருக்கு.
1: ஆமா
0: நீ என்னென்னமோ போட்டு பாக்குற. ஏன்பா நீ ஆடு வளர்க்கறியா இல்லையா?
1: காத்தமுத்த உனக்கே தெரியும், 10 ஆட்டுல ஆரம்பிச்சா இன்னைக்கு 100 ஆடுக்கு வந்துருச்சுப்பா.
0: எப்ப அவ்வளவு ஆடு வளர்க்கற இல்ல?
1: ஆமா
0: அந்த ஆட்டு புழுக்க இருக்குல்ல,
1: ஆமா
0: அதெல்லாம் என்ன பண்ற?
1: சரி வரவங்க போறவங்க எல்லாம் அள்ளிட்டு போயிடுறாங்க, நான் என்னப்பா பண்றது? ஆட்டா புழுக்க தானே.
0: எப்ப அப்படிலாம் சொல்லாதப்பா, ஆட்டு எருவுல ஏகப்பட்ட சத்து இருக்குது.
1: என்னது, ஆட்டு எருவுல ஏகப்பட்ட சத்தா இருக்குதா?
0: எப்பா உண்மையிலேயே மாட்டு சாணத்தை விட 2 மடங்கு தழைச்சத்து சாம்பல் சத்து ஆட்டு எருவுல இருக்குதுப்பா.
1: என்ன காத்தமுத்த இப்படி எல்லாம் குண்ட தூக்கி போடுறா?
0: எப்ப உண்மையை சொல்றேன்பா, ஆட்டு எருன்னு சொல்றோம் இல்லையா,
1: ஆமா
0: அதெல்லாம் வந்து நல்லா கலெக்ட் பண்ணி அதுவும் 100 ஆட்டுக்கு மேல வச்சிருக்கிற. 100 ஆட்டு சாணம் கிடைச்சதுன்னா 1 ஏக்கர் நிலத்தை 1 வருஷத்துக்கு நம்ம பயிர் பண்ணலாம்.
1: சரியா மாட்டு சாணம் போல நல்லா மக்கணுமோ?
0: மாட்டு சாணத்தை நம்ம உடனே போட்டுற கூடாது, பச்சை சாணம் சூடு உள்ளது,
1: ஆமா
0: பயிருக்கெல்லாம் ஆபத்தை உண்டு பண்ணிடும். மாட்டு சாணத்தை நம்ம ஒரு இடத்துல குமிச்சு வச்சு அது நல்லா சூடு ஆறி ஓரளவு மக்கின பிறகுதான் நாம அதை எருவா பயன்படுத்த முடியும். ஆனா ஆட்டு எரு இருக்குல்ல, அது அப்படி இல்ல, அன்னைக்கு போட்ட எருவைய உடனே நம்ம பயன்படுத்தலாம்.
1: காத்தமுத்து காத்தமுத்தா இப்படி உக்காருப்பா, வேப்ப மரத்து அடியில உக்காரு, எல்நீ 1 குளம் அறுத்து வச்சுதான், நீ 2 குடிக்கிற.
0: சரிப்பா சரிப்பா, எல்நீ நான் குடிக்கிறேன், உனக்கு என்ன வேணும் அது சொல்லு.
1: காத்தமுத்த இளநிய குடிச்சிட்டு ஆட்டு எருவுல என்னென்ன சத்தெல்லாம் இருக்குது, என்னென்ன நன்மையெல்லாம் நமக்கு இருக்குது,

0: அதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லு காதமுத்த.
1: சரிப்பா, நீ முதல்ல எளனிய விட்டு.
0: சரி சரி சரி. இந்த காதமுத்த எளனிய நல்லா சுவையா இருக்கு.
1: கொண்டப்பா கொண்டப்பா. என்னென்ன தெரிஞ்சுக்கணும்
0: காதமுத்த? நான் வச்சிருக்கிற ஆடுல இருந்து கிடைக்கிற ஆட்டாம்புழுக்கல என்னென்ன சத்தெல்லாம் இருக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லம்பா.
1: மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியா நுண்ணுயிர்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அருமையான உணவுப்பா இந்த ஆட்டாம்புழுக்க நம்ம மண்ணில போட்டு ஈரப்படுத்தும் போது. சரியா, மண்ணுல ஈரப்பதத்தை சேமிக்கும் திறன் இதனால அதிகமாகுமா?
0: பரவாயில்லையா.
1: அதனால நீ நாலு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வைக்கிற இல்லையா, அது இன்னும் ரெண்டு மூணு நாள் தள்ளி போடலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கூட வைக்கலாம்.
0: பரவாயில்ல,
1: அந்த அளவுக்கு ஈரம் காக்கும்பா. ஆட்டு எருவுல இவ்வளவு விஷயம் இருக்குது.
0: இன்னும் மேல சொல்ல.
1: எப்பா, ஆட்டு எருவை நீ பெறணும்னா உன் ஆடுக்கு நல்ல சத்துள்ள சாப்பாட முதல்ல கொடுக்கணும்.
0: அது என்ன சத்து உள்ள சாப்பாடு? அதுக்குன்னா நான் காசா செலவு பண்ணி இருக்க முடியும்.
1: கருத்தமுத்து, நீ வந்து காசு எல்லாம் ஒண்ணு செலவு பண்ண வேண்டாம்.
0: சரி,
1: இப்போ உன் வயலை சுத்தி நீ என்ன பண்ணிருக்க? வேலி மசாலா போட்டிருக்க, சுபா புல்லு வளர்க்கற, அப்புறம் ஒரு பகுதியில தட்டைப்பயிறு வளர்க்கற, குதிரை மசாலா வளர்க்கற, முயல் மசாலா வளர்க்கற.
0: ஆமா,
1: இதெல்லாம் தான்ப்பா ஆட்டுக்கு தீவனம். இதெல்லாம் அறுத்து போட்டினாவே போதும்.
0: ஆமா,
1: இத சாப்பிட்டுட்டு ஆடு நல்ல கொழு கொழுன்னு இருக்கும்பா. நல்ல கெடை ஆடா புடிச்சு நல்லா வித்தினா கூட அது ஒரு 10,000 போகும்பா.
0: ஆமா,
1: எவ்வளவு லாபம் இருக்கு தெரியுமா? புரதச்சத்து நிறைந்த இந்த சத்து எல்லாம் குடுக்கணும் நீ, ரைட்டா? அப்புறம் எருவுல நல்ல தழைச்சத்து அதிகமா இதனால ஏற்பட்டுரும். நுண்ணூட்ட சத்து, தாது உப்பு இதெல்லாம் அதிகமா அதுல வந்துரும்பா. இப்ப ஆட்டு எருவுல நம்ம என்ன செய்யணும்? ஒரு சோதனை பண்ணி பாத்தீங்கன்னா 60-70% அதுல தண்ணி இருக்கும், 2% தழைச்சத்து, 0.4% மணிச்சத்து, 1.7% சாம்பல் சத்து, இதெல்லாம் அதுல இருக்குதுப்பா. அப்புறம் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான நம்ம அந்த நுண்ணூட்ட சத்து எல்லாம் சொல்றோம் இல்லையா, போரானு, மெக்னீசியம், கோபால்ட்டு, தாமிரம், துத்தநாகம், மாலிப்டினம், இதெல்லாம் அதிக அளவுல அதுல இருக்கு. இப்ப உனக்கு புரிஞ்சு போச்சா ஆட்டு எருவுல என்னென்னலாம் இருக்குன்னு?
0: இவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு நீ சொல்றதாமா தெரியுது எனக்கா. ஏங்க அதுமுத்த, ஆடுகளை மேய்ச்சலுக்கு போகும்போது அங்கங்க ஆட்டை முழுக்க போடுது, அதெல்லாம் நான் கூட்டினா இருக்க முடியும்.
1: கருத்தமுத்து, நீ அங்கெல்லாம் விட்டுரு.
0: சரி,
1: ஆனா நீ பட்டியல அடிச்சு வைக்கிற இல்லையா, அந்த இடத்துல நீ வந்து ஆள்கூல முறையில வந்து இந்த ஆட்டு எருவுலாம் இருக்குல்ல அதெல்லாம் சேமிக்கலாம்ப்பா.
0: என்னது ஆள்கூல முறையா?
1: ஆமாப்பா.
0: அது என்னது?
1: நிலக்கடலை தோல், தோல்னா நம்ம நிலக்கடையை உடிச்சு சாப்பிட்டுட்டு அந்த சக்கர் இருக்குல்ல, அந்த தோல் அத வந்து நமக்கு பொடிசாக்கிக்கணும். அப்புறம் வந்து வைக்கோல் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் கொஞ்சம் பொடிசு பொடிசா நறுக்கிக்கணும்பா.
0: காதமுத்த, வைக்கோல் வெட்டுறதுதான் நான் மிஷின் வச்சிருக்கேன்னா?
1: அப்புறம் என்னப்பா, அந்த வைக்கோல துண்டு துண்டா வெட்டிக்கிற. அப்புறம் நான் சொன்ன நிலக்கடலை தோல், அப்புறம் இலை சருகு, அப்புறம் மரத்தூள், அப்புறம் தேங்காய் நார் கழிவு, நிறைய தென்னை மரமும் இருக்கு
0: வீட்டுல, நிறைய இருக்கு நீ சொல்றதெல்லாம்.
1: இதெல்லாம் சேர்த்து 6 அடி உயரத்துக்கு நம்ம ஒரு பெட் மாதிரி போட்டுருப்பா. இதுல நம்ம ஆடுகள வந்து கட்டி வச்சோம் வச்சுங்க, இந்த ஆடுகளுடைய புழுக்கையெல்லாம் அதுல உழுது இல்லையா, இதெல்லாம் இந்த ஆழ்குளத்துல இருந்து நல்லா சேர்ந்துரும். அப்புறம் ஆட்டு சாணம், அப்புறம் இந்த சிறுநீர் வேற கழிக்கும் இல்லையா, எல்லாம் அதுலயே கலந்து ஒரு அருமையான ஒரு சத்துள்ள ஒரு உரம் நமக்கு கிடைச்சிரும்பா.
0: சூப்பர்பா.
1: இப்ப ஆட்டு எருவுல இருந்து எந்த சத்தும் வீணாகாம எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஆள் கூலத்துல உள்ள ஈரத்தன்மையை பொறுத்து நம்ம 3-4 மாசத்துக்கு ஒரு முறை இந்த ஆள் கூல எரு எல்லாத்தையும் கலந்த எரு இருக்குல்ல, அத வந்து பயிர்களுக்கு நம்ம உரமா போடலாம்பா. இப்ப இந்த ஆள் கூல முறையில 10 ஆடுகள்ல இருந்து ஒரு ஆண்டுல 2.5 டன் தரமான எரு கிடைக்கும்பா.
0: இது
1: வந்து உனக்கு என்ன செலவா இருக்குது?
0: ஒண்ணுமே இல்ல,
1: ஒண்ணுமே இல்ல, அருமையான ஒரு சத்துள்ள எரு கிடைச்சிருது. ரைட்டா, ஆட்டு எருவுல 50 கிலோ யூரியாவுல இருக்கிறத போல தழைச்சத்து கிடைக்குது, 37 கிலோ சூப்பர் பாஸ்ல உள்ள மணிச்சத்து, 40 கிலோ பொட்டாசுல உள்ள சாம்பல் சத்து, இந்த பேரூட்ட சத்து 3 உனக்கு ஈஸியா கிடைச்சு போச்சு.
0: ஆமா,
1: அப்புறம் என்னப்பா, எருவை சாகுபடிக்கு நீ பயன்படுத்த வேண்டியதுதான். செலவு ரொம்ப கம்மி. நெல்லுக்கு மட்டும் இல்ல, தக்காளி, மிளகா, கத்திரி, மத்த பயிறு, எல்லா பயிருக்கும் இந்த ஆட்டு எருவுல நீ வந்து உரமா பயன்படுத்தி போட்டி.

0: அருமையான லாபம் அடையலாம்,
1: நல்ல மகசூல் கிடைக்கும்.
0: ஆமாப்பா, இந்த பயிர் உக்காந்துகிட்டே இருக்குன்னு இப்ப கவலைப்பட்டுலாம் கிடைக்காது. இதெல்லாம் போட்டு பாரு, பயிர் பாரு, ஆள் உயரத்துக்கு நின்று நீ உள்ள நிக்கிறதே எனக்கு தெரியாம அளவுக்கு பயிர் வளர்ந்துரும்.
1: உண்மைதான் கதமுத்த, என்னுடைய பயிர் வளர்ச்சி கம்மியா இருந்தது. இப்ப நீ சொன்ன முறைகளை பயன்படுத்தினா நல்லா அமோக விளைச்சல் வரும் பொழுது.
0: நிச்சயமாப்பா, நல்ல விளைச்சல் வரும். நீ இத தாராளமா செய்யலாம்ப்பா.
1: சரி சரி
0: கர்த்தமுத்த, காலையில எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு.
1: சரி சரி,
0: இந்த விவசாய அதிகாரியை போய் நான் பாக்கணும். இந்த ஆட்டு எரு சம்பந்தமான செய்தி இருக்கு இல்லையா, இதுல இன்னும் கொஞ்சம் உனக்கு சொல்ல வேண்டி இருக்கு. அத நாளைக்கு வந்து நான் சொல்றேன்.
1: நாளைக்கு எங்க வந்து பாக்கணும்னா?
0: எப்பா, நீ இருக்கிற இடத்துக்கு நானே தேடி வரேன்ப்பா.
1: சரி சரி,
0: காலையில ஏன் சொன்னா உன் மோத்தல முடிக்கிறது தானே எனக்கு முக்கியமான வேலை.
1: ஆமா ஆமா ஆமா,
0: வந்துடுறேன்ப்பா.
1: சரி காத்த முத்த,
0: சரி நான் இப்ப போயிட்டு விட்டுமா?

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் முன்பு வர்த்தகத்தால் தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று வர்த்தகத்திற்கு இணையாக நம்பிக்கையும் மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாடும் நிலையான வர்த்தக உறவுகளை எதிர்பார்ப்பதாகவும், நீண்ட கால அடிப்படையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தேடுவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். இந்தியா அத்தகைய நம்பிக்கைக்குரிய இடமாக மாறி வருவதாகவும் அவர் கூறினார். வரும் தலைமுறையினருக்கு பயன் தரும் வகையில் பல்வேறு துறைகளில் இந்தியா முதலீடுகளை செய்து வருவதாகவும், இதனால் நாட்டின் இலக்குகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமண தத்துவங்களும் சிந்தனைகளும் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். சமண மதத்தின் போதனைகள் அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு வழிகாட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதிக்கு அகிம்சை, கருணை, தாராள மனப்பன்மை மிகவும் அவசியம் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விலை ஆதரவு திட்டம் தொடர்பான கூட்டத்தில் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கலந்து கொண்டு பேசினார். பச்சை பயறு மற்றும் கொப்பரை கொள்முதலுக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவை உடனடியாக பரிசீலிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். பச்சை பயறு கொள்முதல் அளவை உயர்த்தி வழங்குமாறும் மத்திய அரசிடம் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினரே ஈடுபட்டு கைதாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குற்ற சம்பவங்களில் கைதாகியுள்ள ஆளும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில்

0: நாளை இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசு முறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தேசிய கல்விக் கொள்கை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசின் இந்த கல்விக் கொள்கை நாட்டை உலகில் ஒரு வளர்ந்த நாடாக மேம்படுத்த உதவும் என்று கூறினார். தற்போதுள்ள கல்வி முறை பட்டதாரிகளை வேலை தேடும் நபராக உருவாக்கியுள்ளது என்றும், ஆனால்

0: கூறினார். கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள், கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, சூரிய மின்சக்தி அமைப்பதற்கு மானியம் வழங்குதல் போன்ற திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் பட்டு சுற்றுலா திட்டத்தை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் அவர் அறிவுறுத்தினார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி தங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்ததாகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
1: கண்டோன்மெண்ட் சார்பா நடந்த ஸ்வச்சதா காம்படிஷன்ல நாங்க முதல் பரிசு பெற்றிருக்கிறோம். இது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டுல இருந்து துணிகளை கொண்டு வந்து துணிப்பை தைச்சு கடைகளுக்கு அங்க இருந்து பப்ளிக் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம். அதே மாதிரி நிறைய செடிகள்ல வந்துட்டு ஸ்கூல்ல நட்டு வச்சோம். பிளாஸ்டிக் பென்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இதெல்லாத்தையுமே பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்ன குப்பை எப்படி பிரிக்கணும், நாலு வகையா பிரிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னோம். தெருவுல போய் இந்த ஸ்கிட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி பப்ளிக்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள், அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுல எல்லாம் சொன்னோம்.
0: திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வரும் 30 தேதிக்குள் முடித்து ரயில் போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாநகரில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளான மணியனூர், கந்தம்பட்டி, கருங்கல்பட்டி பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இருவரி செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23 வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. காரைக்கால் அருகே கிழக்கு ஆசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தை ஒட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-1 என்ற செட் கணக்கில் இலங்கையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியா 25-23, 25-14 என்ற நேர் செட்களில் பங்களாதேஷை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள குடாலாஜராவில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு

0: சுக்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் சலீம் அலி, வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
3: 1896 ஆண்டு நவம்பர் 12 அன்றைய பம்பாய் மாநிலத்தில் கேத்வாடி என்ற ஊரில் சலீம் அலி பிறந்தார். தனது பள்ளி பருவத்திலிருந்தே சலீம் அலி ஒரு வேட்டை பிரியராக திகழ்ந்தார். பறவைகள் மீது சலீம் அலியின் ஆர்வம் திரும்பியதற்கு அவரது இளமையில் நடைபெற்ற ஒரு சிறு நிகழ்ச்சியே காரணம். இளம் வயதில் அலி ஒரு சின்னஞ்சிறு சிட்டுக்குருவியை சுட அது இறந்து வீழ்ந்தது. இறந்து போன அக்குருவியின் கழுத்தில் திட்டாக மஞ்சள் நிற கரை படிந்திருப்பதை கண்டார் சலீம் அலி. இதற்கான காரணத்தை தன் சிற்றப்பாவிடம் கேட்க அவரோ அப்போது பம்பாய் இயற்கை வரலாற்றுக் கழகத்தின் கௌரவ செயலராக இருந்த W.S. மில்லட் என்பவரிடம் சலீம் அலியை அறிமுகப்படுத்தினார். மில்லட்டின் உதவியுடன் பறவைகளை எவ்வாறு அறிந்து கொள்வது, எப்படி பாதுகாப்பது போன்ற விவரங்களை சலீம் அலி தெரிந்து கொண்டார். அப்பொழுதிலிருந்து சலீம் அலிக்கு பறவைகள் மீது தீராத நாட்டம் பிறந்தது. பின்பு கல்லூரி படிப்பை மேற்கொண்ட போதிலும் பட்டம் ஏதும் பெறவில்லை. தன் தமையனுக்கு தொழிலில் உதவுவதற்காக இடையில் மியான்மர் சென்று விட்டார். மியான்மரில் தமையனுக்கு உதவுவதை விட பறவைகளை கவனிப்பதிலேயே பெரும் கவனம் செலுத்தினார். பின்னர் 1920 மீண்டும் சலீம் அலி பம்பாய்க்கு திரும்பினார். மியான்மரிலிருந்து திரும்பியவுடன் சலீம் அலிக்கு விலங்கியல் துறையில் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இக்கல்வி பெற்றதன் காரணமாக பம்பாய் தேசிய வரலாற்றுக் கழக அருங்காட்சியகத்தில் அலிக்கு வழிகாட்டி வேலை கிடைத்தது. ஏற்கனவே பறவைகளின் வாழ்க்கை முறையில் நாட்டம் கொண்டிருந்த சலீம் அலிக்கு இவ்வேளை மேன்மேலும் பறவையியல் துறையில் ஆர்வத்தை ஊட்டியது. பறவையியலில் தன் அறிவை மேலும் வளர்த்து கொள்ள சலீம் அலி ஜெர்மனி சென்று முனைவர் இர்வின் ஸ்ட்ராஸ்மன் என்பவரிடம் பயிற்சி பெற்றார். சலீம் அலியின் 18வது வயதில் 1918 தெமீனாவை மணந்தார். சலீம் அலியின் வணிகம் காரணமாக இவர்கள் இருவரும் சிறிது காலம் மியான்மரில் வாழ்ந்தனர். திருமணமாகி குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்ட சலீம் அலி வேலையின்றி வாடினார். ஆனால் அவரது மனைவி தெமீனா பணியில் இருந்தமையால் வறுமை துன்பம் பெருமளவுக்கு இவரை தாக்கவில்லை. வேலையின்றி இருந்த நாட்களில் சலீம் அலி தனது வீட்டு தோட்டத்திலிருந்த மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு பறவைகளை நோட்டம் விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அங்கிருந்த தூக்கணாங்குருவியின் வாழ்க்கை முறையை கூர்ந்து கவனித்து அதை பற்றிய எல்லா விவரங்களையும் குறித்து கொண்டார். 1930 தான் திரட்டிய குறிப்புகளை கொண்டு தூக்கணாங்குருவியின் பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள் ஆகியவை பற்றிய ஆய்வுக் கட்டுரை ஒன்றினை வெளியிட்டார். இது முனைவர் பட்டத்திற்கான ஒரு ஆய்வேடு போல விளங்கியது. இக்கட்டுரை பறவையியலில் சலீம் அலிக்கு பெரும் புகழையும் பெயரையும் ஈட்டித்தந்தது.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் ஆர்வலர் சலீம் அலி, வழங்கியவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள்.
4: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
5: தெரியாது சார்.
4: கோரி மேடு
5: தெரியவே தெரியாது சார்.
4: கீழூர், அரியூர், பங்கூர்
5: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
6: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு.

0: நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே,
2: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
2: தினமும் காலை 9:02
3: நேயர் விருப்பம்
4: தொடர்வது. 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். இந்தியா எதிர்காலத்திற்காக தயாராகி கொண்டிருக்கும் அதே வேளையில் புதுமை தொழில்நுட்பம் மற்றும் மக்களை மையமாக கொண்ட வளர்ச்சியின் மூலம் எதிர்காலத்தை உருவாக்கி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது பிரான்ஸ் நாட்டு பயணத்தின் நிறைவாக பாரிஸில் நடைபெற்ற போஞ்சூர் மோடி நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய போது பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை அனுமதி அளித்துள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இதை அவர் தெரிவித்தார். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் உள்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள், நீதி சட்டங்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் சாதனைகள் மற்றும் திட்டங்கள் குறித்த மாபெரும் விழிப்புணர்வு கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரியில் 200 ஆண்டுகள் பழமையான மற்றும் சிதலமடைந்த பான்சியோனா அரசு பெண்கள் பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முழுமையாக இடிக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த பள்ளி கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று திறந்து வைத்தார். தமிழகம் மற்றும் ஆந்திர பிரதேச கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று அமெரிக்காவின் அட்லாண்டா மைதானத்தில் நடைபெற்ற செக் குடியரசு சவுத் ஆப்பிரிக்கா இடையிலான போட்டி சமனில் முடிந்தது. இதையடுத்து இரு அணிகளும் நாக் அவுட் சுற்றுக்கு செல்லும் தங்களது வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:02
1: வாழ்விக்க வந்த காந்தி

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: இந்த ஏற்பாடு கொஞ்ச காலம் நடந்து வந்தது. ஆனால் எனக்கு இது திருப்திகரமாக இல்லை. நான் எப்பொழுதும் குழந்தைகளுடன் தாய்மொழியிலேயே பேசி பழகி வந்தேன். இதனால் அவர்களுக்கு கொஞ்சம் குஜராத்தி தெரிய வந்தது. குழந்தைகளை திரும்ப இந்தியாவிற்கு அனுப்பிவிடுவதற்கும் எனக்கு விருப்பம் இல்லை. ஏனெனில் சிறு குழந்தைகளை பெற்றோரிடமிருந்து பிரிக்கவே கூடாது என்று அந்த நாளிலிருந்தே நான் கருதி வந்தேன். ஒழுங்கான ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் இயற்கையாகவே அடையும் கல்வி பயிற்சியை மாணவர்களின் விடுதிகளில் அவர்கள் அடைய முடியாது. ஆகையால் என் குழந்தைகளை என்னுடனேயே வைத்து கொண்டேன். என் சகோதரியின் மகனையும் என் மூத்த மகனையும் இந்தியாவில் மாணவர்கள் தங்கி படிக்கும் ஒரு பள்ளிக்கு கொஞ்ச காலம் அனுப்பினேன். ஆனால் சீக்கிரத்திலேயே அவர்களை திருப்பி அழைத்து கொண்டு விட வேண்டியதாயிற்று. பிறகு என் மூத்த மகன் வயதடைந்த வெகு காலத்திற்கு பிறகு என்னிடம் மனஸ்தாபம் கொண்டு இந்தியாவுக்கு போய்விட்டான். அங்கே அகமதாபாத்தில் ஓர் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தான். ஆனால் என் மருமகனோ என்னால் கொடுக்க முடிந்த கல்வியோடு திருப்தி அடைந்து என்னுடனேயே இருந்துவிட்டான் என்று ஞாபகம். நல்ல வாலிப பருவத்தில் அவன் துரதிருஷ்டவசமாக சிறிது காலம் நோயிற்றிருந்து இறந்து போய்விட்டான். என் குமாரர்களில் மற்ற மூவரும் பொது பள்ளிக்கூடத்திற்கு போய் படித்ததே இல்லை. ஆனால் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு இருந்தவர்களின் குழந்தைகளுக்கென்று நான் ஆரம்பித்து சிறிது காலம் நடத்தி கொண்டிருந்த வசதி குறைவான பள்ளிக்கூடங்களில் இவர்கள் சிறிது காலம் ஒழுங்காக படித்து வந்தனர். இந்த பரிசோதனைகள் எல்லாம் அரைக்குறையானவைகளே. நான் விரும்பிய அளவு குழந்தைகளுக்காக என் நேரத்தை செலவிட என்னால் முடியவில்லை. அவர்கள் விஷயத்தில் போதிய கவனம் செலுத்த என்னால் முடியாது போனதும் தவிர்க்க முடியாத வேறு காரணங்களும் அவர்களுக்கு நான் அளிக்க விரும்பிய இலக்கிய கல்வியை அளிக்க முடியாதபடி செய்துவிட்டன. இவ்விஷயத்தில் என் மீது என் குமாரர்கள் குறை கூறியிருக்கின்றனர். எம்ஏ அல்லது பிஏ படித்தவரையோ அல்லது மெட்ரிகுலேஷனாவது படித்தவர்களையோ அவர்கள் சந்திக்கும் போதெல்லாம் பள்ளிக்கூட படிப்பு இல்லாததன் கஷ்டத்தை அவர்கள் உணருவதாக தோன்றுகிறது. அது எப்படியானாலும் என் அபிப்பிராயம் வேறு. எப்படியாவது அவர்களை பொது பள்ளிக்கூடத்தில் பிடிவாதமாக படிக்க வைத்திருந்தேனாயின் அனுபவம் என்ற பள்ளிக்கூடத்தில் மாத்திரம் கிடைக்கக்கூடியதான பெற்றோருடன் இருப்பதால் அடைவதான கல்வி அவர்களுக்கு இல்லாது போயிருக்கும். அவர்களை பற்றி நான் இன்று கொஞ்சமும் கவலையில்லாமல் இருக்கிறேன். இப்படி இருக்க முடியாமலும் போயிருக்கும். என்னை விட்டு பிரிந்து இங்கிலாந்திலோ தென்னாப்பிரிக்காவிலோ அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய இயற்கையல்லாத கல்வி இன்று வாழ்க்கையில் அவர்கள் காட்டி வரும் எளிமையையும் சேவா உணர்ச்சியையும் அவர்களுக்கு போதித்தே இராது. மேலும் அவர்களுடைய செயற்கை வாழ்க்கை முறை எனது பொது வேலைக்கு பெரிய இடையூறாகவும் இருந்திருக்கும். ஆகையால் என் திருப்திக்கு ஏற்ற வகையிலோ அவர்கள் திருப்தி அடையும் வகையிலோ அவர்களுக்கு இலக்கிய கல்வியை அளிக்க என்னால் முடியாது போயிற்று. என்றாலும் என்னுடைய சக்திக்கு எட்டிய மட்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய என் கடமையை நான் செய்யாமல் இருந்துவிடவில்லை என்று என்னுடைய கடந்த ஆண்டுகளை திரும்ப எண்ணி பார்க்கும்போது நான் நிச்சயமாக கருதுகிறேன். பொது பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகளை அனுப்பாது போனோமே என்று நான் வருந்தவே இல்லை. இன்று என் மூத்த மகனிடம் விரும்பத்தகாத குணங்களை நான் காண்கிறேன். கட்டுத்திட்டமும் ஒழுங்குமற்ற என் இளவயதின் எதிரொலியே அது என்று நான் எப்பொழுதும் உணர்கிறேன். என் வாழ்நாளின் அப்பகுதி அரைகுறையான அறிவும் சுகபோகப் பற்றும் நிரம்பியிருந்த காலம் என்று கருதுகிறேன். அந்த காலமும் என் மூத்த மகனுக்கு நன்றாக புத்தி தெரிந்த காலமும் ஒன்றாக இருந்தன. அது நான் அனுபவம் இன்மையிலும் இன்ப நுகர்ச்சியிலும் திளைத்த காலம் என்று கருத இயற்கையாகவே அவன் மறுத்துவிட்டான். இதற்கு நேர்மாறாக அதுவே என்னுடைய வாழ்க்கையின் மிகச்சிறந்த காலம் என்றும் பின்னால் எனக்கு ஏற்பட்ட மாறுதல்கள் அறிவு தெளிவு என்று தவறாக கூறப்படும் மதிமயக்கத்தினால் ஏற்பட்டவை என்றும் அவன் கருதிவிட்டான். அவன் அப்படியே எண்ணியிருக்கட்டும். என் வாழ்க்கையின் ஆரம்ப காலம் நான் புத்தி தெளிவு பெற்றிருந்த காலம் என்றும் பெரிய மாறுதல்கள் ஏற்பட்ட பிந்திய காலமே மாயையும் அகந்தையும்

0: நிறைந்த காலம் என்றும் அவன் ஏன் எண்ணக்கூடாது? அடிக்கடி நண்பர்கள் என்னை கீழ்வரும் பல கேள்விகளை கேட்டு மடக்க பார்த்திருக்கின்றனர். உங்கள் குழந்தைகளுக்கு கலாசாலை படிப்பு அளித்திருந்தால் அதனால் என்ன தீமை விளைந்திருக்கும்? இவ்விதம் அவர்களுடைய சிறகுகளை துண்டித்து விடுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? படித்து பட்டம் பெற்று தங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை துறைகளை அவர்கள் மேற்கொள்வதற்கு நீங்கள் ஏன் குறுக்கே நின்றிருக்க வேண்டும்? இந்த விதமான கேள்விகளில் அதிக முக்கியத்துவம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. எத்தனையோ மாணவர்களுடன் நான் பழகியிருக்கிறேன். கல்வியை குறித்து எனக்குள்ள கொள்கைகளை நானாகவோ மற்றவர்களின் மூலமோ வேறு குழந்தைகளிடமும் அனுசரித்து அதன் பலனையும் கவனித்திருக்கிறேன். என் புத்திரர்களின் வயதினரான மற்றும் பல இளைஞர்களை எனக்கு தெரியும். மனிதனுக்கு மனிதன் ஒப்பிட்டு பார்த்தால் என் புதல்வர்களை விட அவர்கள் எந்த விதத்திலும் மேலானவர்கள் என்றோ, அவர்களிடமிருந்து என் புதல்வர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய எதுவும் இருப்பதாகவோ நான் எண்ணவில்லை. ஆனால் என்னுடைய சோதனைகளின் முடிவான பலன் காலத்தின் கருப்பையில் இருக்கிறது. இந்த விஷயத்தை நான் இங்கே விவாதிப்பதற்கு முக்கியமான நோக்கம் ஒன்று உண்டு. நாகரிக வளர்ச்சியின் வரலாற்றை ஆராயும் ஒருவர் கட்டுப்பாட்டோடு கூடிய வீட்டு படிப்பிற்கும் பள்ளிக்கூட படிப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தையும் பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்யும் மாறுதல்களுக்கு ஏற்ற வகையில் குழந்தைகளிடையே ஏற்படும் மாறுதல்களையும் ஓரளவு அறிந்து கொள்ளக்கூடும் அல்லவா? இந்த அத்தியாயத்தை எழுதுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. சத்தியத்தை நாடும் ஒருவர் சத்தியத்தை கொண்டு தாம் செய்யும் சோதனைகளில் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கிறது என்பதையும், சுதந்திரத்தை நாடுபவரிடமிருந்து அக்கண்டிப்பான சுதந்திர தேவி என்ன என்ன தியாகங்களை எதிர்பார்க்கிறாள் என்பதையும் காட்டுவதே அக்காரணமாகும். எனக்கு சுயமரியாதை உணர்ச்சி இல்லாதிருந்திருக்குமானால் மற்றவர்களுக்கு கிட்டாத கல்வி என் குழந்தைகளுக்கு கிடைப்பதை கொண்டு நான் திருப்தி அடைந்து விடுபவனாக இருந்திருந்தால் அவர்களுக்கு நல்ல இலக்கிய கல்வியை அளித்திருப்பேன். ஆனால் சுதந்திரத்திலும் சுயமரியாதையிலும் அவர்கள் பெற்றிருக்கும் அனுபவ படிப்பு அப்போது அவர்களுக்கு கிடைத்திருக்காது. சுதந்திரம் அல்லது படிப்பு ஆகிய இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டி வரும்போது படிப்பை விட சுதந்திரமே 1000 மடங்கு மேலானது என்று யார்தான் கூற மாட்டார்கள்?
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: இன்றைய வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெறும் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்து பேசுகிறார். சுரங்கத் தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கான பிரத்யேக குடிநீர் திட்டத்தையும் திருமதி முர்மு துவக்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நாளை திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லுகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவி குழுக்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்கிருக்கும் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா புறப்படும் முன்பு சமூக வலைதளத்தில் தனது பிரான்சில் நிறைவடைந்த தமது அரசுமுறை பயணம் குறித்து சில கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் நிறைவு பெற்றதாக கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு மற்றும் முன்னணி வர்த்தக நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்கள் அளித்த வரவேற்புக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று திரு இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து விவாடெக் என்ற தொழில்நுட்ப கண்காட்சி வளாகத்தை தாம் பார்வையிட்டதாகவும் அங்கு நிலவும் ஆற்றலும் உற்சாகமும் உண்மையில் வியக்க வைக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதமரின் பயணம் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்றும் இது இரு நாடுகளுக்கிடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதிபர் திரு மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 62வது கூட்டத்தில் பேசிய ஐநாவிற்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் திருமதி அனுபமா சிங், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்தியாவிற்கு சொந்தமானது என்றும் உறுதியாக கூறினார். உள்நாட்டு சிக்கல்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை மறைக்கவும் பாகிஸ்தான் இத்தகைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை மீண்டும் ஒப்படைப்பது மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய ஒரே விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சமீப காலமாக போராட்டங்களும் கொந்தளிப்பும் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், ராவல்கோட்டில் அரங்கேறிய துயரம் அந்நாட்டின் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்றும் திருமதி அனுபமா சிங் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப

0: இது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய 4 மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுமார் 48,298 மெட்ரிக் டன் பாசி பயறு, 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,718 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவுள்ளது. அதேபோல் குஜராத்தில் கோடைக்கால பருவத்திற்காக 18,250 மெட்ரிக் டன் பாசிப்பயிறு கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாசிப்பயிறு கொள்முதல் செய்யும் அளவை திரு சிவராஜ் சிங் சௌஹான் உயர்த்தியுள்ளார். மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று 885 மெட்ரிக் டன்னாக இருந்த கொள்முதல் வரம்பு தற்போது 990 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 105 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படவுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த இரு தனியார் வங்கிகளுக்கு இடையே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் நேற்று வங்கி பங்களிப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னாவிஸ், நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் சுமார் 40% மகாராஷ்டிராவிற்கு வருவதாக கூறினார். சமிருத்தி விரைவு சாலை, மும்பையின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, வலுவான போக்குவரத்து வசதிகளுக்கு இந்த முதலீடு பயன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்ட RBL வங்கி தற்போது சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளதாகவும் இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுவதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய மூத்தோர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த போட்டி இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரம்மாண்டமான சர்வதேச போட்டிகள் நமது வீரர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவது விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பமான இடமாக இந்தியா திகழ்வதை இத்தகைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துவதாகவும் இந்திய வீரர்கள் உலகின் சிறந்த வீரர்களுடன் போட்டியிட புதிய வாய்ப்புகளை இப்போட்டி உருவாக்குவதாகவும் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்தார். அசாம், மேகாலயா, இமயமலையை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்கிட், முசாஃபராபாத் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை. மேலும் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள கவுதலாஜராவில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக லாஸ் ஏஞ்சல்ஸில் பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. அட்லாண்டாவில் நேற்று ஏ பிரிவில் செக் குடியரசு, தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும்.

0: என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உடலில் உறுப்புகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
4: வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஆம்புடேட்டட் பார்ட்ஸ், அதை எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு பொறுத்து. ஆம்புடேட்டட் பார்ட்ஸ் அப்படின்னா, உறுப்புகள் ஏதாவது கட் ஆயிடுச்சு அப்படின்னாலோ, இல்ல ஒரு பல் கம்ப்ளீட்டா விழுந்துருச்சு அப்படின்னாலோ, அதை திருப்பி ஒட்ட வைக்க முடியுமா? ஒட்ட வைக்க முடியும்னா அது எவ்வளவு நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது அதை எப்படி டிரான்ஸ்பர் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஆம்புடேஷன் ரொம்ப அதிகமா எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல தான் நடக்குது. அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் இல்ல ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், அவங்க மிஷினரிஸ் ஹேண்டில் பண்ணும்போது சரியான சேஃப்டி பிரிகாஷன்ஸ் இல்லாம இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஆக்சிடென்டா அவங்க கைகளை வைக்கும்போது கை விரல்கள் கட் ஆகுது, மணிக்கட்டுல இருந்து கட் ஆகுது, இதெல்லாம் ரொம்ப காமனா நம்ம பார்க்க முடியுது. அது ஒன்னு. சில சமயம் குழந்தைகள் வந்து நம்ம டோர் ஹிஞ்சஸ்ல வச்சு கூட கட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த ஆம்புடேஷன் நடந்துருச்சு, ஒரு விரல் ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கையில ஒரு பகுதியோ கட் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா அப்படின்னா, அந்த ஆம்புடேட்டட் பார்ட் சொல்லுவோம். இதை ஒட்ட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டா, 6 மணி நேரத்துக்குள்ள நீங்க அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு சரியான சர்ஜரி பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அதை திருப்பியும் ஒட்ட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப டிரான்ஸ்பர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் எய்ட். இப்போ ஒரு இடத்துல ஒரு பகுதி இப்போ விரல் கட் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல ஆக்டிவ் ப்ளீடிங் இருக்கும். முதல்ல அந்த ப்ளீடிங் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஒன்ஸ் ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒரு டைட் கம்ப்ரஷன், ஒரு 5 நிமிஷம் கம்ப்ரஸ் பண்ணாலே ப்ளீடிங் மோஸ்ட்லி கண்ட்ரோல் ஆயிடும். அதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன பேண்டேஜ் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ஒரு உறுப்பு கட் ஆயிடுச்சு பண்ணணும் அப்படின்னா, அந்த கட்டான உறுப்பை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சலைன்லயோ இல்ல வாட்டர்லயோ அதை கிளீன் பண்ணிட்டு, நார்மலா அதை ஒரு துணி இல்லைன்னா வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இருக்குன்னா, அதை வந்து தண்ணியிலயோ இல்ல சலையிலயோ நினைச்சிட்டு, இந்த கட்டான பகுதி இருக்கு இல்லையா, அதை சுத்தி இதை ரேப் பண்ணிடணும். ரேப் பண்ணிட்டு இதை ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள வைக்கணும். பிளாஸ்டிக் கவரை டைட்டா சீல் பண்ணிடணும். இந்த சீல் பண்ண பிளாஸ்டிக் கவரை தான் நம்ம ஒரு ஐஸ் பாக்ஸ்குள்ள வச்சு டிரான்ஸ்பர் பண்ணணும். ஸோ இப்படி டிரான்ஸ்பர் பண்ணும்போது வந்து அந்த சக்சஸ் ஆஃப் சர்ஜரி வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இதுதான் சரியான வழி, இந்த ஆம்புடேட்டட் பார்ட்டை எப்படி ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்பர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படின்னா, அவசர சிகிச்சை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல அவரை பார்த்துட்டு அவரோட வைட்டல்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணிட்டு அவருக்கு வலிக்கான மருந்து கொடுக்கப்படும். அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் என்னென்னமோ அதை பண்ணுவோம். தேவைப்பட்ட எக்ஸ்ரே பண்ணப்படும். அது தாண்டி இல்லை வேறு ஏதாவது காயம் இருக்கானு அதை கண்டறியப்பட்டு அதுக்கான சிகிச்சைகளும் கொடுக்கப்படும். இமீடியட்டாக இந்த ஆம்புடேட்டட் பார்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வந்திருந்தீங்க, 6 மணி நேரத்துக்குள்ளே உங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்னா, பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ரீஇம்ப்ளான்டேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் டிஸ்கஸ் பண்ண முடியும். அவங்க அதோட வயபிலிட்டி செக் பண்ணிட்டு இவரை சர்ஜரி எடுத்துகிட்டு போவாங்க. சர்ஜரி முடிச்சுட்டு அவரை ஐசியூல அட்மிட் பண்ணி ஸ்லோவாக ரெக்கவர் அனுப்பணும், டிஸ்சார்ஜ் பண்ண போகிறார். இது எல்லாமே பாசிபிள் எப்படின்னா, நீங்கள் ஏர்லியாக அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். அந்த அறுபடப்பட்ட அந்த ஆம்புடேட்டட் பார்ட்டை சரியாக ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு போக முடிஞ்சதுன்னா பெட்டர். இதே மாதிரி ஒரு பல் அடிபட்டு விழுந்துருச்சு, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பல்லே விழுந்துருச்சு, அதே தான் பண்ண முடியுமா சார் அப்படின்னா, அதுவும் பண்ணலாம். தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம விழுகிறோம், தரையில் விழுந்து நம்ம தாடையில் அடிபட்டு ஒரு பல் விழுந்துருச்சு, கம்ப்ளீட்டாக வெளில வந்துருச்சு பெரியவங்களுக்கு அப்படின்னா, இப்போ என்ன பண்ணணும், இந்த பல்லை வச்சு திருப்பி ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னா, முடியும். எவ்வளோ சீக்கிரமாக 2 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு முடிஞ்சுன்னா பண்ண முடியும். அப்போ இந்த பல்லை எப்படி கொண்டு போகிறது, இது எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளீன் வாட்டரில் அதை போட்டு ரொம்ப கசக்கவோ ரின்ஸ்லாம் பண்ணக்கூடாது. கிளீன் வாட்டர் இருந்ததுன்னா ஜஸ்ட் போர் பண்ணி அதை சாயிலேருந்து அதை ரிமூவ் பண்ணுறதுனால அந்த கிளீன் வாட்டரால் மட்டும் ஜஸ்ட் ரின்ஸ் பண்ணால் போதும். இல்லை பால் இருக்குது அப்படின்னா பாலில் மட்டும் அதை ரின்ஸ் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் இது எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இதே மாதிரி பேக்கில் ஐஸ் பேக்கில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. இதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இருக்குது அப்படின்னா எடுத்துட்டு அதை பாலை ஃபில் பண்ணி அதுக்குள்ளே இதை போட்டுட்டு மில்க்கில் வச்சுட்டு இதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம். இல்லை மில்க்கும் இல்லை, நான் எங்கள் வெளியில் இருக்கேன், எதுவுமே ஆப்ஷன் இல்லை அப்படின்னா, இவர் அடிப்பட்டவரே கான்ஷியஸாக இருக்காரு அப்படின்னா என்ன பண்ண முடியும்னா, அதே பல்ல அவரோட வாய்க்குள்ளேயே வச்சுக்கலாம். பற்களுக்கும் இந்த சீக்ஸ் கண்ணங்களுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே அந்த சலைவான்னு சொல்ல எச்சில் இருந்தாலே போதுமானது, இதை சர்வே பண்ணும் அந்த டிஷ்யூ. ஸோ அதுபடியே வச்சு டேரெக்டாக நீங்கள் போய் டென்டிஸ்ட்டை பார்த்தா அவர் அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா அதை ரீம்ப்ளான் பண்ண முடியும். இது ஒரு ஆப்ஷன். இல்லைனா ஒரு சின்ன கண்டெய்னரில் சலைவாவை ஸ்பிட் பண்ணிட்டு அதில் கூட இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ பல் அடிபட்டுருச்சு உடஞ்சிச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நிறைய நேரம் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். பல்லையும் கூட திருப்பி நம்ம ரீஅட்டாச் பண்ண முடியும், ப்ரொவைடட் நீங்கள் சரியாக அதை கேர் பண்ணி கரெக்டான டிரான்ஸ்போர்ட் மீடியமில் கரெக்டான டைமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டென்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ண முடியும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பல்லோ இல்லை ஒரு அறுபடப்பட்ட பார்ட்டோ நடந்த இமீடியட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணணும், டைமை நோட் பண்ணிக்கணும், இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அந்த சரியான டிரான்ஸ்போர்ட் மீடியமில் சரியான விதத்தில் கொண்டு போனீங்கன்னா அதை மறுபடியும் இணைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.

இன்றைய நிகழ்ச்சியில் உடலில் உறுப்புகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.

நேரம் 7:31. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு அழகான குட் மார்னிங் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி. வணக்கம் மகளே நிகழ்ச்சிக்காக. நேற்றைய தோல்விய மறந்துட்டு இன்னைக்கு காலையில ஒரு புதிய நாள், புதிய வெற்றிகரமான பாதை, புதிய பிளேலிஸ்ட்னு ட்ரீம் பிக், ஸ்மைல் மோர், மியூசிக் லவுட், அப்போ லைஃப் ஆட்டோமேட்டிக்கலி சூப்பர் ஹிட். சூப்பர் ஹிட்டான சாங்ஸோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண நான் ரெடி. வணக்கம் மகளே நிகழ்ச்சியில என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா? எஃபி பேஜ் போறோம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி பேஜ்ல இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சிக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்விக்கு உங்களோட பேரு ஊரோட கரெக்டான ஆன்சர்ஸ் நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. யார் யாரு கரெக்டான ஆன்சர் சொல்றீங்க அப்படின்றத ப்ரோக்ராமோட எண்ட்ல நான் சொல்ல போறேன். கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்ற கேள்விக்கு நீங்க எல்லாரும் எஃபில போயிட்டு கமெண்ட்ல உங்க பேரு ஊரோட ஆன்சர் பண்ண போறீங்க. இப்ப ஒரு சூப்பரான சாங் வருது டேவ, சூப்பரா ஸ்டார்ட் பண்றதுக்கு.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

டைம் கரெக்டா 7:37 நிமிடம் ஆயாச்சு. வணக்கம் மகளே, நிகழ்ச்சியில எஃபி க்வெஸ்சனுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய ஆன்சர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு தெரியுது. இன்னும் போடாதவங்க சீக்கிரமா எடுத்து போட்டுங்க, ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு. கேட்கப்பட்ட கேள்வி, இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா தளம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்ற கேள்விக்கு ஆன்சர் கரெக்டா உங்க பேரு ஊரோட எஃபியில கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அடுத்து சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுவோம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதாரம் சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு, படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக

ஓராண்டு கால உதவித் தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் DGEயால் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற SC ST பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு July 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்படவுள்ளது. இங்கு கணினி மென்பொருள் சாப்ட்வேர், கணினி செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகின்றன. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27 மற்றும் கணினி மென்பொருள் கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 30 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். இப்பயிற்சியில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் June 22, 2026 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.

மக்கார கரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு

0: கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: தேஜி ஆத்ம நிர்பரதா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேரம் 7:57. வணக்கம் மகளே. நிகழ்ச்சியில கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்றதுக்கு ஆன்சர் கரெக்டா என்ன அப்படின்னா, இந்திய வரலாற்றில் முதல் முறையாக குஜராத் அரசு நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலாவை குஜராத் துவாரகாவில் அறிமுகப்படுத்தியது. இதுக்கான ஆன்சர் யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற நேரம் வந்தாச்சு. ராமகிருஷ்ணன், குழுமங்கொண்டான், பிரபு வீரா, ராஜபாளையம், புண்ணியமேடு, வன்னி கணேசன், கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், ஷாம்லா, அஸ்வினி, ஆனந்த், மன்வித் ரமேஷ், திருவாரூர் மாவட்டம் கொடிக்கல் பாளையம், ஜாகுல் ஹமீத் ராஜா, கோவிந்தன்பேட்டை, வீரமணி பாலன், பாபு முள்ளக்காடிலிருந்து, பூலுவப்பாளையம், ஆனந்த முருகன், வீரா, செந்தில்குமார், விளக்கம்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து, கடலூரிலிருந்து கோவிந்தநல்லூர்லேருந்து லியோ ஆண்டர்ஸ், ஜெயசீலி, எஸ் வேலுமணி, தனலட்சுமி, பெங்களூரிலிருந்து பெரியவளையம் கி ரவிச்சந்திரன், பட்டாளம் அப்துல் ஜஹலீல், மதுரை சோ சண்முக சுந்தரம், இரவாஞ்சேரி சாகுல் ஹமீத், வீரமணி அரியூர்லேருந்து செங்கல்பட்டு ரமணி வில்வம், அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து விஜயராகவன், அப்புறம் எம்பி சாமி, இவங்க எல்லாரும் கரெக்டான ஆன்சரை சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் நன்றி, கேட்ட எல்லாருக்கும் நன்றி. கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்தாச்சு. அடுத்த ஷோக்கு ஆர்ஜியமா வந்தாச்சு. சோ டாடா பை பை சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு உங்ககிட்ட இருந்து வந்து ஹாய் சொல்றேன். நான் உங்க அஜய் சாணி.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். உலக சிக்கிள் செல் அனிமியா தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார். பின்னர் ஒடிசா செல்லும் அவர் ராய் ரங்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மருத்துவ முகாமை தொடக்கி வைக்கிறார். மேலும் அம்மாநிலத்தில் சுரங்க தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம், பிரம்மகுமாரிகளுக்கான மாத்ரு சக்தி பவன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை குடியரசுத் தலைவர் இன்று திறந்து வைக்கிறார். மேற்கு வங்க மாநிலம் தாரகேஸ்வரில் நாளை நடைபெற உள்ள அரசு நிகழ்ச்சியில் பிஎம் கிசான் என்னும் பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் 23வது தவணையான சுமார் 907 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு நாளை வழங்குகிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மேகாலயா செல்கிறார். ரீபோய் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள வடகிழக்கு இந்தியாவின் மிகப்பெரிய மசாலா பொருட்கள் பதப்படுத்தும் ஆலையை அவர் இன்று திறந்து வைக்கிறார். மகாராஷ்டிராவின் விதர்பா முதல் தமிழகம் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் ஹாக்கி நேஷன்ஸ் கோப்பை தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. இதன் மூலம் இந்திய அணி தனது 3வது தொடர்ச்சியான வெற்றியை பதிவு செய்து ஏ பிரிவில் முதலிடத்தில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். உங்களை நான் ஸ்டுடியோல இருந்து அர்ஜே அன்பரசி வரவேற்கிறேன். புதுவை, நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஊர் ஏரியாவுக்கும் நம்மளுடைய ஆர்ஜேஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணி அந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய ஆர்ஜே ஜெனா ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அவர் எந்த ஊருக்கு போயிருக்காரு அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல. சோ வாங்க அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜெனா,
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தோட நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு ஆர்ஜே ஜெனா என்ன ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்பவே சஸ்பென்ஸ் எல்லாம் வேணா, நான் ஊர் பேரை கரெக்டா சொல்லிடுறேன். ஊர் பேர் வந்து கன்னிக்கோயில். எங்க ஜெனா இருக்கு கன்னிக்கோயில் அப்படின்னு நீங்க நிறைய பேர் வந்து கேப்பீங்க. ஆனா வந்து நிறைய பேருக்கு இந்த ஊர் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லவே தேவையில்லை இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு நம்ம உள்ள வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து முள்ளோடை ஆர்ச் சொல்லுவாங்க. முள்ளோடைக்கு அப்புறம் வர்றது இந்த கன்னிக்கோயில். கன்னிக்கோவில் பேர்லயே, ஊர் பேர்லயே வந்து கோவில் இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த ஊரோட மெயினான விஷயம், ஃபேமஸான விஷயம்னு பாத்தீங்கன்னா கன்னிக்கோவில் சொல்லுவாங்க. சோ பச்சவாழி அம்மன் கோவில் இங்க இருக்கு. சோ அந்த பிளேஸ்ல இருந்தா இன்னைக்கு நான் நம்ம புது நிகழ்ச்சி கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நிறைய பேர் வந்து மக்கள் இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க இந்த காலை வேலையே. சோ அவங்க எல்லாம் நம்ம பேசிடலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலையை பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம்

0: கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: எஸ், விளம்பரத்தை தொடர்ந்து நம்மளுடைய நம்ம புதுவாய் நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. வாங்க, கன்னிக்கோவில் பத்தி நம்ம ஆர்ஜே ஜனா யாரிய கிட்ட என்ன விஷயம்லாம் தெரிஞ்சு கேட்டு நமக்கு சொல்றாருன்னு கேக்கலாம்.
4: கன்னிக்கோவில் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ இங்க வந்து நிறைய பேமஸான விஷயங்கள் இருக்கு. அந்த முக்கியமான விஷயம் வந்து பச்சை வாழியம்மன் கோயில் சொல்லியிருந்தேன்ல. அதே மாதிரி இந்த ஊர்ல இருந்து போனீங்கன்னா பீச் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்பவே கிட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனா பீச் ரீச் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஊர் உள்ள என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த கோவில் எதற்கு ஒரு பெரிய ஆலமரம், அரச மரம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா மரங்கள் வந்து நம்மள வந்து வெல்கம் பண்ணும் இந்த ஊருக்கு. சோ அதே மாதிரி இந்த பிஸியான டைம்ன்றதுனால காலையில வந்து ஸ்கூல் காலேஜ் போறவங்க எல்லாரும் பரபரப்பா அப்படியே போயிட்டு இருக்காங்க. ரொம்பவே பிஸியா இருக்கு இந்த ரோடு. சோ அந்த பிஸிக்கு மத்தியில இந்த கோயில் கிட்ட இருக்க ஒரு அம்மாட்ட தான் பேச போறோம். அவங்க அவங்க ஊரை பத்தி என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற விஷயத்த அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: ஹலோ,
4: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. சூப்பர். அப்ப வந்து கொலைஞ்சின்னு பேர் வச்சிருக்காங்க சாமி வேண்டிக்கிட்டு. சரி, ஓகே, நீங்க இப்ப கன்னிக்கோயில் இருக்கீங்களா, உங்க ஊர்ல பிடிச்ச விஷயம் இல்ல நீங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வந்து இங்க நிலம்லாம் என்னென்ன நிலம் இருந்தது, என்னென்ன பயிர் வச்சிருக்கீங்க, நீங்க இந்த கொல்லியில போய் வேலை செஞ்ச அனுபவங்கள் எல்லாம் இருக்குங்களா?
5: மல்லாட்டை போடுவாங்க, மதுளை போடுவாங்க, கரும்பு போடுவாங்க. நாங்க இருக்கும் போது எல்லா வேலையும் பார்ப்போம். நாங்க கொல்லியோட வேலைக்கே களவட்ட போவோம், சிலவரி அறுக்க போவோம், கம்பா இருக்க போவோம்.
4: அப்ப நீங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப ஒரு நாள் கூலி எவ்வளவு இருந்துச்சு உங்களுக்கு?
5: அப்பதான் 100 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் இப்படிதான் கூலி.
4: இப்போ உங்க ஊர்ல இல்ல பக்கத்து ஊர்ல மதிகிருஷ்ணாபுரத்துல என்ன வந்து வயல் வேலைக்குலாம், அதாவது கொல்லி வேலைக்குலாம் போறவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க?
5: 700 ரூபாய், 800 ரூபாய் தராங்க.
4: சரி, இப்ப நீங்க காலையில எத்தனை மணிக்கு இங்க கோயில் கிட்ட வந்து கடையை ஓபன் பண்ணுவீங்க?
5: நான் ஒரு 8 மணிக்கு வருவேன், 7:30 to 8 மணிக்கு வருவேன்.
4: டெய்லி வந்து பக்தர்கள் அப்படியே கோயிலுக்கு வந்துட்டு இருப்பாங்களா?
5: மணி 8 மணி காலையில, 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஆள் வரும்.
4: சரி, இப்ப வந்து சம்மர் இல்லையா, மணப்பட்டு பொதுக்குப்பம் பீச் போறது, அதே மாதிரி பிள்ளையார் குப்பம் போறதுக்கு எல்லாமே இந்த ஊர் வழியாகவும் போய் போலாம். அதே மாதிரி ஊர் உள்ள என்ட்ரன்ஸ் வந்துட்டு வன்னி கோயில் உள்ள வந்துட்டு ரைட் சைடு எடுத்து போனீங்கன்னா புதுக்குப்பம் பீச், அதே மாதிரி வந்து மதிகிருஷ்ணாபுரம் போலாம், திரவல்லிமேடு, வண்ணான்குளம், பிள்ளையான் குப்பம் அப்படின்னு நிறைய ஊருக்குள்ள எல்லாம் போகலாம். இந்த ஊர் வழியா போனீங்கன்னா நீங்க அப்படியே எல்லா ஊருக்குமே போயிடலாம். பிள்ளையார் குப்பத்துக்கு போனாலும் போகலாம், புதுக்குப்பம் போறதா இருந்தாலும் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெயின் என்ட்ரன்ஸ்னே சொல்லலாம். அதே மாதிரி கடலூர் பாண்டி மெயின் ரோட்ல இந்த ஊர் இருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து பாண்டிச்சேரி கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ஊரை வந்து டச் பண்ணாம நம்ம கிராஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்க இருந்து பக்கத்துல வந்து மெயினான பிளேஸ் பாத்தீங்கன்னா வந்து பாகூர் இருக்கு. மெயினா இங்க இருக்கவங்க ஏதாவது பொருள் வாங்கணும் இல்ல வேற ஏதாவது அலுவலக ரீதியாவும் போகணும்னு பாத்தீங்கன்னா பாகூர் கொம்யூன் அவங்க போவாங்க. ஸோ அந்த மாதிரியான சூப்பரான விஷயங்கள் வந்து இந்த ஊர்ல இருக்கு. இன்னும் இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. இது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோட.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான காலை வணக்கத்தோட மீண்டும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சோ நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து கன்னிக்கோவில இருந்து தான் நம்மளுடைய ஆர்ஜே ஜனா அந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய மகள்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு ஜனா கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கன்னிக்கோவிலுக்கு போவோம்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. கன்னி கோவில் எப்படி இருக்கு? யார்கிட்ட பேசுறாரு ஜனான் கேக்கலாம்.
4: எஸ், வெல்கம் பேக் டு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு ஆர்ஜே ஜனா கன்னி கோவில் இருந்து தான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். சோ ஏற்கனவே வந்து நம்ம கோயில இருந்து பேசிருந்தோம் இல்லையா, அதாவது பச்சைவாழியம்மன் கோயில இருந்து பேசிட்டு இருந்தோம். அங்க ஒரு அம்மா வந்து காலையிலே பரபரப்பா பூ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஊரை பத்தி. சோ அங்க இருந்து அப்படியே கோயிலுக்கு பேக் சைட்ல வந்த உடனே மெயின் ரோடு இல்லையா, இது வந்து பாண்டிச்சேரி கடலோட மெயின் ரோடு. சோ அதாவது மார்னிங்ல எப்படி இருக்கும் அப்படின்றது, இந்த ரோடு வந்து ரொம்பவே பிஸியா இருக்கும். சோ ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வருஷ வருஷமா போறவங்க பஸ் பைக் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரில இருந்து கடலூர் சிதம்பரம் போறவங்க வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இந்த சைடு போயிட்டு இருக்காங்க. சோ இந்த சவுண்ட்லயே கேட்டுக்கலாம் எவ்வளவு பிஸியா இருக்கு இந்த ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பிஸிக்கும் மத்தியில வந்து இங்க பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு, கடை தெருக்கள் அப்படியே இருக்கு, ஒரு டீ ஷாப் இருக்கு, அதே மாதிரி ஒரு பூ கடை பழக்கடை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த இடத்த சுத்தி இருக்கு. சோ அதே மாதிரி காலையில நம்மள எனர்ஜெட்டிக்கா ஆக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக இங்க ஒரு அக்கா வந்து அழகா வந்து கம்பங்கூழு கேவருக்கூழு அப்படிதான் போட்டு ரொம்பவே சூப்பரா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம அவங்க வியாபாரம் பண்ற செயலை பார்த்தாலே நம்மளும் ஒரு வந்து ஒரு சொம்பு குடிச்சிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சோ அவங்க என்ன சொல்றாங்க ஊரு பத்தி, கன்னிக்கோயில பத்தி என்ன சொல்றாங்கன்றது அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அவங்க ரொம்ப பிஸியா காலை வேலை இல்லையா, அவங்களோட கஸ்டமர் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த கேப்ல நம்ம அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்க்கா, உங்க பெயர்?
5: இருசம்மா.
4: இருசம்மாள், யார் உங்களுக்கு இருசம்மாள் பெயர் வச்சது?
5: தாத்தா வச்சது.
4: தாத்தா? ஏன் வந்து தாத்தா இருசம்மாள் பேர் வச்சாங்கன்னு தெரியுமா?
5: அம்மா பேரு.
4: அம்மா பேரு. நீங்க கன்னிக்கோயிலா இல்ல என்ன ஊருக்கா?
5: மதிகிருஷ்ணாபுரம்.
4: பக்கத்துல அப்படியே படிக்கீங்கன்னா பக்கத்துல வந்து மதிகிருஷ்ணாபுரம். நான் லாஸ்ட் வீக் வந்து நம்ம புதுவை ஷோ மதிகிருஷ்ணாபுரத்துல தான் பண்ணிருந்தேன். சோ அதுக்கு நியர் பை தான் கன்னிக்கோயில், நடந்தே போயிடலாம். சோ கன்னிக்கோயில இருந்து நிறைய ஊருக்கு போக முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கோயில் சொன்னே மெயின் ஐகானிக்கான பிளேஸே வந்து கன்னி கோயில்ல நம்ம பச்சைவாழியம்மன் கோயில் தான். இங்க இருக்க நிறைய ஊர்ல வந்து இங்க திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும். என்னென்ன மாதங்கள்ல இங்க திருவிழாக்கள் நடக்கும்?
5: ஆடி மாசம் நடக்கும். ஆடி மாசம் நாலாவது கிழமை. ஆனா ஆடி முதல் இருந்து இருக்கும்.
4: ஓகே, அதாவது

அடுத்து ஆடி மாதம் நான்காம் வெள்ளி தீமிதி திருவிழா வந்து இங்க ரொம்பவே விமர்சையா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நானும் அந்த நிகழ்ச்சியெல்லாம் பங்கெடுத்திருக்கேன், ரொம்பவே அருமையா நடக்கும். அதே அவ்வளவு மக்கள் வெள்ளம் அந்த மாதிரி திருவிழா சமயங்கள்ல இந்த ஊர்ல இருந்து நடக்கும். சோ பாத்தீங்கன்னா எங்க இருக்க மக்களும் இந்த சுற்றுப்பட்டில இருக்க எல்லா ஊர் மக்களும் அந்த திருவிழாவுக்கு கண்டிப்பா பங்கெடுத்துப்பாங்க. அந்த வகையில சன்னி கோயில்னு சொன்னா வந்து பச்சைவாழி அம்மன் கோயில் தான் ஃபர்ஸ்ட் எல்லாரோட மைண்டுக்கும் வரும். சோ நேர்களே, இந்த ஊரை பத்தி இன்னும் நிறைய எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு. சோ அதுக்கெல்லாம் முன்னாடி சரி, நம்ம வந்து கம்மங்கூழ் கேழ்வரகு குழுலாம் வந்து நிறைய இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மறந்தே போயிருப்பாங்க. சோ இது எவ்வளவு வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? முடிச்சிருவாங்க. எக்கச்சக்கமா ஸ்கூல் காலேஜ் போறவங்க இந்த வழியா போயிட்டு இருக்கிறதுனால சூப்பராவே இங்க இருக்கிற சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த ஊர்ல. சோ அதே மாதிரி நீங்களும் இந்த சைடு எப்பயாவது கன்னிக்கோயில் இல்ல கடலூர் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த பீச்சை மிஸ் பண்ணிடாங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். சோ இன்னும் நமக்கு இதை நிறைய பேர் பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ ஸ்டே டியூனா இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்று முங்கள் மனதோடு.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க நான் ஸ்டுடியோல இருந்து ஆர்ஜே அன்பரசி. சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கன்னி கோவிலை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆர்ஜே ஜெனா நமக்காக பகிர்ந்துகிட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசி கன்னி கோவில் எதுக்கு அந்த ஊருக்கு பேர் வந்தது அப்படின்னு கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காரு. ஓவர் டு ஜெனா. ஹாய் ஜெனா.
1: எஸ், அழகா வந்து கோத்து விட்டுருக்காங்க ஆர்ஜே அன்பரசி. அதாவது கன்னி கோயிலுக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்ல, நானும் இங்க இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். அதே சர்வே மாதிரி கண்டக்ட் பண்ணேன், ஏன் வந்து கன்னி கோயில் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொன்ன. பெரும்பாலும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து பச்சை வாழையம்மன் கோயில் இருக்கு, சோ அதெல்லாம் சப்த கன்னிகள் இருப்பாங்க இந்த கோயில்ல, சோ அதனால கன்னி கோயில் அப்படின்னு பேர் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, இப்ப இருக்க மக்கள் வந்து கோயில் தான் ஃபேமஸா சொல்றாங்க. சோ அதனாலதான் கன்னி கோயில் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. சோ இதுக்கு முன்னாடி வந்து சாங்க்கு முன்னாடியே நான் வந்து ஒரு அக்கா கிட்ட பேசினேன் இல்லையா, கூழ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட பேசினேன் இல்லையா, அவங்க கிட்ட ஒரு அண்ணன் வந்து சாப்பிட்டு இருந்தாரு. அவர் வந்து ரொம்ப நேரமா ஆர்வமா பாத்துட்டே இருந்தாரு. அடுத்து நீங்க பேசுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே எந்த தயக்கமும் படல, நான் பேசுறேன் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு தான் பேச போறோம். அவரு என்ன ஊரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பெயர்
2: ராஜன்.
1: ராஜன், ஆஹா, பேர் கேட்ட உடனே ராஜன், அடுத்த கொஸ்டினே கேட்க தேவையில்ல. யார் உங்களுக்கு ராஜன் பேர் வச்சது?
2: அப்பா. சார்,
1: அப்பா எதனாலப்பா எனக்கு ராஜன் பேர் வச்சீங்க அப்படின்னு என்னைக்கா கேட்டிருக்கீங்களா?
2: கேட்டில்ல சார,
1: கேட்கல. நீங்க என்ன ஊரு ஐயா?
2: சொந்த ஊர் நெல்லி.
1: ஓகே,
2: இங்க வந்து 2001 இங்க வந்த கன்னி கோயில்.
1: ஓகே,
2: இங்க வந்து 26 வருஷம் இங்கதான்.
1: ஓகே, அப்ப நெல்லிக்குப்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஏன் நெல்லிக்குப்பத்துல இருந்து இந்த ஊருக்கு என்ன வேலை நிமித்தமா வந்தீங்களா, எதனால கன்னி கோயிலுக்கு வந்தீங்க?
2: எனக்கு பிடிச்சிருந்த கன்னி கோயிலுக்கு வந்தேன்.
1: பாருங்க, நெல்லிக்குப்பத்தை விட்டுட்டு, அதாவது ஆசால மிகப்பெரிய சக்கரை ஆலை இருக்கு, சோ அந்த ஊரும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி கன்னி கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. 26 வருஷமா இந்த ஊர்லதான் இருக்காரு. சோ அந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாரு. அதாவது சொந்த ஊர்ல பிறந்து வளர்ந்துருந்தா கூட நம்ம எந்த ஊர்ல போய் வாழ்றோமோ அந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. சோ உங்களுக்கு இந்த ஊர்ல என்னென்ன விஷயம் எல்லாம் பிடிச்ச விஷயம், என்னென்ன பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இங்க கன்னி கோயில் பக்கத்துல?
2: கன்னி கோயில் பீச் இதெல்லாம் நல்லா இருக்கும். டைம் போறதே தெரியாது.
1: டைம் போறதே தெரியாது. சண்டே எல்லாம் ஃபேமிலியோட வந்துட்டா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அங்கதான் இருப்பீங்க.
2: ஆமா, அங்கதான் இருக்கு.
1: ஓகே, இப்ப புதுக்குப்பம் பீச் சொல்றீங்களா, இந்த புதுக்குப்பம் பீச் வழியா என்னென்ன ஊருக்கு எல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு, என்னென்ன ஊருக்கு நம்ம போலாம்?
2: மணப்பட்டு போலாம், இல்ல ஈச்சங்காடு போலாம், நரம்பு போலாம், எல்லாமே ஊர்ல நிறைய.
1: பிள்ளையார்குப்பம் அந்த வழியா எல்லா வழியும் போலாம், திருமாம்பகம் எல்லா ஊருக்குமே போலாம்,
2: எல்லா ஊருக்கு.
1: சரி, ஓகே. அப்ப இந்த சைடு வந்து இது பாகூர் கொம்யூன் இல்லையா உங்களுக்கு? பாகூர் கொம்யூன், மணப்பட்டு, போஸ்ட். ஓகே, சரி. அப்ப நீங்க எதையாவது கடைக்கு போகணும் அப்படின்னா பாண்டிச்சேரி சூஸ் பண்ணீங்களா, இல்ல பக்கத்துல நம்ம தமிழக பகுதியான கடலூர் போவீங்களா, எங்க போவீங்க?
2: பக்கத்துல மஞ்சக்குப்பம் போவோம்.
1: ஓகே, சோ எந்த பொருள் வாங்கினாலும் மஞ்சக்குப்பம் தான் நியரஸ்ட் டவுன்.
2: மஞ்சக்குப்பம் போயிருக்கோம்.
1: ஓகே, உங்க வீட்டுல எத்தனை பேர் நீங்க?
2: ரெண்டு பேரு.
1: என்ன படிக்கிறாங்க? என்ன
2: இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். பெரிய பையன், சின்ன பையன் வந்து காலேஜுக்கு போறான்.
1: ராஜன் சார் சொன்ன உடனே அவர் என்ன வேலை

0: செய்யறாரு கேட்கவே இல்ல. நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? உடம்பு சரியில்லை, இந்த ஒர்க் மாறி இருக்கீங்க. இந்த ஒர்க் எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: நல்லா இருக்கு சார்.
0: நல்லா இருக்கு. ஓகே சூப்பர். சோ வீட்டுல வந்து படிச்சிட்டு இருக்காங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காங்க ராஜன் சாரோட பையன். சோ அவருக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஓகே ஓகே. கிருஷ்ணகாந்த் ஏன் கிருஷ்ணகாந்த் பேர் வச்சீங்க உங்க பையனுக்கு?
1: ஒரு மேக்னெட் பவர்
0: பாருங்க மக்களே, மேக்னெட் பவர் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க டாடி எப்படி இவங்களுக்கு ராஜன் பேர் வச்சாரோ அதே மாதிரி இவரு வந்து கிருஷ்ணகாந்த் அப்படின்னு சொல்லிருக்காரு. சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. சோ அவரோட பேசுறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சரி, நெல்லிக்குப்பம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ அங்க வந்து நிறைய கரும்பாலை தான் மெயின் இல்லையா? சோ சுத்துல இருக்க எல்லா ஊரு சுந்தரவாண்டி நெசனூரு அது மாதிரி பக்கத்துல இருக்க நத்தம் எல்லாமே வந்து வானமாதேவி அந்த ஊர்லாம் வந்து பெரும்பாலும் வந்து கரும்பு தான் பயிரிடுவாங்க. சோ இந்த சைடு நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பாகூர் சைட்ல எல்லாம் வந்து நெல் அதிகமா விளையும்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா நெல்லிக்குப்பம் சரௌண்டிங் ஃபுல்லாவே கரும்பு தான் மெயினான விஷயம் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க சக்கர ஆலை இருந்து இருக்கிறதுனால அங்கதான் மெயினான விஷயம் அதுதான். நீங்க அங்க பயிர் பண்ண அனுபவங்கள்லாம் இருக்குங்களா?
1: எங்க அப்பா பண்ணாரு சார், நெல் கரும்பு நெல்லி நெல்லாம் போட்டாரு சார். அது எங்க அப்பாவோட பேரா போச்சு சார். அவரு 35 வயசுல
0: உங்களுக்கு சொந்த ஊர்ல நிலம் அந்த மாதிரிலாம் ஏதாவது பயிர் வைக்கிறீங்களா? இப்பயும்
1: நாங்க வச்சது இல்ல சார், எங்க அப்பா வச்சிருந்தோம். தண்ணி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே
0: முடிச்சு. சூப்பரான விஷயம் சொன்னீங்க. இப்ப தண்ணி கோயில்ல நீங்க ஒர்க்கை தவிர வேற ஏதாவது விவசாயம் உங்ககிட்ட பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து இதுல நீங்க விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன விவசாயத்தை பண்ண ட்ரை பண்ணுவீங்க?
1: இப்ப பண்றது வாய்ப்பு இல்ல.
0: இல்ல இல்ல, உங்ககிட்ட சொல்றேன், இப்ப நீங்க உங்களுக்கு பண்ணணும் ஆசை இருந்தா என்ன பண்ணுவீங்க?
1: நெல் போடுவோம்.
0: தண்ணி கோயில்ல நெல் போட்டு விளை வைக்கணும்னு ராஜன் சார் ஆசைப்படுறாரு. சரி, இவர்கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இங்க வந்து பக்கத்துல நிறைய பீச் இருக்கு, அங்க போலாம் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒர்க்கு கிளம்பிட்டாரு, இருந்தாலும் ஆரத்தோட நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நம்ம பேசும் போது டைம் போனதே தெரியல இல்லையா? சோ இதோட நம்ம புதுவை நிகழ்ச்சியோட நிறைவு தருந்ததுக்கும் நம்ம வந்தாச்சு. எஸ் மக்களே, மீண்டும் ஒரு நாள் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்கள் ஆர்ஜே ஜெனா, தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.
2: தேங்க்யூ ஜெனா. எஸ் மகளே, நம்ம புதுவை நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. வரும் பாடலோட இன்றைய நமது நம்ம புதுவை நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. ஸ்டுடியோல இருந்து நான் ஆர்ஜே அன்பிரசி.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
6: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
5: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 8:55 நிமிடம் 16 நொடிகள். நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
6: முகத்தில்
7: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
8: சில பேர் எப்படின்னா, அவங்க பேசுற வார்த்தை ஒரு மாதிரியா இருக்கும், அதுக்கு அர்த்தம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் நாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, யோசித்து பார்க்கணும்.

0: இல்லைன்னா விவரம் தெரிஞ்சவங்களை கேட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு மூணு பிள்ளைங்க. கடைசி காலத்தில் அவர் அந்த மூணு பிள்ளைங்களையும் கிட்டத்தில் கூப்பிட்டு மூணு அறிவுரைகளை சொல்லிவிட்டு கண்ணை மூடிட்டார். அவர் சொன்ன அறிவுரைகள் என்ன தெரியுமா? பெத்த தாய்க்கு சோறு போடாதே, இது ஒரு அறிவுரை. கொடுத்த கடனை கேட்காதே, இது ஒரு அறிவுரை. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதே, இது ஒரு அறிவுரை. என்ன இது எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது? இதையெல்லாம் பார்த்தா அறிவுரை மாதிரியாக தெரியுது, என்னப்பா இப்படி சொல்கிறீ அப்படின்னு கேட்கலாம்னா அவர் அதுக்குள்ளே கண்ணை மூடிட்டார். சரி, அப்பா சொல்லிவிட்டு போன அறிவுரைக்கு அர்த்தம் என்ன, அதை எப்படியாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மூணு பிள்ளைங்களும் ஆளுக்கு ஒரு அறிவுரையை எடுத்துக்கிட்டு வெளியில் புறப்பட்டாங்களாம் விவரம் தெரிஞ்சவங்கள கேட்கலாம்னு. ஒரு பெரியவர் வந்தார். அவரை பார்த்து விளக்கம் கேட்டாங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்க, எங்கள் அப்பா சாகிற சமயத்தில் பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லிவிட்டு போனார், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெரியவர் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விளக்கம் சொன்னார். பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னா பொதுவாக வயசானவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். மருமகளோ மற்றவங்களோ சோறு போட்டால் சீராக போட்டால் ஐயோ குறைச்சி போடுறாளே, தாராளமாக போடுறதுக்கு மனசு வரலையேம்பாங்க. தாராளமாக போட்டால் ஐயோ இப்படி மாட்டுக்கு கொட்டுறது மாதிரி கொட்டுறாளேம்பாங்க. ஆக எப்படி போட்டாலும் கோபம் வரும். அதனால் இவங்களுக்கெல்லாம் நாம் வந்து சோறு போடக்கூடாது, அவங்களா எடுத்து போட்டுக்கிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி வச்சுடணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதை தான் உங்கள் அப்பா வந்து பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லியிருக்கிறார். போடாதேன்னா அவங்களா எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க முன்னாடி சோத்தை வச்சுருங்க, அவங்க வேணுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த பெரியவர். சரிங்க, அடுத்தபடியாக எங்கள் அப்பா கொடுத்த கடனே கேட்காதேன்னு சொன்னார், அது எப்படிங்க நாங்கள் கேட்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியவர் சொன்னார், கொடுத்த கடனை கேட்காதேன்னா கடனை கொடுத்துட்டு அதை கேட்டு வாங்குற அளவுக்கு நடந்துக்கிறவனுக்கு கடன் கொடுக்காதேன்னு அர்த்தம். கொடுத்த கடனை கேட்காமலே திருப்பி கொண்டாந்து கொடுக்குற நல்லவங்களாக பார்த்து கடனை கொடுக்கணும். அதை தான் உங்கள் அப்பா அப்படி சொல்லியிருக்கிறார், கொடுத்த கடனை கேட்காதேன்னு அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். உடனே இவங்க அந்த மூணாவது விஷயத்தையும் சொல்லி விளக்கம் கேட்டாங்க. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதேன்னு சொன்னார், அது எப்படி வேலி போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் முடியாது? நம்ம நிலத்தை சுற்றி இருக்கிற நிலத்துக்கு சொந்தக்காரங்கள்லாம் நல்லவங்களாக இருந்துட்டா நம்ம நிலத்துக்கு வேலி போட வேண்டிய அவசியம் இல்லையே, வேறு பாதுகாப்பு தேவை இல்லையே. அதனால் நல்லவங்க நிலத்துக்கு மத்தியில் நம்ம நிலம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னார் அந்த பெரியவர். அதுக்கு பிறகு தான் இந்த பிள்ளைங்களுக்கு அப்பா சொன்ன புத்திமதியோட பொருள் புரிஞ்சு தான் ஒரு பெரியவர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறார், கட்டிலில் படுத்திருக்கிறார், சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு புத்திமதி விதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவங்கெல்லாம் கிட்டத்தில் வந்து அவர் சொல்கிற புத்திமதியை கேட்டுட்டு போகிறாங்க. கடைசியாக அவரோட மனைவி கிட்டத்தில் வந்தாங்களாம். எனக்கு என்ன புத்திமதி சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு எதுவும் புத்திமதி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்னாரான் அவர். ஏன்னு கேட்டாங்களாம் இவங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன எந்த புத்திமதியை நீ ஒழுங்காக கேட்டிருக்கிற அப்படின்னு சொன்னாராம் அவர்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
8: நேயர்களே, இனி கேட்கலாம் காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
9: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். தற்போது நிலவி வரும் சவாலான புவிசார் சூழலில் நட்புறவு, நம்பிக்கை, நிலைத்தன்மை மற்றும் ஒத்துழைப்பின் வலுவான தூணாக இந்தியா பிரான்ஸ் இடையிலான உறவு விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலகின் நீர் மற்றும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் முயற்சியாக இரு நாடுகளும் இணைந்து திருஷ்ணா செயற்கைக்கோளை அடுத்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக பிரதமர் மேலும் தெரிவித்தார். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் 62வது ஐநா சபையின் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ஒரு காலாவதியான மற்றும் தற்போதைய சூழ்நிலைக்கு பொருந்தாத ஒப்பந்தம் என்று இந்தியா தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் உள்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள், நீதி சட்டங்கள் மற்றும்

மத்திய மாநில அரசுகளின் சாதனைகள் மற்றும் திட்டங்கள் குறித்த மாபெரும் விழிப்புணர்வு கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று தொடக்கி வைக்கிறார். இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதுச்சேரி உழந்தக்கீரப்பாளையம் 100 அடி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று திறந்து வைத்தார். 2026-27 கல்வியாண்டின் 11 வகுப்பில் சேர்வதற்காக ஏற்கனவே நடைபெற்ற கலந்தாய்வில் இடம் கிடைக்காத மாணவர்கள் வரும் 22 புதுச்சேரி NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் என்று பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா அணி கத்தார் அணியை 6-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி உலகக்கோப்பை போட்டிகளில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றியின் மூலம் கனடா அணி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக நடைபெற்ற செக் குடியரசு சவுத் அமெரிக்கா இடையிலான போட்டி சமனில் முடிந்ததை அடுத்து இரு அணிகளும் நாக் அவுட் சுற்றுக்கு செல்லும் தங்களது வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 9:03. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு அழகான குட் மார்னிங் சொல்லிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே சாண்டி, எஃப்எம் ரெயின்போ 102.8 வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக 7598510505 அப்படின்ற நம்பருக்கு உங்க பேரு, ஊரோட உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை எங்களுக்கு அனுப்ப போறீங்க. உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அந்த வகையில முதல் பாடலா தூத்துக்குடியிலிருந்து சி சீதாலட்சுமி கேட்டிருக்காங்க. மே மாதம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், வாங்க கேட்டு ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம்.

0: கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேரம் 9:10. வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி 102.8 FM ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க செல்வம் பொம்மிநாயகன் பட்டி தேனி மாவட்டத்திலிருந்து. தீபாவளி வரும்போது வரட்டுங்க, எங்க வீட்டுல நான் சிரிக்கிறப்பெல்லாம் தீபாவளி அப்படின்ற மாதிரி பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால

0: நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: நேரம் 9:16. வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. அடுத்ததா சூப்பரான சாங் கேட்டிருக்காங்க. சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால்பனையிலிருந்து, புதிய முகம் திரைப்படத்திலிருந்து, நேற்று இல்லாத மாற்றம் அப்படி இல்லை, நேற்று இல்லாத மாற்றம் அப்படி என்னதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. வாங்க கேட்டு என்ஜாய் பண்ணுவோம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 9:22 FM ரெயின்போ 102.8 நேர்வழி நேர் விருப்பம் வாட்ஸ்அப் வழி பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில சிவரஞ்சினி வடலூர்ல இருந்து கேட்டிருக்காங்க, தாம் தூம் திரைப்படத்திலிருந்து யாரோ மனதிலே சாங். அதெல்லாம் நமக்கு தெரியாது, பாட்டு மட்டும் தான் நம்ம பாட முடியும்.

டைம் கரெக்டா 9:27 வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 சூப்பரான சாங்ஸ் எல்லாம் உங்க பேரோட வரிசையா வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில அடுத்து ஒரு சூப்பரான சாங் பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. திருமழிசை நாகராஜன், அஸ்வினி, ஹஸ்மிதா, தோஹித் அரசன், நிலா நீ வானம் காற்று.

0: இணைப்பில் லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின்தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின்தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேரம் 9:34. வாட்ஸ்அப்பில் நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 7598-51-0505 என்ற நம்பருக்கு உங்க பேரு ஓரோட பாட்டெல்லாம் நீங்க அமிச்சுட்டே இருக்கீங்க, நானும் போட்டுட்டே இருக்கேன். அந்த வரிசையில தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டையிலிருந்து செந்தில் குமரன் அப்படின்றவர் ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. என்ன பாட்டு அப்படின்னா, என்னோடு வா வா என்று சொல்ல மாட்டேன்னு. ஆனா சொல்ல மாட்டாரா, ஆனா பாட்டு மட்டும் கேட்பாரா? வாங்க, அவர் கூட கேட்டு இந்த பாட்டை என்ஜாய் பண்ணலாம்.

நேரம் 9:39. வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8ல சூப்பரான சாங்ஸ் எல்லாமே பேரோட என்னவா பிடிச்சிருக்கு அப்படின்னே தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு பாட்டும் முத்த அழகா இருக்கு. அந்த வரிசையில சூப்பரான அடுத்த சாங் யாரு கேட்டிருக்கா அப்படின்னா, செஞ்சில இருந்து சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா கேட்டிருக்காங்க. வெந்த தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கு தெரியல போல மல்லிப்பூ வச்சா வாடிதான் போகணும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா ஏ அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா ஏக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: நேரம் 9:53 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து சூப்பரான சாங் யாரு கேட்டிருக்கா அப்படின்னா, நாகர்கோயில இருந்து மந்திரமூர்த்தி இந்த பாட்டு கேட்டிருக்காரு. காத்து வாக்குல 2 காதல் திரைப்படத்திலிருந்து.

வாசப்படி நேயர் வெப்பம்ல பாட்டு போட்டவங்க எல்லாரும் பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டோம். யார் யாருக்கு போடல அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சோ சந்திரமோகன் மஞ்சக்குப்பத்துல இருந்து, கீர்த்திவாசன் கடலூர்ல இருந்து, உளுந்தூர்பேட்டை ராஜேந்திரன், லோகேஸ்வரன் திண்டுக்கல்ல இருந்து, சரவணன் அழகுமணி கள்ளக்குறிச்சியிலிருந்து, கண்டாச்சி மங்கலம் சரவணன், நமுதா கார்த்திகா, ராஜசேகர் ஜோதிகா, வேல்முருகன், மணலிமாறன் தமிழ்மாறன், வெற்றிமாறன் கூடுவாஞ்சேரியிலிருந்து, கனகராஜன் அண்ட் சோனாட்சி சிவகுமார் கூத்தப்பாக்கம் கடலூர்லேருந்து, ஜெயராஜ் ஜெயந்தி ஜெயபிரபா தூத்துக்குடியிலிருந்து, முல்லக்காடு பாபு கோவையிலிருந்து, புத்தூர் சிவசுப்பிரமணியன் கலி பெருமாள் முத்தியால்பேட்டையிலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டான் பழனியிலிருந்து, வி பிரபு ராஜபாளையம் ஆண்டிப்பட்டி, ஆராதனா வி ஐயனார் முதுக்குடியிலிருந்து, நிரஞ்சன் பாண்டியிலிருந்து, ஜிதேந்திர தாஸ் அஸ்ஸாம்லேருந்து, ஓடி சுரேஷ் காரைக்கால் மேலோடத்திலிருந்து, எஸ் சோப்பு விஜயகரன், இவங்க யாருக்கும் பாட்டு போட முடியல. ஸோ அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் அடுத்து ஒரு சூப்பரான சாங், குப்பநத்தம் ஜி ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார், இவங்க எல்லாருக்காகவும் சேர்த்து ஒரு சூப்பரான சாங் வருது. இந்த சாங்கோட இந்த நிகழ்ச்சியிலேருந்து டாடா பை பை சொல்லிக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜி சாண்டி.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியின் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நல்லெண்ணம் மற்றும் நட்புறவு அடிப்படையில் வழங்கப்பட்டு வந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் பலன்களை தீவிரவாதத்திற்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் பாகிஸ்தான் எதிர்பார்க்க முடியாது என்று இந்தியா கூறியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபைகள் போன்ற சர்வதேச அரங்குகளில் பாகிஸ்தான் இது சம்பந்தமாக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி செயலர் அனுபமா சிங் நிராகரித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை அனுமதி அளித்துள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் கூறியுள்ளார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இதை அவர் தெரிவித்தார். 2026-27 கல்வியாண்டில் 11 வகுப்பில் சேர்வதற்காக ஏற்கனவே நடைபெற்ற கலந்தாய்வில் இடம் கிடைக்காத மாணவர்கள் வரும் 22 தேதி புதுச்சேரி NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் என பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது.

வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் விதர்பா முதல் தமிழகம் வரை, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக நிலவும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் மெக்சிகோவில் வெதுலஹரா மைதானத்தில் இன்று நடைபெற்ற போட்டியில் மெக்சிகோ அணி தென்கொரியா அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும் முதல் அணியாக உருவெடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு உற்சாகமான குட் மார்னிங். ஆமால, எப்பயுமே வெயிலே இருந்துட்டு இப்ப கொஞ்சம் கிளைமேட் நல்லா கிளவுடியாவும் அப்படி தூரலாவும் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. சோ எந்தெந்த ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி கிளைமேட் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களோ அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க ஓகே, சீக்கிரத்துல நம்ம ஊருக்கும் இந்த மாதிரி கிளவுடியான வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பாருங்க சூழ்நிலை. ஓகே, சோ இதே ஜாலியோட இதோ சந்தோஷத்தோட உங்க எல்லாரையும் கெட் செட் கோ கேம் ஷோக்கு வரவேற்பது. நான் உங்க அன்பு தோழியார்ஜி அன்பரசி வந்தாச்சு. சோ கெட் செட் கோ கேம் ஷோல ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய உங்களுக்கான ஒரு கேம் எல்லாம் கொண்டு வந்து, கேம் அப்படின்னு சொல்றதை விட கேமா உங்களை நிறைய குவஸ்டின்ஸை கேட்டு உங்களை எல்லாம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது கூடவே உங்களை வந்து எனர்ஜியான, அதாவது நாலேஜபிளான ஒரு பர்சனாவும் மாத்திக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி உங்கள்ட்ட இருக்கிற நாலேஜஸையும் நாங்க வந்து வெளிக்கொண்டு வரோம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவ்வளவு தூரம் சொல்றது எதுக்காகனா, இன்னைக்கு நம்ம கெட் செட் கோல என்ன தீம்ல நம்ம குவெஸ்டின்ஸ் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் இலக்கியம் மற்றும் நூல்கள் பற்றின சுவாரஸ்யமான கேள்விகள் தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம், கேட்க போறோம். நீங்க நம்ம ஷோக்கு கால் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 2271760 2275 2330 அப்படிங்கிற இந்த எண்கள்ல. சோ கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குவெஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாதி தெரிஞ்ச விஷயங்களும் தெரியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க கால் பண்ணுங்க, நம்ம ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், நாலேஜ வளர்த்துக்கிட்டே அப்படியே சூப்பரான சாங்ஸையும் கேட்டுக்கிட்டே. நிகழ்ச்சியில பாடல் வருது தனுஷ் அண்ட் டி உடைய குரல்ல, மாறி 2 திரைப்படத்துல அந்த பாடல்.

ஓகே, ஸோ இந்த கேப்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். தமிழில் தோன்றிய முதல் நாவல் எது அப்படிங்கிற கேள்விதான் உங்க முன்னாடி வைக்கிறேன். தமிழில் தோன்றிய முதல் நாவல் எது அப்படிங்கிற இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுக்கிட்டிருக்கீங்க. 10:10 மூன்று நொடிகள்ல எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக ஒருத்தங்க வந்திருக்காங்க. சோ தமிழ்ல தோன்றிய முதல் நாவல் எது அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு வந்திருக்கிறது. யாருன்னு கேட்கலாம். ஹாய், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: அரந்தாங்கிலிருந்து தெரியுமா
0: ஐயோ, அதுக்கான ஆன்சர் நான் பாக்கலையே. அதானே? ஓகே, சோ ஸ்வீட். ஓகே, சோ நீங்க சொல்லுங்க, வேற ஏதாவது ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பண்ணது, அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல எழுதின நாவல் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு முதல் விஷயத்த பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா?
1: முதல் விஷயத்தையா?
0: பாத்தீங்கல்ல, அப்படிதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம கெட் செட் கோ கேம் ஷோக்கு கால் பண்ணும்போது ஓகே, அடுத்தது

என்ன கேட்பாங்க அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட் வந்து எப்பயுமே அப்படியே பரபரப்பாவே வச்சிருங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஃபார் காலிங். ஓகே, எஸ் மக்களே, தமிழில் தோன்றிய முதல் நாவல் மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1879 தான் இந்த முதல் நாவல் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாவலாக இது வெளிவந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கூட சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. கெட் செட் கோ கேம் ஷோவில் நிறைய சூப்பரான சாங்ஸ்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அடுத்ததாக கன்னிமா பாடல் கேட்கலாம், ரேட்ரோ திரைப்படத்தில் இருந்தால் அப்படியே கேட்டுக்கிட்டே அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத நான் கேட்டுறேன். முதன் முதலில் உரை எழுதியவர் யார்?

0: கேட்டு என்ஜாய் பண்ணீங்களா? சோ 10:15, 16 நொடிகள் ஆயிட்டு இருக்கோம். கெட் செட் கோ கேம் ஷோல நம்ம கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக வந்திருக்கிறது யாரு கேட்கலாம்? ஹாய் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: ஆரியபாளையத்துல இருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், சொல்லுங்க.

0: தெரியுமா, திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார்?
1: திருக்குறளுக்கு முதல் முதல்ல உரை எழுதிய வந்து மணக்குதர் மேடம்.
0: அப்படியே பாதி பாதி படிச்சு சொல்லிட்டீங்க. மணக்குடவர் அப்படிங்கிறவர் தான் திருக்குறளுக்கு முதன் முதல்ல உரை எழுதினாரு, சரிங்களா? சூப்பர் சார், கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க, தேங்க்யூ சோ மச். சோ உங்களுக்கு திருக்குறள் அப்படின்னு சொன்னோட டக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச ஒரு குரல் சொல்லுங்கன்னா என்ன குரல் சொல்வீங்க? குரலையே எடுத்து குடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அது கடைகடன் வரும். எவ்வளவு சிம்பிளா கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா நானு. முதல் நூல் எது அப்படிங்கிற இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்ததா கஞ்சா பூவு கண்ணால பாடல் கேட்கலாம்.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, கெட் செட் கோ கேம் ஷோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டு. ஸோ நானுமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நம்ம கேட்ட கேள்விக்கு யார் ஆன்சர் பண்ண போறாங்க அப்படின்றத. ஸோ ஒருத்தர் கால் வந்திருக்காரு, ஒரு காலர், நம்ம பேசலாம். ஹாய், வணக்கம். தமிழில் சாகித்ய அகாடமி விருது வாங்கிய முதல் நூல் எது?
3: இதற்கான விடை தமிழ் இன்பம்.
2: சூப்பர், கண்டுபிடிச்சிங்க எப்படியோ. சாகித்ய அகாடமி விருது வாங்கினா வேற ஏதாவது நூல் உங்களுக்கு தெரியுமா?
3: வேற ஏதாவது நூல்? மேம், நான் ஒரு வயல் கேட்லதான் போறேன், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்திபன் கனவு வாங்கிருக்குமா?
2: எனக்கே ட்விஸ்ட் பண்றீங்க பாத்தீங்களா. நம்ம தமிழ் நூல்கள் பத்தி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா, இல்ல வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் நீங்க ஷேர் பண்ணலாம்.
3: தமிழ் நூல்கள்
2: இல்ல, நீங்க படிச்ச புத்தகத்தை கூட பகிர்ந்துக்கலாம், ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம்.
3: எனக்கு வந்து இந்த திருக்குறள் அப்படிங்கிற புத்தகம் தமிழ்ல இருக்கக்கூடிய புத்தகம், அதுதான் உலகளாவிய ரீதியில அதிகமான மொழிகள்ல பெயர் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆப்டர் பைபிள், பைபிள் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான், அது ரொம்ப பிரசித்தி பெற்றது. அண்ட் திருக்குறள்ல வந்து கிட்டத்தட்ட 42,000+ வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன்.
2: ஓகே, சூப்பர்.
3: ஜியோப் அப்படிங்கிற நபர் தான் திருக்குறள் அப்படிங்கறதுக்கு உரை எழுதி இருக்கிறார். அது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபாஸ்ட்
2: மொழி பெயர்த்திருக்கிறாரு. நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய திருக்குறள் தான் ரொம்ப அதிகமா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, சூப்பர், தேங்க்யூ சோ மச். ஓகே, சோ அதோடய உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள்னா என்ன சொல்வீங்க? விளக்கமும் தெரியுமா உங்களுக்கு?
3: தெரியும். உலகத்துல இந்த பயிர்கள் எல்லாம் விளைவிக்கணும் அப்படின்னா மழை அப்படிங்கறது ரொம்ப தேவையான ஒன்று. சோ நமக்கு பசிச்சுது அப்படின்னா கூட தண்ணியை குடிச்சிட்டு நம்ம பசியை போக்கிக்கலாம்.
2: சோ
3: மழையானது பசியை போக்கக்கூடிய தண்ணீராகவும், அதே மழையானது பயிர்களை விளைவிக்கக்கூடிய ஒரு சிறந்த விஷயமாகவும் திகழ்கிறது. எனவே மழையை போற்றுவோம் அப்படிங்கறதுல நம்மளுடைய திருக்குறள்ல இந்த பொருள் பட
2: சொல்லியிருக்கு. தகுந்த மாதிரி கரெக்டா இருச்சு. எனக்கு டக்குன்னு தமிழ் கிளாஸ்க்குள்ள போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குது, என்னோட தமிழ் மிஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி. சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஃபார் காலிங் சார். சாகித்ய அகாடமி விருது வாங்கிய முதல் நூல் எது அப்படின்னா தமிழ் இன்பம் அப்படிங்கிற இந்த நூல் தான். ராபி சேது பிள்ளை அவர்கள் எழுதிய இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா 1950

1965 சாகித்ய அகாடமி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற எக்ஸ்ட்ரா தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிகழ்ச்சியில பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான் உங்க முன்னாடி வைக்க போறேன். தமிழ் இலக்கியத்தில் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவை எவை அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. தமிழ் இலக்கியத்தில் ஐம்பெரும் காப்பியங்கள் எது? கால் பண்ணுங்க 2271760 2275230 அப்படிங்கிற இந்த எண்கள்ல.

புள்ள கிமியா செல்ஃபி புள்ள கிமியா செல்ஃபி புள்ள கிமியா செல்ஃபி புள்ள கிமியா.

இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800 425 1912. மின்துறை புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சொல்லிட்டீங்க இல்லையா? ஓகே, தமிழ் இலக்கியத்துல ஐம்பெரும் காப்பியங்களா இருக்கக்கூடிய இந்த அஞ்சுல நீங்க ஏதாவது ஒரு காப்பியம் நீங்க படிச்சிருக்கீங்களா? ஓகே, சோ அதுதான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்க பிடிச்ச நூலாவும் இருக்கு. ஓகே, அப்படியே சொல்லிருவோம், அப்படிதானே? ஓகே, சோ அப்ப நீங்க சொல்லுங்க, சிலப்பதிகாரத்தை எழுதினவர் யாரு? இளங்கோவடிகள். ஓகே, குட், சூப்பர், பரவாயில்லையா, கரெக்டா தான் ஆன்சர் சொல்றீங்க. இல்ல
2: நீங்க சூப்பர் சூப்பரா கேள்வி எல்லாம் எடுத்துட்டு வரீங்க, ஆனா எடுத்துட்டு வந்து பதில் சொல்ல முடியல மேம், லைன்ல வர முடியல.
1: ஓகே ஓகே,
2: நான் வந்து எடுத்தது மட்டும் வந்து லைன் சொல்லிறேன் மேம்.
1: ஓ, சூப்பர் சூப்பர், தேங்க் யூ சோ மச்.
2: சோ கேக்காத இருக்க மாட்டேன் மேம், சோ மட்டும் கண்டிப்பா அந்த 10 மணிக்கு எல்லா சோ யார் யார் பண்றீங்களோ அவங்க எல்லாரும் வந்து பாக்கேப்பா மேம், நானு ரொம்ப பிடிச்சு எனக்கு.
1: ஓ, தேங்க் யூ தேங்க் யூ, உங்களுடைய இந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.
2: எனக்கு
1: இந்தியாவின் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் எழுத்தாளர் யார் அப்படிங்கிற இந்த முக்கியமான கேள்வியை தான் நான் உங்க முன்னாடி வச்சிருக்கேன். மறுபடியும் கேள்வியை நான் ரிப்பீட் பண்றேன், இந்தியாவில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் எழுத்தாளர் யார் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு யார் ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கு நான் ரொம்பவே வெயிட்டிங்ல இருக்கேன். சோ கால் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க, நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். காந்த கண்ணழகி.
0: Right, Lepuzi.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மக்களே. நம்ம நிகழ்ச்சியில கஷ்டமான கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக வந்திருக்கிறது யாருன்னு கேட்கலாம். ஹாய் வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். என்ன வணக்கமே பயங்கரமா இருக்குது. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: ஓகே, சோ பாபு சார், நம்ம கேட்ட கேள்வி தெரியுங்களா? இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் எழுத்தாளர். எவ்வளவு பெரிய பெருமை. சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர் சார். அடிஷனலா கேள்வி நான் கேப்பன்றதுக்கு முன்னாடி நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. சரி ஓகே, இருந்தாலும் இன்னொரு கேள்வியை நான் கேப்பேன் சரிங்களா? என்னன்னா, இவர் எந்த புத்தகத்திற்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றார் அப்படின்னு தெரியுமா? கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்காக தான் 1913 ஆண்டு. ஓகே, சோ கீதாஞ்சலி அப்படிங்கிற புத்தகத்துக்கு தான்
3: வாங்கினார்.
2: ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர், தேங்க்யூ சோ மச். ஓகே, இந்தியாவில் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் எழுத்தாளர் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான். இந்தியாவில முதல் நோபல் பரிசு பெற்றவர் இலக்கியத்திற்காக இவர் தான். 1913 ஆண்டு கீதாஞ்சலி அப்படிங்கிற அவருடைய படைப்புக்காக இந்த விருது வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன். சோ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ என்ன லைட்டா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கிளாஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் வந்துகிட்டே இருக்கும்ல. எஸ், பட் நமக்கு முக்கியதா இல்லையா இதுவும். ஓகே, அடுத்ததா நான் கேட்க போற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிய

இந்தியாவில மிக பெரிய நூலகங்கள், நூலகம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஒரு நூலகம் ஞாபகத்துக்கு வரும். எஸ் அதேதான், அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது தான் ஆசியாவில, நம்ம அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்றது சூப்பர் தான். ஆசியாவின் மிகப்பெரிய நூலகங்கள்ல ஒன்றான அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிற இந்த சிம்பிளான கேள்விதான். நான் ஆல்ரெடி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டேன், ஸோ அது பர்டிகுலரா எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் சேம் அதே தான், 2271760223 இந்த எண்கள்ல கால் பண்ணுங்க, நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். அஞ்சான் திரைப்படத்துல இருந்து

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மக்களே. நாம நிகழ்ச்சியில கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு, யாருன்னு கேக்கலாம். ஹாய், வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் கவி அரசன், விழுப்புரத்துல இருந்து பேசுறேன்
3: மேடம். ஓகே கவி அரசன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மிகப்பெரிய நூலகங்கள்ல ஒன்றான அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்க அமைந்திருக்கு?
4: சென்னையில
3: அமைஞ்சிருக்கு மேடம். வாவ், சூப்பர் சூப்பர். சென்னை கோட்டூர்புரத்துல அமைஞ்சிருக்கு. இது பத்தி வேற ஏதாவது டீடைல் உங்களுக்கு தெரியுமா?
4: 8 தளம் இருக்கு மேடம் இந்த லைப்ரரியில. கீழ வந்து நியூஸ் பேப்பர், பிளைண்ட்னஸ் இருக்கும், கண்ணு
3: தெரியாதவங்களுக்கு
4: செக்ஷனும்.
3: ஓ ஓகே.
4: செகண்ட் தளத்துல சின்ன பசங்களுக்கு படிக்கிறதுக்கான தளமும், தேர்ட்ல அக்ரிகல்ச்சர் காமர்ஸ் படிக்கிறவங்க தளமும், இது போல 8 தளத்துல
3: படிக்கிறதுக்கு தமிழ் நூல்கள் மற்றும் தமிழ் இலக்கியம் மற்றும் நூல்கள் பற்றின சுவாரஸ்யமான கேள்விகள் தான் வந்து நம்ம இன்னைக்கு கேட்டுகிட்டு இருக்கோம், பதில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா நான் கேட்க போற கேள்வி கொஞ்சம் எப்படி சொல்றது, யாருக்கு தெரியும் அப்படிங்கறது எனக்கு தெரியல, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சனா தான் இது இருந்துச்சு. பார்க்கலாம். அச்சு இயந்திரம் இருக்கு இல்லையா, பிரிண்டிங் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த பிரிண்டிங்ல ஃபர்ஸ்ட் எந்த நூல் வெளியே வந்தது அப்படின்னு நான் அந்த க்வெஸ்சன் தேடினேன், தேடி கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த கேள்வி தான் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓலைச்சுவடியில எழுதுறது அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் இல்லையா. அப்போ எப்போ அச்சு இயந்திரத்துல வெளிவந்த தமிழ் நூல் எது அப்படின்ற கேள்விதான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். சோ அந்த கேள்விதான் முன்னாடி இப்ப வைக்கிறேன். அச்சு இயந்திரத்தில் அச்சிடப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் நூல் எது அப்படின்ற இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். நிகழ்ச்சியில பாடல் வருது கேளுங்க. க்வெஸ்சன் நான் ரிப்பீட் பண்றேன், அச்சு இயந்திரத்தில் அச்சிடப்பட்டு வெளிவந்த முதல் தமிழ் நூல் எது?

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். தெய்வமே, நான் கேட்டது கேட்ட கேள்விக்கு ஆன்சர். அச்சு இயந்திரத்தில் அச்சிடப்பட்ட வெளிவந்த முதல் தமிழ் நூல் எது?
2: தம்பிரான் வணக்கம்.
0: தம்பிரான் வணக்கம், சூப்பர், கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க, வெரி குட், வாவ். ஓகே, சோ அத பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா? ஆமால, ரொம்ப முக்கியமான ஒரு நூல் நமக்கு அச்சிடப்பட்டு வந்திருக்கு அப்படின்றது சூப்பர் தான். இன்னொரு அடிஷனலான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன், இந்த தம்பிரான் வணக்கம் அப்படின்ற இந்த அச்சு இயந்திரத்துல வெளிவந்த முதல் தமிழ் நூல் 1578 வெளிவந்திருக்குது, சரிங்களா? ஓகே, சூப்பர். சரி, ஓகே, உங்களுக்கு புத்தக வாசிப்பு பழக்கம் இருக்கா?
2: மேடம், நான் நூலகத்துலதான் வந்து போய் புத்தகங்களை வாசிப்பேன். மதுரையில உள்ள கலைஞர் நூலகம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற சிம்மக்கல் நூலகத்திலயும் 1999 இருந்து நூலகரா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர், அடடா, அதான் உங்களுக்கு இவ்வளவு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. நான் கூட கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாச்சு, யார் சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குட், சூப்பர், தேங்க்யூ சோ மச்.
2: ஓகே மேடம், மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
0: நன்றி, நன்றி. ஓகே மக்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கேட்ட கேள்வி எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துட்டு இருக்கும், கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் பண்ணிருப்பீங்க, நாலேஜ் ஏத்திட்டு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் வரும் பாடலோட நிறைவு செய்து கொள்வது நானார்ஜே அன்பரசி. தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 3 நாள் பயணமாக இன்று லடாக் செல்கிறார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு லே நகரில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இளைஞர்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளும் யோகா தின நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். மேற்கு வங்க மாநிலம் தாரகேஸ்வரில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிஎம் கிசான் என்னும் பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் 23வது தவணையான சுமார் 907 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு நாளை வழங்குகிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மேகாலயா செல்கிறார். ரீபோய் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள வடகிழக்கு இந்தியாவின் மிகப்பெரிய மசாலா பொருட்கள் பதப்படுத்தும் ஆலையை அவர் இன்று திறந்து வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 கால ஆட்சியில் மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா, பிரதமரின் முத்ரா திட்டம் மற்றும் தேசிய தொழில் சேவை இணையதளம் போன்ற திட்டங்கள் மூலம் வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகள் பெருமளவில் அதிகரித்துள்ளது என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை குறைஞ்சபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் துறை நல அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேஷ் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் இந்த கொள்முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் மெக்சிகோவில் வேதுலஹரா மைதானத்தில் இன்று நடைபெற்ற போட்டியில் மெக்சிகோ அணி தென்கொரிய அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும் முதல் அணியாக உருவெடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 11:02 40 நொடிகள்ல எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் அஜய் சாண்ட்ரன். மனதை வருடும் அழகான பாடல்கள் வரிசையா இருக்கு. ஒரு சூப்பரான சாங்கோட இந்த ப்ரோக்ராமை நம்ம ஸ்டார்ட் பண்றோம்.

0: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8ல் நேரம் 11:07:15 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் ஆளவந்தான் திரைப்படத்திலிருந்து யாருக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா மோகன் அவர்களது குரலில்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 11:15 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல், ஒரு சில பாட்டு கேட்கும் போது இந்த பாட்டெல்லாம் நம்ம ரொம்ப கேட்டு என்ஜாய் பண்ணோம்ல, நமக்கு பிடிச்ச பாடல்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு ஞாபகம் வரும் பாடல்.

மனசுக்கு.

நேரம் 11:20. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான சாங் லாஸ்டா முடிஞ்சது. அடுத்து இன்னொரு அழகான பாடல் வருது. சரியா இது தவறா அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. சோ பாடல் வருது கல்லூரி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:26. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்து சூப்பரான சாங் ஒரு மேட் திரைப்படத்திலிருந்து.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. வரிசையான அழகழகான பாடல்கள், மனதை வருடும் அழகான மெலடி மேஜிக். அடுத்ததாய் வரும் பாடல், இனி வரும் ஜென்மம் மொத்தம் நீயும் தான் உறவா வரணும், மறுபடி உனக்கென பிறந்திடும் வரணம் பெறணும் அப்படின்னு உயிர் உறவாக பாட்டு வருது. 1000 கண்கள் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 11:33, மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா அண்ணா.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
0: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா அண்ணா, ஆமா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள்,
3: தொழில் முனைவோர்கள்,
2: நாடக கலைஞர்கள்,
3: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
3: FM ரெயின்போ புதுவை 102.8
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2
3: ஹாய் ஸ்நேகிதியே,
2: ஹாய் ஸ்நேகிதியே.

நேரம் 11:47. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அசுரன் அழகா இருப்பானா? அழகா இருப்பானா? அழகா எழுதுனா அழகா இருப்பாரா? அனிதா சந்திரசேகர் குரலில் விசில் திரைப்படத்திலிருந்து அழகே அசுரா பாடல்.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் காத்து வாக்கில் 2 திரைப்படத்திலிருந்து, நான் பிழை நீ மழலை.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேரம் 11:56, கிட்டத்தட்ட மெலடி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். கடைசியா ஒரு பாடல் வருது, வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை இனி கேட்கலாம் 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா என்ற மத்திய அரசின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பயனாளிகளுக்கு வழங்குகிறார். மேற்கு வங்க மாநிலம் தாரகேஸ்வரில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிஎம் கிசான் என்னும் பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டத்தின் 23வது தவணையான சுமார் 907 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு நாளை வழங்கவுள்ளார். கடந்த காலங்களில் நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வர்த்தகத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருந்த நிலை மாறி இன்றைய சூழலில் வர்த்தகத்துடன் பரஸ்பர நம்பிக்கையும் முக்கிய இடம் பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று மேகாலயா செல்கிறார். ரீபோய் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள வடகிழக்கு இந்தியாவின் மிகப்பெரிய மசாலா பொருட்கள் பதப்படுத்தும் ஆலையை அவர் இன்று திறந்து வைக்கிறார். பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை குறைஞ்சபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேஷ் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் இந்த கொள்முதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கேரள நூலக இயக்கத்தின் தந்தை என போற்றப்படும் புதுவாயில் நாராயண பணிக்கரின் பிறந்தநாள் தேசிய வாசிப்பு தினமாக ஆண்டுதோறும் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எழுத்தறிவை மேம்படுத்தவும் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கவும் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கான சர்வதேச கடல்சார் சட்ட தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் பேராசிரியர் திரு பீமல் என் பட்டேல் மற்றும் மற்ற உறுப்பினர்களுக்கு மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான வணக்கம். நேரம் 12:03:21. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்த டே, அதாவது June 19th, என்னென்னலாம் கொண்டாடுறாங்க, என்னென்னலாம் வரலாற்றில் நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டே அப்படிங்கறத ஒரு சர்வதேச ஒரு தினமா ஒரு விஷயத்துக்காக கொண்டாடப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் செக்ஷுவல் வயலன்ஸ் அண்ட் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மோதல்களில் பாலியல் வன்முறையை ஒழிப்பதற்கான சர்வதேச தினமா ஒவ்வொரு வருஷமும் June 19 அன்று அனுசரிக்கப்படுது. இந்த டேவோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாலியல் வன்முறையால பாதிக்கப்பட்டவங்களை கௌரவிப்பதும், இத்தகைய குற்றங்களுக்கு காரணமானவங்களை பொறுப்பு கூற வைப்பதும் இதோடைய முக்கியமான நோக்கமா பார்க்கப்படுது. கடந்த June 19, 2015 அன்று ஐக்கிய நாடுகள் பொது சபையானது இந்த நாளை அதிகாரப்பூர்வமா பிரகடனப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரகடனம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் செயல்பாடுகள் பற்றிய விரிவான தகவல்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஐநா வந்து இந்த சர்வதேச தினத்துல வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மோதல்கள் மற்றும் போர்களின் போது பாலியல் வன்முறை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கும், இதனால பாதிக்கப்பட்டு தப்பி பிழைப்பவர்களுக்கு நீதி மற்றும் ஆதரவை வழங்குவதற்கும் தான் இந்த நாள் அப்படிங்கறது உலக அளவில் கடைபிடிக்கப்படுது. இன்றைக்கு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இன்னும் ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. பாடல் கேட்கலாம் அழகிய தமிழ்மகன் திரைப்படத்திலிருந்து.

0: மின் இணைப்பில் லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 12:11 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சோ இந்த தினத்துல என்னென்னலாம் வரலாற்றுல நடந்திருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில உலக சிக்கல் செல் தினம் அப்படிங்கிற ஒரு தினமும் இன்னைக்கு அனுசரிக்கப்படுது. என்ன இந்த உலக சிக்கல் செல் தினம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜூன் 19 அன்று இந்த தினம் அனுசரிக்கப்படுது. மரபணு ரீதியான இரத்த கோளாறான சிக்கல் செல் நோய் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துறது தான் இந்த நாளுடைய முக்கிய நோக்கமா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக சுகாதார அமைப்பு இவங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த தினம் அதிகாரப்பூர்வமா இந்த நாள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த நோயால பாதிக்கப்படுறவங்களுடைய சிவப்பு அணுக்கள் வழக்கமான வட்ட வடிவத்துக்கு பதிலா அறிவால் வடிவில் மாறிடுது. இதனால உடல்ல ரத்த ஓட்டம் தடைப்பட்டு கடுமையான வலி மற்றும் உறுப்பு பாதிப்புகள் ஏற்படுது. இந்தியாவிலையும் இதோடைய இலக்கு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நோயை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. இந்த நோயை முன்னாடியே கண்டறிந்து சரியான சிகிச்சை முறைகள் மற்றும் மக்களிடையே உள்ள அறியாமையை அகற்றுவதன் ஆகிய மூலமா இந்த நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் இந்த தினத்தின் முக்கிய குறிக்கோளா வைக்கப்பட்டிருக்கு. இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் பல தகவல்களும் இந்த நோய் பத்தி வந்து WHO வெளியிட்டிருக்காங்க. சோ அதே மாதிரி இந்த நோயை உலகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய் இல்லாம ஆக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த தினம் முக்கியமா அனுசரிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரலாற்றில்

இன்று நிகழ்ச்சியில இந்த டேல என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைத்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தீபாவளி திரைப்படத்திலிருந்து

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

வரலாற்று என்று நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த டேல என்ன ஸ்பெஷல் அடுத்ததா பார்க்க போறோம், என்ன டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு.

பார்த்தோம்னா இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 19 தேதி அன்று, அதாவது இந்த நாள் தேசிய வாசிப்பு தினமாக கொண்டாடப்படுது. டிஜிட்டல் யுகத்திலையும் கூட புத்தகங்களை வாசிப்பதன் முக்கியத்துவம் மக்களை உணர்த்துவதற்கும் வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் முக்கியமாக கொண்டாடப்பட்டிருக்கு. இதோட முக்கியமான நோக்கமும் இதைதான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய வாசிப்பு தினம் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு, இது எப்போலிருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாவில் நூலக மற்றும் எழுத்தறிவு இயக்கத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடிய பி என் பன்னிக்கர் அவர்களுடைய நினைவு நாள் தான் இந்த தேசிய வாசிப்பு தினமா அனுசரிக்கப்படுது. பி என் பன்னிக்கர் அவர் வந்து கல்வி மற்றும் நூலக மேம்பாட்டு பணிகளை கௌரவிக்கும் விதமா இந்திய அரசு 1996 ஆண்டு முதல் இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாத 2017 ஆண்டிலிருந்து இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தேசிய அளவில் இந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருது. தேசிய வாசிப்பு தினமான ஜூன் 19 தேதி தொடங்கி ஜூன் 25 தேதி வரை ஒரு வார காலம் இந்த வாசிப்பு வாரமாகவும் கல்வி நிறுவனங்களால இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருது. இன்னும் இதை பத்தின ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். FM ரெயின்போ புதுவை 102.8 இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில பாடல் வருது உத்தம புத்திரன் திரைப்படத்திலிருந்து.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போற விஷயம் அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய வாசிப்பு தினம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். சோ இந்த தினம் அப்படிங்கறது, இதோட முக்கியத்துவம் என்னன்னா, தனிநபருடைய வளர்ச்சி, அறிவு பெருக்கம் மற்றும் வாழ்நாள் முழுவதுமே தொடரக்கூடிய கற்றலுக்கு வாசிப்பு எந்த அளவுக்கு அத்தியாவசியமானது அப்படிங்கறத வலியுறுத்துறதுதான். அது மட்டும் இல்லாம நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் இணைய ஆதிக்கம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் அச்சு புத்தகங்களை வாசிப்பதன் மதிப்பை இது இளைய தலைமுறைக்கு நினைவூட்டுறதும் இதோடைய முக்கியத்துவமா பார்க்கப்படுது. இதே நாளில் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் நூலகங்கள்ல புத்தக கண்காட்சிகள், வாசிப்பு போட்டிகள், கருத்தரங்குகள் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருது. பல கல்வி அமைப்புகளும் குழந்தைகள் மத்தியில் வாசிப்பு ஆர்வத்தை ஊக்கப்படுத்த பிரத்யேகமான வாசிப்பு இயக்கங்களையும் மேற்கொண்டு வராங்க. இந்த தினத்தில் தேசிய வாசிப்பு தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்பட்டு இருக்கு, கொண்டாடப்பட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான தினமும் இன்னைக்கு வந்து கொண்டாடப்பட்டிருக்கு, உலக நிதான உலா தினம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டே அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா June 19 கொண்டாடப்படுது. ரொம்பவே அவசர அவசரமா நம்ம இப்ப வந்து இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ அதனால வந்து அதனால ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை குறைச்சு இயற்கையை ரசிச்சு அமைதியான முறையில நிதானமா நடப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது தான் இதனாலுடைய முக்கியமான நோக்கமா இருந்துட்டு இருக்கு. சோ எப்படி இந்த நிதான உலாவை மேற்கொள்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இலக்கே இல்லாம நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துக்கு நம்ம போய் சேரப்போறோம் அப்படிங்கிற அவசரம் இல்லாம வெறும் நடக்கிறதுக்காக மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தொழில்நுட்பத்தை வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நடைப்பயிற்சியின் போது கைபேசியை தவிர்த்து மனதை ஒருமுகப்படுத்தி நடக்க வந்து அறிவுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஐம்புலங்களையும் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மரங்கள், பறவைகளுடைய சத்தம் மற்றும் இயற்கையான சூழலை முழுமையா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியில இந்த டேல என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருந்தது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சியோட நிறைவா நம்ம தெரிஞ்சுக்க போறது என்னன்னா, 1981 இதே நாளில் இந்தியா தனது முதல் சோதனை முயற்சியான மும்முனை நிலைப்படுத்தப்பட்ட புவிநிலை தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான ஆப்பிள வெற்றிகரமா விண்ணில செலுத்திருக்காங்க அப்படிங்கறதோட இன்றைய வரலாற்று நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. கண்டிப்பா தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது நான் உங்கள் அன்பு தோழி RJ அன்பரசி. தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 12:30, நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி.
2: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா, பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா, இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
4: எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்ப சில யோக பயிற்சிகளை பத்தி பாத்துட்டு இருக்கிறோம். அடுத்ததா நம்ம பாக்கிறது வந்து சிரசாசனம், அதாவது தலைகளாக இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை அனைவரும் பார்த்திருப்போம். இந்த சிரசாசனம் அப்படிங்கிறது வந்து யோக பயிற்சிகளின் அரசன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இது மிக நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். ஆனாலும் இது தகுந்த யோக பயிற்சியாளரின் மூலமாக தான் பயிற்சி பெற்று செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்களோ, மற்ற சில கழுத்து எலும்பு தேய்மானம் உள்ளவர்கள் எல்லோருமே வந்து முறையான நாம செய்ய முடியுமாங்கிறத யோக பயிற்சியர்களின் மூலமாக தெரிந்து கொண்டு இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். இந்த சிரசாசனம் செய்வதன் மூலமாக மூளையினுடைய செயல்பாடு வந்து மிக சிறப்பாக அமைகிறது. இதனால வந்து நம்முடைய நினைவாற்றல் அதிகரிப்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி முறையாக அமைகிறது. அதே போன்று நம்முடைய முகப்பொலிவு, முடி வளர்ச்சி போன்ற நிறைய செயல்களுக்கும் இந்த சிரசாசன யோக பயிற்சியானது உதவிகரமாக இருக்கிறது. நம் மூளையில் தான் வந்து நம்ம நரம்பு மண்டலத்தோட CPU செயல்பாடுகள் மிகவும் தூண்டப்படுவதால நமக்கு தேவையான சுரப்பிகளுடைய சுரப்பு அளவு வந்து நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம மொத்தமாக உடலே வந்து மிகவும் சுலபமாக இயங்குவதற்கு இந்த சிரசாசனம் நமக்கு வந்து பயனளிக்கிறது. அதே போன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி மன அழுத்தத்தை குறைப்பதோடு மனச்சோர்வையும் குறைப்பதற்கு இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த சிரசாசன பயிற்சி முறைகள் வந்து மிகவும் உதவிகரமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது சர்வாங்காசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம். இந்த ஆசனமும் நம்முடைய உடம்புல தைராய்டு சுரப்பியை வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கணும், தைராய்டுல வரக்கூடிய நிறைய ஹைப்பர்தைராய்டு ஏற்ற தாழ்வுகளை சரிப்படுத்துவதற்கு இந்த சர்வாங்காசனம் மிக அதிகமாக பயன்படுகிறது. அத்தோடு நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் இந்த பயிற்சி முறை வந்து நமக்கு பலனுள்ளதாக அமையும். அடுத்து பாத்தீங்கன்னா மயூராசனம். மயூர் அப்படின்னா மயில், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நம்ம கைகள்ல வந்து நம்ம உடம்பை வந்து தாங்குற மாதிரி இந்த ஆசனத்தை செய்யும் போது அமைப்பு வந்து நம்ம கைகளில் நம்ம உடலை தாங்குவது போன்ற ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த ஆசனத்தை செய்வதன் மூலமாக நம்ம கைகளும் வயிற்று பகுதியும் சமநிலைப்படும். கைகளுக்கு தேவையான உறுதிநிலை,

0: கைகளுடைய தசைகளினுடைய ஒரு வளர்ச்சி, அதே போன்று வயிற்றில் ஏற்படக்கூடிய சில குறைபாடுகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த மயூராசனம். உடலை வந்து சமநிலைப்படுத்துவதற்கும் இது முக்கியமாக நமக்கு பயன்படுகிறது. அடுத்ததா பார்க்கக்கூடியது சலபாசனம். சலபம் அப்படின்னா வெட்டுக்கிளி. இந்த ஆசனத்தினுடைய அமைப்பு வந்து வெட்டுக்கிளி போன்ற அமைப்பு இருப்பதால வந்து இந்த சலபாசனம் அப்படின்னு சொல்றோம். இதுவும் நம்ம உடம்புல உள்ள முதுகு தண்டுவடத்தை வந்து பாதுகாப்பதுல முக்கியமான பங்கு இந்த சலபாசனத்துக்கு இருக்குது. நம்ம இடுப்பு தொப்பை பகுதி போன்றவற்றெல்லாம் சேரக்கூடிய கொழுப்புகளை வந்து குறைப்பதில் வந்து இந்த ஆசனங்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. முறைப்படி இந்த ஆசனத்தை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம் நாள்பட அப்படிங்கிறப்ப தேவையில்லாத கொழுப்பு பகுதிகள் இடுப்பு பகுதியிலோ தொப்பை பகுதியிலோ இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைப்பதற்கு இந்த சலபாசனம் வந்து கண்டிப்பாக துணை புரியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆசனம் தனுராசனம். தனுர் அப்படிங்கிறது வந்து வில். நம்ம உடம்பை வந்து வில்லை போல் வளைத்து செய்யக்கூடிய ஒரு ஆசன முறை. இந்த ஆசனத்தை செல்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து முதுகு தண்டுவடத்தை வந்து சமநிலைப்படுத்தும். இப்ப முதுகு தண்டுவடம் அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி, உடல்ல இருக்க நடக்கக்கூடிய மிக அதிர்வுகளை வந்து தாங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இருசக்கர வாகனங்களை அதிகமாக பயன்படுத்தும் போதோ இல்ல நான்கு சக்கர வாகனங்களை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போதோ ஏற்படக்கூடிய அதிர்வுகளை தாங்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்முடைய முதுகு தண்டுவடம். இந்த முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய நிறைய வகையான நோய்கள், முக்கியமா பாத்தீங்கன்னா அதுல வந்து தேய்மானமோ இல்ல அதுல இருக்கக்கூடிய அந்த முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியான தட்டு போன்ற புறந்தள்ளக்கூடிய டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களோ இல்ல அதுல ஏற்கக்கூடிய வீக்கங்களோ நிறைய பிரச்சனைகள் வந்து இடுப்பு வலி முதுகு வலிக்கு காரணமாக அமைகிறது. வந்து தகுந்த யோக மருத்துவர்களின் செயல்பாட்டின்படி இந்த விஷயங்களை நம்ம இந்த ஆசனங்களை செய்து வரும்போது தனுராசனத்தை நம்ம செய்யிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முதுகு வலியிலிருந்து நாட்பட்ட நோய்களிலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறது வந்து 100% உண்மை. இன்னும் சில பயிற்சி முறைகள் இருக்கு, அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். நன்றி.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.
2: ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா, பொதுநலன் கருதி வெளியிடுவோர் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
1: தோ உடனே நானும் டியூன் பண்ணி

0: ரெயின்போ புதுவை 102.8
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, ஏன்னா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுற.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
9: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
8: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
9: கண்டிப்பா தேவையில்லை.
8: என்றும் அக்கறையுடன்
9: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
10: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
11: சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். தமது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரித்து சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டு ரபி சந்தை பருவத்தில் தமிழகத்திலிருந்து 990 மெட்ரிக் டன் வரை பாசிப்பயறு கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 105 மெட்ரிக் டன்னுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பாசிப்பயிருக்கு மொத்த கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8 கோடியே 68 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்திலிருந்து 18,250 மெட்ரிக் டன்னும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 48,298 மெட்ரிக் டன்னும் பாசிப்பயறு மொத்த கொள்முதல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.

0: உத்தரப்பிரதேசத்திலிருந்து 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,218 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அனுமதி அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த தேர்வை எழுதும் மாணவர்கள் 7827980287 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக தகவல்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக பெறலாம். 21ஆம் தேதி மறுதேர்வு எழுதுவதற்கான அனுமதி சீட்டை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலி மீது மத்திய அரசு விதித்துள்ள தடை உத்தரவு செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தேர்வையொட்டி டெலிகிராம் செயலிக்கு 22ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கரியா தடை உத்தரவை செயல்படுத்தும் போது இது தொடர்பான சட்டத்தில் உள்ள நடைமுறைகளை மத்திய அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இந்தியாவின் திரு பிமல் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கடல்சார் சட்டம் குறித்த ஐநா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் அவரை இப்பொறுப்புக்கு முறைப்படி தேர்ந்தெடுத்துள்ளன. தற்போது இத்தீர்ப்பாயத்தின் துணைத் தலைவராக உள்ள இந்தியாவின் திருமதி நீரு சதாவின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. அதன் பின்னர் திரு பிமல் பட்டேல் சர்வதேச தீர்ப்பாய நீதிபதியாக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சர்வதேச சட்ட ஆணையத்தில் பணியாற்றி வரும் திரு பிமல் பட்டேல் குஜராத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தேசிய புத்தக வாசிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலம் புதுவாயில் நாராயண பணிக்கரின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய புத்தக வாசிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் நாராயண பணிக்கரின் அறக்கட்டளையின் மூலம் கேரள மக்களிடையே வாசிக்கும் பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2017ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாராயண பணிக்கரின் பிறந்த நாளை தேசிய புத்தக வாசிப்பு தினமாக அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை லூகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக்குழுவைச் சேர்ந்தவர்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப்பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிந்து பேசுகையில் மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு பேரவை தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். அரசினர் தனி தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர். உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் வழங்கினார். அப்போது பேசிய அவர்,

0: ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
1: நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ரோபோ சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட போயிட்டு இருக்கோம். எந்த வித சர்ஜரியும் பண்ணுனாலும் கூட நம்ம வந்து இந்த பிளட் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுல நீங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி வர சமுதாயங்கள், இனி வர ஜெனரேஷன், அவங்களுக்கும் வந்து இதோட முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்லி அவங்களையும் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஊக்குவப்பட
2: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வந்தது. ஒரு நிலையில் வினாடிக்கு சுமார் 200 கனஅடியாக தண்ணீர் வரத்து சரிந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனஅடியாக அதிகரித்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இவ்வருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
2: லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 11-7, 11-8 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் பீட்டர் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அக்குலா ஆகியோரும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷாவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பேலா தம்காண்ட்கர், சீனாவின் ஃபயர்ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 12:53.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். பூவையஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதின தொடர். இன்று ஒலிக்கவிருப்பது ஆசிரியரின் குரல்.
6: நடைமுறை பூர்வமாக வேடிக்கை ஒன்று. இந்த வேடிக்கை மண்ணுலக வாழ்க்கைக்கு மட்டுமல்லாமல் விண்ணுலகத்தின் வாழ்விற்கும் ஒரு விதியாகவும் விதியின் விதியாகவும் அமைந்தது. உண்மைதான், கவி சக்கரவர்த்திக்கு விதியின் நாயகியாக மிதிலை செல்வியாம் சீதை கிடைத்தாள். எனக்கோ விதிக்கு ஒரு நாயகியாக ரேவதி கிடைத்தாள். அவள் வெறும் ரேவதி அல்லல். டாக்டர் ரேவதி எம்எஸ், எம்பிபிஎஸ், டிஜிஓ, எஃப்ஆர்சிஎஸ், எம்ஐசிஎஸ், எஃப்ஏசிஎஸ் பட்டங்கள் ஆள்கின்றவள். சட்டங்கள் செய்கின்றவளும் அவளே. அதனால்தான் நானே ஒரு விதிதான். ஆமாம், எனக்கு நானே தான் விதி என்பதாக பெண்மை சிறக்கவும் நிறக்கவும் தமிழச்சியாக முழக்கம் செய்தாளோ அவள் வேடிக்கையானவள். அவள் எனில் டாக்டர் ரேவதி வாழ்க்கை மட்டிலும் மட்டில்லா வேடிக்கை இல்லையா என்ன? பாரதி அமரக்கவி ஆகவேதான் இன்றைய ஜனநாயக மரபு தொலைங்கிட அன்றைக்கே அவனால் பாட்டு கட்ட முடிந்தது. எங்கெங்கும் சக்தியை கண்டவன். அதனால்தான் பெண்மை வாழ்கவென்றும் பெண்மை வெல்கவென்றும் கூத்திட்டான், கூத்தும் ஆடினான். அலகிலா விளையாட்டுடை அப்பனே அம்மையப்பனாகி பெண்மைக்கு வாழ்த்துரைத்து அனைத்து உலகிற்கும் முன்னுரிமை பெற்ற முன் உதாரணம் ஆனான். அந்த அறநெறி முறை மரபினில் உதித்த பாரதி பாரத தமிழ் சமுதாயத்தில் உயிரினை காத்து உயிரினை சேர்த்து உயிரினுக்கு உயிராய் இன்பமாகி உயிரினும் பெண்மை இனிக்க கண்டதில் வியப்பில்லைதான். அந்த பெண்மைக்கு சத்தியத்தின் தர்மமாகவும் தர்ம

தர்மத்தின் உண்மையாகவும் உண்மையின் சத்தியமாகவும் விளங்குகிறாள் ரேவதி, டாக்டர் ரேவதி. அவள் சுந்தர கிளி மாத்திரமல்லல், சுதந்திர குயிலும் கூட. ஒரு அதிசயம், டாக்டர் ரேவதிக்கு மணமகன் தேவையாம். செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் பேசின. ரேவதியின் மருத்துவமனையில் தோழிமார்கள் இருவர் ரேவதியை, டாக்டர் ரேவதியை விமர்சனம் செய்கின்றனர். மஞ்சுளாவுக்கு டாக்டர் ரேவதியை பிடிக்காது, ஆனால் பிருந்தாவிற்கு டாக்டர் ரேவதி என்றால் நிரம்பியதோர் ஈடுபாடு. அவள் சொல்லுவாள், டாக்டர் ரேவதினா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், எப்படியாவது அவங்க திருமணம் நடக்கட்டும்.

டாக்டர் ரேவதியை விமர்சனம் செய்கின்றனர். மஞ்சுளாவுக்கு டாக்டர் ரேவதியை பிடிக்காது, ஆனால் பிருந்தாவிற்கு டாக்டர் ரேவதி என்றால் நிரம்பியதோர் ஈடுபாடு. அவள் சொல்லுவாள், டாக்டர் ரேவதினா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், எப்படியாவது அவங்க திருமணம் நடக்கட்டும். ரேவதி அம்மாவோட மனப்போக்கே தனி தனித்தன்மையானது. அதை புரிஞ்சுக்கிடாதவங்க டாக்டர் ரேவதி அகம்பாவம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அறிஞ்ச வர ரேவதி டாக்டர் ரேவதி அன்புக்கு ரொம்ப ரொம்ப கட்டுப்படுறவங்க. எதுலேயும் எப்பவுமே ஒரு நியாயம் வேணும்னு நினைக்கிறதும் நம்புறதும் எதிர்பார்க்குறதும் தப்பா என்ன? தோழி பிருந்தாவின் இதய ஒலிக்கு இதய ஒளி ஆனவள்தான் ரேவதி, டாக்டர் ரேவதி. அதிநவீனமானதும் அதீதமானதுமான இன்றைய கம்ப்யூட்டர் யுகத்திலே பெண்ணுறுத்தி நாளேடுகளில் விளம்பரப்படுத்துவது கொச்சையான செய்தி அல்ல. கொச்சைப்படுத்த வேண்டிய தகவலும் இல்லை, கொச்சைப்படுத்தப்பட வேண்டிய விஷயமும் அல்லதானே. டாக்டர் ரேவதி செய்த விளம்பரங்களுக்கு இணங்கி புகைப்படங்கள் சகிதம் வந்த வண்ணம் இருந்தன. மனுக்கள் எத்தனை தெரியுமோ? 680. ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு மணமகன்தான் தேவை. அவள் தமிழ்ச்சாதி பாவை. அவள் 8 பேர்களை தேர்வு செய்து தாக்கல் அனுப்புகிறாள். எனக்கு நான் தான் விதி, அதனாலேதான் இப்படி செய்தேன். சோதனையோடே நல்லதும் கெட்டதும் எனக்கு புரிஞ்ச புதிர்தான். அதுவேதான் இந்த ரேவதியோட ஜாதக விசேஷம். அதுவேதான் ரேவதி, டாக்டர் ரேவதி. விதின்னு ஒன்று இருந்தா கூட அதோட வரட்டு ஜம்பம் என் கையிலே சாயவே சாயாது. அவள் எண்ணுகிறாள் இப்படி. எக்கால சிரிப்பு சீறுகிறது, சிதறுகிறது. சிரித்தது அவள்தான், விதி அல்ல. விதி சிரிப்பதாக சொல்வதெல்லாம் அசல் பொய். உணர்வுகள் மன உணர்வுகள் மன உணர்வுகளாகி தாயம் ஆடுகின்றன. டாக்டர் ரேவதியின் மன ஓட்டம் உள்வட்டம் சுழித்து மேலும் ஓடுகிறது, மென்மேலும் ஆடுகிறது. எல்லா வகையிலும் என் மனதிற்கு பிடித்தமான ஒருவரை, எனக்கு எல்லா வழியிலும் பொருத்தமான ஒருவரை எனக்கு கணவராக தேர்ந்தெடுப்பேன் நான். என்னால் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற அம்மனிதர் ஊரறிந்த என்னுடைய உயர்வு மனப்பான்மையை உணர்த்தும் மதித்தும் போற்றியும் நடக்க தெரிந்தவர்தான் என்று நான் நம்பினால்தான் அந்த மனிதர் என் நம்பிக்கைக்கு பாத்திரமாகி எனக்கு நாயகனாகவும் ஆக முடியும். ஆமாம், இது என் வாழ்க்கை பிரச்சனை. மற்றபடி ஊர் உலகத்தை பற்றி எனக்கு கவலை கிடையாது. தவிரவும் சுதந்திர பறவையான இந்த டாக்டர் ரேவதியின் சொந்த உரிமையாக்கும் இது. இந்த உரிமைக்கு உயிரால் உறவு சொல்ல தெரிந்த, உறவு காட்ட துணிந்த அசலான உண்மை மனிதர் ஒருவர் கிடைத்தால்தான் எனக்கு புதிய வாழ்க்கை கிடைக்கும். இதுவேதான் சத்தியமான தர்மமான உண்மையான என் முடிவு ஆகும். ஏன் தெரியுமா? எனக்கு நான் தான் விதி. அந்த விதிதான் டாக்டர் ரேவதி. நான் விதியின் நாயகியாக்கும். அவள் சுய பிரகஞ்ஞையை மீட்டுக் கொள்கிறாள். விடுகிறது பொழுது, அது உதிர்கிறது, தவழ்கிறது, நடக்கிறது, ஓடுகிறது. செயலாளர் செயலிழந்து வருகிறார். டாக்டர் அம்மா, நீங்க நடத்த போற மாப்பிள்ள போட்டிக்காக 5 பொறுமையோட காத்துக்கணுக்கு இருக்காங்க அந்த 8 பேரும். அந்நேரம் பார்த்து யாரோ சிதம்பரன்னு ஒருத்தர் வந்து அவங்களோட காதல என்னமோ சிதம்பர ரகசியத்தை ஊதினார். என்னமோ எச்சில் பழம், எச்சில் பழம் என்கிற வார்த்தைங்க மட்டிலும் தான் எனக்கு கேட்டுச்சுங்க டாக்டர் அம்மா. அவ்வளவுதான், மறு நிமிஷம் வந்தவங்க 8 பேரும் பே பிசாசை கண்டதாட்டும் விழுந்து அடிச்சுட்டு ஓடி போயிட்டானுங்களே என்றார். அவள் சிரிக்கிறாள். விதி சிரிக்கவில்லை, டாக்டர் ரேவதியே தான் சிரிக்கிறாள். சிரித்து கொண்டே தன்னுடைய அந்தரங்கமான அறைக்கு அந்தரங்க சுத்தியுடன் ஓடுகிறாள். தாழ் எடுகிறாள். அன்புக்கு அடைக்கும் தாழ் வேண்டியதில்லைதான். அறைக்கு, தனி அறைக்கு, தனிப்பெண் ஒருத்தியின் அந்தரங்க அறைக்கு அடைக்கும் தாழ் வேண்டும் தானே? அவளுடைய பெண் மனம் என்னவெல்லாமோ நினைக்கிறது. அவளது பெண்மையின் மனசாட்சி என்னென்னவோ எண்ணுகிறது. மனச்சுமை இறங்க வேண்டாமோ? ராயல் சேலஞ்ச் துணை வருகிறது. புதுமை பெண்ணான டாக்டர் ரேவதி புரட்சி பெண்ணும் அல்லவா? ஆம், ஓ ஆமாம். ஆகவேதான் அவளே அவளுக்கு விதியாகி, அவளே அவளுடைய விதியுமாகி, தன் வழியே தன்னுடைய தனி வழியே தனக்கு சதமென்று உணர்ந்து கை துப்பாக்கியை சரணடைகின்றாள். எச்சில் பழமாமே, ச்சே, என்ன உலகம் இது, என்ன வாழ்க்கை இது, என்ன மாய சோதனை இது. வாழ்க்கையோட

0: எல்லா நிலைகளிலேயும் நானே உசத்தியாய் நின்று முன் உரிமை பெற்று விளங்குவேன் என்கிற லட்சியத்துக்காக போராடி என் மானம் மரியாதையை பத்திரமாகவே காப்பாற்றிக்கிட அல்லும் பகலும் அரும்பாடு பட்டுக்கிட்டு இருந்த எனக்கு கடைசியிலே வெகுமதி இப்படிப்பட்ட மிருகத்தனமான கேலி பேச்சும் மனிதாபிமானம் இல்லாத அவமானமும் தானா? நிதர்சனமான யதார்த்த வாழ்க்கையிலே தோற்று போன அவளுக்கு ரேவதிக்கு டாக்டர் ரேவதிக்கு அழவும் தெரிந்திருந்தது. அந்த உருவம் மீண்டும் மீண்டும் நெஞ்சிலும் நினைவிலும் நிழலாடியது. அது துப்பாக்கி தயார் 1, 2, 3 என்று அவள் டாக்டர் ரேவதி உச்சரிக்க ஆயத்தமாகிறாள். மங்கள தாலி ஊசலாடியது. அப்போது கதவு தட்டப்பட்டது. தட்டுங்கள், திறக்கப்படும் என்னும்படியான வேதம் பொய்த்து விடுமா? பொய்த்து விடலாமா? திறந்தாள் ரேவதி. அங்கே மிஸ்டர் ஞானசீலன், அதோ டாக்டர் ரேவதியின் மணமகன் தேவை போட்டிக்கென தயாராக தோன்றுகிறார். ஞானசீலன் யார் தெரியுமோ? டாக்டர் ரேவதியின் மனக்கண்ணின் கணிப்பு, குற்றவாளியான அந்த ஞானசீலன் தான். யாராம் அது? சஸ்பென்ஸ்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவள் ஒரு மோகனம் புதினத் தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேர்களை கேட்கலாம் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். சிக்கிள் செல் அனிமியா என்ற சிவப்பணு குறைபாடு நோயினை ஒழிப்பதற்கு நிர்ணயிக்கப்பட்ட 2047 ஆண்டுக்கு முன்னரே இந்தியா அந்த நோயை முற்றிலும் ஒழித்துவிடும் என்று தாம் நம்புவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இன்று உலக சிக்கிள் செல் அனிமியா விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நீட் மறுதேர்வு எழுத உள்ள தேர்வர்களுக்கு 7827980287 என்ற அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் தகவல் தொடர்பு சேனலை தேசிய தேர்வு முகமை அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய நுழைவு சீட்டை இதுவரை பதிவிறக்கம் செய்யாத தேர்வர்களுக்கு குறுஞ்செய்தி, மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக தகவல் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித பாப்பிலோமா வைரஸுக்கான தடுப்பூசி செலுத்தும் இயக்கத்தின் கீழ் கடந்த 3 மாதங்களில் சுமார் 50 லட்சம் தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த இயக்கத்தின் கீழ் மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்கள் 100% இலக்கை எட்டியுள்ளது என்றும் மிசோரம் மாநிலம் 93% இலக்கை எட்டியுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் திரவ இயற்கை எரிவாயு சரக்கு கப்பலான திஷா ஹோர்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து குஜராத்தின் தஹேஜ் துறைமுகத்துக்கு வந்தடைந்துள்ளது. இந்த சரக்கு கப்பலின் வருகை நாட்டின் திரவ இயற்கை எரிவாயுவின் இருப்பை அதிகரிப்பதுடன் நிலையான எரிசக்தி விநியோகத்தை உறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு முன்மொழிந்துள்ள மேகதாது அணை திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேகதாது அணை திட்டம் தற்போது நடைமுறையில் உள்ள விதிகளுக்கு முரணானது என்றும் காவிரி நீரின் மீதான தமிழ்நாட்டின் உரிமையை இது பாதிக்கும் என்றும் தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு பங்குச்சந்தை குறியீடுகள் நிப்டி மற்றும் சென்செக் இன்று முற்பகல் வர்த்தகத்தில் 1% சரிவுடன் வர்த்தகமாயின. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் நேரம் 1:03.
1: இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, நான் உங்க ஆர்ஜே ஆஷா.
0: ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்தவங்க வந்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நாம பேசக்கூடிய விஷயம், ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்னு நான் ஏன் இப்படி மாறிட்டேன், இது எல்லாம் நார்மலா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி. அந்த கேள்விகள் எல்லாம் ஆரம்பிக்கிற வயசுதான் வளர் இளம் பருவம் அப்படின்னு சொல்லலாம். சிரிப்பும் குழப்பமும் சந்தோஷமும் பயமும் ஒரே நேரத்துல சேர்ந்து வர ஒரு அழகான ஆனா சவாலான பருவம்னு கூட சொல்லலாம். இந்த பருவத்துல இருக்கும் பெண் குழந்தைகள் உடல் மாற்றங்கள் மட்டும் இல்லாம மன மாற்றங்கள், சமூக அழுத்தங்கள், நான் சரியாதான் இருக்கேன் அப்படின்னு ஒரு அமைதியான போராட்டத்தையும் எதிர்கொள்றாங்க. சோ இதெல்லாம் தவறு கிடையாது, இதெல்லாம் பலவீனமும் இல்ல, புரிதலும் ஆதரவும் தேவைப்படுற ஒரு வாழ்க்கை கட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இன்னைக்கு நாம பேச போற விஷயம், வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து. புதுச்சேரி மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் மேம், வெல்கம் டு தி ஷோ.
2: வணக்கம் மா, உங்களுடைய இந்த இன்ட்ரோடக்ஷனே வந்து கேட்கும் போது ரொம்ப அழகா இன்ஸ்பைரிங்கா இருந்தது, அதற்கு முதல்ல நன்றி.
0: தேங்க்யூ மேம். வளர் இளம் பருவம்னா என்ன, இது எந்த வயதுல ஸ்டார்ட் ஆகுது, அதை பத்தி சொல்லுங்க.
2: இந்த வளர் இளம் பருவம் என்பது இந்த பெண் குழந்தைகள் பெரியவர்களாக பெண்களாக மாறணும் இல்லைங்களா, இதற்கு இடைப்பட்ட காலம் இதுதான் வளர் இளம் பருவம் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா இது வந்து 10-19 இடைப்பட்ட காலம் தான் அடலசன் சொல்றது. இது பெண்களுக்கு மிக முன்னாடியே ஆரம்பிச்சிடும், ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின்னாடி ஆரம்பிக்க கூடியது இது.
0: ஓகே, இப்ப பொதுவாவே இந்த வயதுல உடல் மாற்றங்கள் என்னென்ன ஏற்படுது?
2: இந்த வளர் இளம் பருவத்தில் குழந்தைகள் என்ட்ர ஆகுது அப்படின்னு போது அப்போதுதான் அவங்களுக்கு செகண்டரி செக்ஷுவல் டெவலப்மெண்ட் நடக்குது. இப்ப என்ன நடக்கும்னா, ஒன்ஸ் அந்த ஏஜ்ல அவங்க என்டர் ஆன உடனே உடலில் பல வகையான ஹார்மோன்கள் சுரக்க ஆரம்பிக்குது, குறிப்பா ஈஸ்ட்ரஜன் புரோஜெஸ்டரான் போன்ற ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பித்த பிறகுதான் செகண்டரி செக்ஸ் ஆர்கன் சொல்ற மார்பக வளர்ச்சி, ஹைட் ஜாஸ்தியாகிறது, உடல் பருமன் அப்படின்னு சொல்லி பல மாற்றங்கள் ஏற்படுது. இந்த ஹார்மோன்களின் தூண்டுதலால் செபேஷியஸ் கிளாண்ட் சொல்ற ஆயில் கிளான்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு நிறைய வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அதனாலதான் இந்த பருவ பெண்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த முகத்துல முகப்பருக்கள் எப்படிலாம் இருக்கும். சோ இந்த ஹார்மோன்களில் செக்ரீஷன் அதிகமா இருக்கும்போது குழந்தைகளிடம் ஒரு வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். குழந்தையாக இருக்கிறவங்க வளர்ச்சியை அடைகின்ற அதற்கான ஒரு தொடக்கமாக இது இருக்கும் இந்த பருவம்.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து நார்மலா வளரிளம் பெண்கள் அப்படின்றது ஒரு ஸ்டேஜ் ஒன்னு இருக்கு, அதாவது அவங்க பூ பெய்தும் பருவம். சோ இந்த மாதிரி டைம்ல வந்து பெண் குழந்தைகள் சந்திக்கும் சிரமங்கள் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: இந்த ஹார்மோன்கள் அதிகமாக வரும்பொழுது சாதாரணமா வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து மனசு ரொம்ப பதட்டமா இருக்கும், எப்பொழுதும் ஒரு எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டியோட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எப்பயுமே பேசுற பேரண்ட்ஸ் தான் எப்படி பாருங்க என்ன சின்னதாக சின்ன சின்ன திட்டுகள் எப்பயும் நடக்கிறது. ஆனா இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தா வேற மாதிரி இருக்கும், பயங்கரமா அக்ரெசிவா இருப்பாங்க. அதே சமயத்துல முன்னாடி பின்னாடி தெரியாத ஒருத்தவங்க கூட உங்ககிட்ட வந்து நீ அழகா இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை, நமக்கு பொறுத்தவரை அது சின்ன வார்த்தை, ஆனா அந்த சின்ன வார்த்தை அந்த குழந்தைய வந்து ஒரு சந்தோஷ உச்சிக்கே கொண்டுட்டு போயிடும். ஏன்னா இந்த ஹார்மோன்கள் உடனே உடனே உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் கொடுக்குது. இந்த உடம்புல வந்து ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் என்றது என்ன பண்ணுனா மூட் ஸ்விங்க கொடுக்கும். அப்ப டக்கு டக்கு டக்குனு உங்களுக்கு வந்து சந்தோஷம் துக்கம் எல்லாம் மாறி மாறி வரும். அதே மாதிரி டோபமைன் செரட்டோனின் இதுல இம்பாலன்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு எரிச்சலா மூட் ஆஃப்ல இருப்பாங்க. சோ இந்த ஹார்மோன்களின் செக்ரீஷன் சரியான பேலன்ஸ் இல்லாம இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த குழப்பம் இதெல்லாம் வந்து ஏற்படுது.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் பெண்கள் வந்து இந்த மாதவிடாய் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரி அவங்க சிரமங்களை வந்து சந்திக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க?
1: முதல் மாதவிடாய் அதை எழுதுகின்ற பெண்களுக்கு உடல்ல மட்டும் இல்ல மன ரீதியா கூட சில சிரமங்களை சந்திக்கிறாங்க. உடல் ரீதியா அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்று வலி, இடுப்பு வலி, சோர்வு, தலைவலி அப்படின்றது இருக்கும். சிலருக்கு அதிகமான ரத்தப்போக்கு கூட இருக்கும். குழந்தைகளுக்கு திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் தன் உடலில் நடக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு தெரியாது. இதை தவிர எப்பொழுதுமே பதட்டம், சங்கடம், மனநிலை மாற்றம் இதுவும் காணப்படும். இது எதனால அப்படி நடக்குது அப்படின்னா சரியான விழிப்புணர்வு இல்லாததுனாலையும் இந்த குழப்பம் கவலை அதிகரிக்கிறதுனாலையும் தான் இது வருது. ஏன்னா குழந்தைகளுக்கு சரியான வழிகாட்டுதலோ புரிதலோ இல்லாததுதான் இந்த நேரத்தில் பசங்க இந்த மாதிரி சிரமங்களை எதிர்கொள்வதற்கு காரணமா இருக்கு.
0: இந்த மாதிரி டைம்ல பொதுவா பாத்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு கம்ஃபர்டபிள் இல்லாம ஒரு ஜோன் வந்து இருப்பாங்க பசங்க. சோ இத வந்து எப்படி வெளியே சொல்றது, இது வந்து வெளியில சொன்னா இது மத்தவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னு நிறைய குழப்பங்கள் பெண்களுக்கு இருக்கும். சோ இந்த மாதிரி இருந்து எப்படி ஹேண்டில் பண்றது அவங்க?
1: இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதை பற்றி புரிதல் கிடையாது. திடீர்னு உடம்புல ஒரு மாற்றம் வருது, அந்த குழந்தைக்கு என்ன குழப்பம்னா நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா மத்தவங்களுக்கு நடக்குதா அது தெரியல, யாருக்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பெற்றோர்களுமே வந்து ஓட்டம் ஓடிட்டு இருக்காங்க பிள்ளைகளை எதிர்காலத்தை எண்ணி. அப்படி போகின்ற பெற்றோர்கள் குழந்தைகளோட செலவழிக்கிற நேரம் கம்மியா இருக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு யாருக்கிட்ட கேக்குறது என்றது தெரியறதில்ல. அதுவும் பெற்றோர்கள் உட்கார்ந்து அதை லிசன் பண்ணி உட்கார அளவுக்கும் இல்ல. அப்போ பெற்றோர்கள் கிட்ட அங்க ஒரு பெரிய கேப் வந்துருது. ஸ்கூலுக்கு போனா டீச்சர்ஸ் அவங்க பாடம் நடத்துறாங்க, சிலபஸ் முடிக்கிறாங்க, எல்லாம் ஆசிரியர்கள் வந்து குழந்தைகளோட ரொம்ப கன்சர்னா இருக்கிறாங்க. இருந்தாலும் எல்லா மாணவர்களும் எல்லா ஆசிரியர்களிடம் போவாங்களானா அங்கே ஒரு கேப் வருது. அடுத்தது அவங்களுக்கு இருக்க ஒரு சாய்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவளுக்கு இருக்கிற அதே ஸ்டேட்டஸ் தான் எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கும். ஆனா அவர்களுக்குள் என்ன புரிதலோ அதற்கு ஏத்த மாதிரி அவங்க மாறி மாறி பண்ணிக்கிட்டு சரியான கைடன்ஸ் இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த நேரத்தில் இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு சிரமங்கள் வருது.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: मुक्त भारत अभियान
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். பொதுவாகவே இந்த டைம்ல வந்து ரொம்ப எப்பவுமே வந்து நம்ம இந்த கை கழுவுறது, சுகாதாரத்தை பேணி காக்கிறது, இதெல்லாம் எல்லா டைமும் செய்யணும். ஆனா குறிப்பா இந்த மாதிரி வந்து மெனோபாஸ் டைம்ல வந்து குழந்தைகள் வந்து சுகாதாரமா ஏன் இருக்கணும்?
4: ரொம்ப நல்ல கேள்விமா. இதை வந்து நம்ம எல்லாமே ஹெல்த் அண்ட் ஹைஜீன் சம்பந்தமான அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நாங்க ஏறக்குறைய எல்லா ஸ்கூல்லுமே இந்த 8th இருந்து இந்த அடலசன்ட் ஏஜ்ல இருக்க பெண் குழந்தைகளுக்கு நாங்க மேண்டேட்டரியாவே நடத்துறோம் சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இந்த நேரத்துல வந்து ரொம்ப ஈஸியா தொற்று நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சுத்தம் காக்கப்பட வேண்டும், இல்லனா தோல் அரிப்பு, துர்நாற்றம், இனப்பெருக்க பாதைகள்ல இன்ஃபெக்ஷன்ஸ், இது மாதிரிலாம் நிறைய வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால மாணவர்களுக்கு நாப்கின்களை பயன்படுத்துறத பத்தியும், துணிகளை சுத்தமாக பயன்படுத்துறத பத்தியும், அதை கரெக்டான டைமுக்கு ரீப்ளேஸ், அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அப்படிதான் பயன்படுத்தணும்ங்கிறத பத்தியும் சொல்றோம். இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா இந்த நாப்கின்ஸ் இன்சினரேஷன் சொல்ற அந்த ஆஷஸ் ஆக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்க பள்ளிகளில் கொண்டு வந்துட்டோம். அப்போ டைமுக்கு அதை வந்து காலையில வைக்கிற பிள்ளைங்க ஈவினிங் வரைக்கும் இல்லாம ரெகுலர் டைம்ல ரீப்ளேஸ் பண்ணுவதற்கான அவேர்னஸுமே இன்னைக்கு நாங்க பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துட்டு வரோம். ஏன்னா இந்த நேரத்தில் பெண் குழந்தைகளுடைய சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால ஹெல்த் அண்ட் ஹைஜீன் மெயினா சானிட்டரி ஹெல்த் அவேர்னஸ் பத்திய அவேர்னஸ் நாங்க கொடுத்துட்டு வரோமா.
3: பொதுவாகவே வந்து பெற்றோர்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டைம்ல இருக்கிற அந்த வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து எதுக்கு எடுத்தாலும் இந்த கோபப்படுறது, பெற்றோர்களை வந்து எதிர்த்து பேசுறது, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நீங்க சொல்லி எனக்கு தெரியணும்னு நிறைய இந்த மாதிரி பெண் குழந்தைகளை வச்சிருக்க பெற்றோர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல ஏன் அவங்களுக்கு இந்த அளவுக்கு கோபமும் எரிச்சலும் மற்றவங்க மேல வருது நீங்க நினைக்கிறீங்க?
4: குழந்தையா இருக்கிறவங்க வளர் இளம் பருவத்தில் என்டர் ஆகும் பொழுதே அவர்கள் மெயினாக எதிர்பார்க்கறது எனக்கான ஒரு ஐடென்டிட்டி, எனக்கான ஒரு அக்செப்டன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன ஸ்டேட்டஸ் போறாங்கன்னா, நான் கொஞ்சம் பெரியவங்க ஆயிட்டேன், எனக்கும் கொஞ்சம் எல்லாம் தெரியுது அப்படின்னு தன்னை ஒரு பெரியவனாக போற ஃபேஸுக்கு வரும்போதே அப்படி அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அஸ் நம்ம பேரண்ட் நம்மளுக்கு அந்த குழந்தைக்கு 90 ஆனாலும் அதே நம்மளோட குழந்தையா தான் பார்ப்போம். அப்ப அந்த குழந்தைகளுக்கு அட்வைஸ் அப்படி நம்ம பண்ணிட்டு இருப்போம். இன்ன வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தை

0: பிடிக்காத மிகப்பெரிய ஒரு விஷயம் பெரியவர்கள் கொடுக்கிற அட்வைஸ். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தை வந்து சின்ன மேக்கப் பண்ணும், சில விஷயங்கள் வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணும். அது அந்த வயதுக்குரிய சில குவாலிட்டி குழந்தைகளுக்கு இருக்கும். நாமவே அந்த பேச கடந்துதான் வந்திருக்கும். அதை பெற்றோர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் கண்ணாடி எப்ப பார்த்தாலும் அப்படி பண்ண, எதுப்பா பார்த்தாலும் சொல்லி கொண்டிருக்கும். அந்த முதல்ல அந்த வளர் இளம் பருவத்தை பற்றிய ஒரு புரிதல் பெற்றோர்களுக்கு இருக்கணும். அந்த குழந்தை இருக்கும் போது ஓகேடா நல்லா இருக்கு பாத்துக்கோங்க, டைம் கொஞ்சம் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரொம்ப அட்ராக்டிவா போகாதடா உனக்கே ஆபத்து அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக ஒரு குழந்தையை தட்டி கொடுத்து வரும்போது அந்த குழந்தை நல்லாவே வரும். ஆனா எப்ப பார்த்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன், எப்ப பார்த்தாலும் அட்வைஸ், எப்ப பார்த்தாலும் 99 சொல்லும் போது அந்த குழந்தைக்கு அதை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது குழந்தையோட தவறு கிடையாது. உடலில் ஹார்மோன்கள் அதிகமா இருக்கனால சின்ன ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆயிடுது, உடனே அந்த குழந்தைக்கு மூட் ஸ்விங், ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையை தட்டி கொடுத்து ஃப்ரெண்ட்லியா கொண்டு போறோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் பெற்றோர்களிடம் கோபமே படாது.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலையை பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப பொதுவாவே இந்த மாதிரி நேரத்துல மன மாற்றம் கூடவே சேர்ந்து உடல் மாற்றமும் நம்மளுக்கு வந்து ஏற்படுது இந்த மாதிரி வளர் இளம் பெண்களுக்கு. சோ இந்த மாதிரி டைம்ல வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து இந்த தாழ்வு மனப்பான்மை, மத்தவங்களை கம்பேர் பண்ணி பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுது. இது ஏன்
1: நம்ம சொன்ன மாதிரி குழந்தைகள் அந்த வளர் இளம் பருவம் வருதுன்னா உடலில் மாற்றங்கள் ஏற்படுது, தனக்கு ஒரு குழப்பம் இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா கம்பாரிசன் தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு அப்படிதான் நடக்குதா, இது நார்மலாங்கிறது ஒரு கம்பேர் பண்ண ஆரம்பிக்குது. சில குழந்தைகள் சரியான எடையும் ஹைட் அண்ட் வெயிட்டோட இருக்கும் போது அது சரியா இருக்கு, சில குழந்தைகளுக்கு அதிகப்படியான வெயிட் போடும், அப்ப அந்த குழந்தை யோசிக்கும் நம்ம தான் ரொம்ப குண்டா இருக்கும், சில குழந்தைகள் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்ம குள்ளமா இருக்கும். அப்போ இங்க யாரும் கம்பேர் பண்றது இல்லை, இந்த குழந்தைகள் தன்னையே மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து நான் வந்து ஹைட்டா இல்ல, நான் வந்து குண்டா இருக்கேன், நான் வந்து இப்படி இருக்கேன்னு சில விஷயங்களை அந்த குழந்தை போட்டு போட்டு மனசுக்குள்ள போட்டுக்கிறதுனால தன்னை அது எப்படி பண்ணதுன்னா இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுது. அப்ப அந்த குழந்தைக்கு கிளாரிட்டியை கொடுத்து இது ஒன்று மட்டுமே இல்லடா, இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குடா நீ சாதிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஊட்ட வேண்டிய கண்டிஷன்ல நம்ம இருக்கும். அப்படி இல்லாம செல்ஃப் கம்பாரிசன் வந்துட்டு அது ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால அந்த குழந்தை பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு தன்னையே மற்றவர்களுடன் கம்பேர் செய்து இந்த தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கிறாங்க.
0: ஓகே, இந்த மாதிரி டைம்ல வந்து நிறைய இந்த முகப்பரு, அதாவது பிம்பிள்ஸ் வர்றது, அது இல்லாம கொஞ்சம் ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டா காமிக்கும் சில பேருக்கு. சில பேர் வந்து என்ன இந்த வயசா ஆகுது ஆனா பார்த்தா நீ ரொம்ப ஏஜ் இருக்கிற மாதிரி தெரியல, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது?
1: அதாவது வளர் இளம் பருவத்தில் இருக்க பெண்களுக்கு செபாஷியஸ் கிளாண்ட்ங்கிற ஆயில் செக்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். ஆயில் பிசு பிசுப்பு இருக்கும் போது அங்க வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தை அது ஹோல்டு பண்ணும், அப்ப என்ன ஆகுது இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்கு. அந்த செபாஷியஸ் கிளாண்டோட பாசேஜ் ஆகுது பிளாக் ஆகுது, இந்த பிளாக்கேஜால அங்க மைக்ரோ ஆர்கானிசம் வளரும் போது முகப்பருவா வருது. அப்ப என்ன பண்ணணும், பிள்ளைகள் ரெகுலராக முகமும் கொஞ்சம் கழுவுற மாதிரி பாத்துக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு இது மட்டும் காரணம் இல்ல, ஸ்ட்ரெஸ் எல்லாம் கூட ஒரு வகையில் இந்த முகப்பருகள் வருவதற்கு காரணமாக இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி நம்ம சாதாரணமா என்னைக்கு சொல்ற ஒரு வார்த்தை தான், ஆனா அந்த ஸ்டேஜ் சொல்லும் போது குழந்தை ரொம்ப உணர்ச்சி வசப்படும். உன் முகம் இப்படி இருக்கு, நீ பெரியவங்க ஆயிட்ட, உனக்கு என்ன முகப்பரு இருக்கு, சொல்றவங்க ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அதற்கப்புறம் அந்த குழந்தை அந்த வார்த்தை எவ்வளவு வேல்யூ கொடுத்து தன்னை தானே தாழ்த்தி கொள்றது அப்படிங்கறத ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. பேசும்போது அந்த இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட யாரா இருந்தாலும் பேசும்போது நம்ம முதல்ல கான்சியஸா பேசணும்.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
4: ஓகே, இந்த வளர் இளம் பருவத்துல இப்ப ஆப்போசிட் ஜெண்டர் இருக்காங்க, சோ அவங்க மேல வந்து ஒரு அட்ராக்ஷன் வரும். இவங்க நம்மள பாக்குறாங்களா, நம்ம அதுக்கு நம்ம அழகா இருக்கணும். பட் இந்த அட்ராக்ஷன் ஏன் இந்த மாதிரி டைம்ல வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: இதுதான் இயற்கையினுடைய நிகழ்வு. நம்ம அந்த ஃபேஸ கடந்து வந்திருக்கோம். இந்த ஹார்மோன்கள் அதிகப்படியாக இருக்கும் பொழுது இந்த பார்வையா இருக்கு இல்லைங்களா, அதுவே என்ன பண்ணும், ஹார்மோனுடைய ஆக்சிடோசின் ஒண்ணு இருக்கு, அதை வந்து லவ் ஹார்மோன் கூட சொல்லுவோம். அவங்களுக்கு சின்ன கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய சின்ன ஹக் கூட என்ன பண்ணும், ஆக்சிடோசினை நிறைய சுரக்க வைக்கும். அப்போ இந்த நேச்சுரலா இருக்கிறவரு நம்மை தாண்டி மற்றொரு ஜெண்டரை பார்க்கும்போது அதோட இன்க்ரீஸ் ஜாஸ்தியா தான் இருக்கு. அப்போ என்னன்னா, இது நேச்சுரல், இது நம்ம ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். அப்ப அந்த குழந்தைகளுக்கு அதை தான் தெளிவுபடுத்துறோம். இது வந்து இன்ஃபாக்சுவேஷன், இந்த வயதிற்கே உரிய ஒரு நிலை. இது இந்த நிலை இல்லைன்னா நம்ம கண்டிப்பா பயப்படணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு சம்திங் ராங். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஸ்டேஜுக்கு வரும், சின்ன சின்ன அந்த மாதிரி இருக்கதான் செய்யும். பட் நம்ம சொல்ற மாதிரி மனசு ஆசைப்படும், ஆசைப்படுறது எல்லாத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அறிவு கிட்ட கேட்கணும், நம்ம செய்யறது சரியா தவறான்னு. அப்படி கேட்கும் பொழுது அது சொல்லும்,
4: புரிதல் இல்லாமே இருக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
5: முதல்ல ஒரு குழந்தை எப்போ பெற்றோர்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னா, உண்மை சொல்வதற்கான இடத்தை அங்க பேரண்ட் கொடுக்கலங்கறத நம்ம முதல்ல ஒத்துக்கணும். ஒரு குழந்தை ஒரு பிரச்சனை சொல்லுதுன்னா, என்னடா அப்படி ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணாதடா, நான் இருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்து, தவறுகள் அதுவும் வந்து நேச்சுரல், யாருமே தவறு செய்யாத ஆள் இல்ல. சோ தவறு பண்ணும்போது இது பண்ணிட்டியாடா, நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணாது, இந்த தவறு எந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு கரெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த குழந்தைக்கு ட்ரஸ்ட் அண்ட் ஹோப்பை முதல்ல ஏற்படுத்தணும். அந்த ஹோப் இருக்கிற இடத்துல கண்டிப்பா எந்த குழந்தையும் பொய் சொல்லாது. குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பீச் போகணும்னு பிளான் பண்றாங்க, வீட்டுல பெர்மிஷன் கேட்டுதான் போறாங்க, நிறைய வீடுகள்ல விட்டுறாங்க. ஆனா ஒரு வீட்டுல நான் விடவே மாட்டேன், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நான் ரொம்ப டிசிப்ளின் இழுத்து பிடிக்கும் பொழுது அந்த ஒரு குழந்தை போகலன்னா மற்ற குழந்தைகள் போகுது இல்லைங்களா, அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வரும், இந்த குழந்தை தனிப்பட்ட முறையில நிறுத்தப்படுது. அப்ப என்ன பண்ணும், செகண்ட் டைம் அப்படி ஆகுது அப்படின்னும் போது அந்த குழந்தை எல்லாரும் எல்லாம் பண்றாங்க, நான் மிஸ் பண்றேன் அப்படின்னும் போது வீட்டுல பெர்மிஷன் கேக்குது. பேரண்ட்ஸ் என்ன பண்றோம், கைடட் பெர்மிஷன் கொடுத்து அவங்க கூட கூட வந்து நான் வர, நீ போய் என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு சொல்லலாம். சுத்தமாவே நோ நோ நோ எல்லாத்துக்கும் சொல்லும் பொழுது அடுத்த முறை அந்த குழந்தை அதை மிஸ் பண்ண கூடாது நினைச்சதுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லிட்டு போகுது. திருப்பி சொல்றேன், எல்லாமே ஒரு குழந்தை பெற்றோர்கிட்ட எப்படி நடக்குதுன்றது எதை பொறுத்ததுன்னா, அந்த பெற்றோர் குழந்தைகிட்ட எந்த விதமான ட்ரஸ்ட பாண்டிங் டெவலப் பண்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.

0: முக்கியமானது. ஸோ இங்க பேரண்டோட ரோல் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம குழந்தைய நம்பணும், குழந்தைக்கு பக்கபலமா இருக்கணும். அது எதுவா இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இடமாக பெற்றோர் இருக்கணும்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து பேசலாம்.
3: இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப டெக்னாலஜி எல்லாமே ரொம்ப ஹை பீக்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா, நமக்கு தெரியாத விஷயம் கூட குழந்தைங்களுக்கு அட்வான்ஸ்டாவே தெரிஞ்சிருக்கு. இந்த சமூக ஊடகங்கள் வந்து ரொம்ப இந்த வளரிளம் பருவத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மொபைல் அடிக்ஷன்றதே ஒரு பெரிய இது. வேற எதை வேணா விட்டுட்டு இருப்பாங்க, இந்த சோசியல் மீடியாவெல்லாம் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. சமூக ஊடகங்கள் பெண் குழந்தைங்களோட மனநலத்தை எப்படி பாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: சமூக ஊடகங்கள் பெண் குழந்தைகளின் மனநலத்தை இரண்டு விதமாகவும் பாதிக்குது. ஒன்று நல்லதாகவும் இருக்கு, கெட்டதாகவும் இருக்கு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எப்பயும் கையில ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை வச்சு ஆப்பிளும் கட் பண்ணலாம் இல்ல வேற எதுவும் செய்யலாம். சோ கையில் இருக்கிற ஆயுதம் யாருக்கிட்ட இருக்குதோ அதை பொறுத்துதான். அப்ப குழந்தைகள் வரும்போது குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா இன்னைக்கு பயங்கர எக்ஸ்போஷர் இருக்கு. அதை எது அந்த குழந்தை தேடுதோ அதுதான் அந்த குழந்தைக்கு கிடைக்குது. எண்ணம் போல் வாழ்க்கை, என்ன நினைக்கிறோமோ அதுதான். இப்ப ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஒன்றை தேடும் பொழுது அடுத்து அடுத்து அது சம்பந்தமான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது குழந்தை அதை மூழ்குது. இதுல மெயினா என்னன்னா, நான் ரீல்ஸ் பாக்குறாங்க, ஓகே உடனே ஃபேமஸ் ஆகிறோம் போது தான் ஒண்ணு போடுது, அதுக்கு ஒண்ணு லைக் வருதா ரொம்ப பீக்கு, கோ என்ன எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க எனக்கு இவ்வளவு லைக்ஸ் வருது. திருப்பி என்ன அவங்களுடைய மனநிலையை ரொம்ப பாதிக்குது. வருகின்ற லைக்ஸ் குறையுதா, உடனே எனக்கு லைக் குறைஞ்சிச்சு லைக் குறைஞ்சிச்சு அப்படி ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம்னு எடுக்கிற பிள்ளைகள் அவர்களை மீறி அந்த ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பார்க்கும்போது அங்க இருக்கிறது என்னவா இருக்கும், ஒரு மணி நேரத்தை கடந்து போயிருக்கும். அப்ப இந்த சமூக ஊடகங்களை நாம மாணவிகள் பயன்படுத்தல, மாணவிகளை சமூக ஊடகங்கள் தான் பயன்படுத்திக்குது. அவர்களை பயன்படுத்தி அவர்கள் நேரத்தை அந்த ஊடகங்கள் பணமாக்கி கொள்கிறது என்றது பிள்ளைங்களுக்கு புரியல. அடுத்தது ப்ரொஃபைல்ஸ் வருது, ஃபால்ஸ் ப்ரொஃபைல். பார்த்தா அது அழகான ஒரு ஆள், அழகான பைக்ல, காஸ்ட்லியான ட்ரெஸ், சூப்பரா இருப்பான், அது ஃபேக். அந்த யார் அந்த அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ ஆக்சுவலா அவங்களோட ப்ரொஃபைலே இருக்காது, இப்படி பாக்குறது. இன்னொன்னு எமோஷனல் பாண்டிங் சொல்ற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, அழகா பேசுறது. இன்னைய குழந்தைகளோட முக்கியமான பிரச்சனை நான் சொல்லி ஆகணும்ப்பா என்னன்னா, நிறைய குழந்தைகள் காசு பணம் கார் பங்களா போனை நோக்கி தான் செல்கிறது. நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. இன்றைய கால குழந்தைகளின் முக்கியமான தேவை எமோஷனல் சப்போர்ட், நான் இருக்கேன் ஒரு கன்சர்ன் ஆன வார்த்தைகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் தன் பாதை மாறி போகிற நிறைய குழந்தைகளுடைய நம்ம அனாலிசிஸ் பார்த்தோம்னா அத்தனை குழந்தைகளும் பணக்காரங்க ஏழைங்க எந்த பாகுபாடு இல்லாம அனைத்து வகுப்பு சார்ந்த குழந்தைகளுக்கும் இது நடக்குது. அங்க கடைசியா அனாலிசிஸ் என்று என்ன சொல்லுதுன்னா, அந்த குழந்தை அன்புக்காக இயங்குது. அங்க ஒண்ணு வந்து நான் இருக்குமா, நீ நல்லா இருக்கு, உனக்கு ஒரு பெண்ணு வேணுமா, என்ன ஆச்சு யார் கேக்குறாங்களோ அவங்களை அந்த பொசிஷன்ல வைக்குது. சோ இந்த எமோஷன் வந்து என்ன நடக்குதுன்னா, சமூக ஊடகங்கள் வழியாக வரும்பொழுது நம்ம பாக்குறாங்க, நமக்காக ஒருத்தவங்க உயிரை கொடுக்கறாங்க, நமக்காக எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு பாண்டிங் வந்துருது. இந்த சோசியல் மீடியா கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் பொய் என்பது தெரியல. அப்புறம் ஆசையா பேசுறாங்க, பாசமா பேசுறாங்க, அடுத்தது சில சில விஷயங்களை பிள்ளைகள் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதை வச்சு பிள்ளைங்களை பிளாக்மெயில் பண்ற நிகழ்ச்சிகளும் நடக்குது. சோ இதுல இந்த சமூக ஊடகங்கள் இன்றைக்கு பெண் பிள்ளைகளை நிறைய வழிகளில் ட்ராப் பண்ணிட்டு ஒன்ஸ் தெரியாம மாட்டிக்கிட்டாங்கன்னா நிறைய குழந்தைகள் பெற்றோர்களிடம் எல்லாத்தையும் ஷேர் பண்ற பழக்கம் இல்லாததுனால ட்ராப்ல மாட்டின எலியை போல நிறைய குழந்தைகள் பரிதவிக்குது. அது கண்டிப்பா சமூக ஊடகங்களால தான் நடக்குது. அதை வந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பா கண்காணிக்கணும்.
2: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வளர் இளம் பருவத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும்

0: பிரச்சனைகள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் திருமதி ஆர் அருள்மொழி அவர்கள், நேயர்களே இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை கேட்க தவறாதீர்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபிபில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
2: நேரம் 2:16:26. காலங்கள் மாறினாலும் தலைமுறைகள் கடந்தாலும் சில பாடல்கள் மட்டும் நம்மை மனதில் நிலைத்திருக்கும். அந்த இனிய இசைகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் நிகழ்ச்சிதான் காலத்தை வென்ற காலங்கள். இசையின் பொற்காலத்தை நினைவூட்டும் மெல்லிசை பாடல்கள், மனதை வருடும் வரிகள், மறக்க முடியாத குரல்கள் என உங்கள் இதயங்களை நெகிழ வைக்க அற்புதமான பாடல்களுடன் வருகிறது காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜே அந்துவான். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: காலங்கள் பல கடந்தாலும் காற்றோடு கலந்து வரும் அந்த அற்புத மெட்டுக்கள் மனதின் ஓரத்தில் மறைந்திருக்கும் நினைவுகளை மீண்டும் உயிர்பெற செய்கிறது. காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். இதயக்கனி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 2:32:30. வருடங்கள் ஓடிவிட்டனர், வாழ்க்கை பாதைகள் மாறிவிட்டனர். ஆனால் சில பாடல்கள் மட்டும் இன்றும் அதே இனிமையோடு நம் மனதை வருதி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் 100க்கு 100 திரைப்படத்திலிருந்து.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

நேரம் 2:37:49. இசைக்கு வயதில்லை, இனிமைக்கு எல்லையில்லை, நினைவுக்கோ முடிவில்லை. அதற்கு சாட்சியாய் நிற்கும் அந்த பொற்கால பாடல்களுடன் வரிசையில் அடுத்ததாக வரும் பாடல் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹே.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேரம் 2:49:43. நேற்றைய பாடல்கள் இன்றைய நினைவுகளாக, நாளைய தலைமுறைகளின் பொக்கிஷங்களாக. காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்து.

0: கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனதை மயக்கும் மெட்டுக்கள், மௌனத்தை பேச வைக்கும் வரிகள், நினைவுகளை நனைக்கும் பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.
3: சூப்பர்னா, தேங்க்ஸ் சொல்ல.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்தின் நேரம் 3:23.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: கண்களுக்கு தெரியாத ஒரு போராட்டம் பலரின் மனதுல தினமும் நடந்து கொண்டிருக்குது அப்படின்னே சொல்லலாம். காரணம் இல்லாத பயம், நாளைய தினம் பற்றிய கவலை, மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எண்ணங்கள், நிம்மதியை தொலைக்கும் பதற்றம், இவையெல்லாம் பதட்டத்தின் வெளிப்பாடு அப்படின்னே சொல்லலாம். பதட்டம் என்பது ஒரு பலவீனம் அல்ல, அது நமது மனது நமக்கு உதவி கேட்கும் நேரம், அமைதியான அழைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதை சரியாக புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் கவனித்தா மனநலத்தையும் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த முடியும். பதட்டம் ஏன் ஏற்படுது, அதன் அறிகுறிகள் என்ன, அதை எவ்வாறு சமாளிப்பது, மருத்துவ ஆலோசனை எப்பொழுதெல்லாம் அவசியம் அப்படின்றத குறித்து நம்மளுக்கு தெளிவாக விளக்கம் அளிக்க இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஆன்சைட்டி குறித்து நிறைய விளக்கங்கள் அளிக்க டாக்டர் வி கோகுல் நியூரோ சைக்காட்ரிஸ்ட் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. நிலையத்தின் சார்பாக அவரை நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடுவோம். வெல்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ.
4: யா, குட் ஆஃப்டர்நூன் ஆல்.
1: குட் ஆஃப்டர்நூன் சார். சரி, இப்போ நம்ம இன்றைக்கி ஆன்சைட்டி பற்றி பேச போகிறோம். ஸோ பதட்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத மட்டும் கொஞ்சம் எல்லாருக்கும் தெளிவாக சொல்லிவிடுங்களேன்.
4: ஓகே, ஆங்ஸைட்டி. ஸோ நம்ம வந்து பதட்டம்னு சொல்லி சொல்லுவோம் தமிழில். ஸோ பதட்டம் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே இயற்கையாகவே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அது என்ன மாதிரி விஷயத்தில் வந்து நமக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போகிறாங்க அப்படின்னா ஒரு ஆங்ஸைட்டி நார்மலாக இருக்கும். அதே கொஞ்சம் ஒரு அடலசன்ட் லெவலில் வராங்க அப்படின்னா இன்டர்வியூ அந்த மாதிரி போகிற ஒரு ஆங்ஸைட்டி வரும். இப்போ நம்ம ஒர்க் பிளேஸில் நம்ம சீனியர் கிட்ட போய் ஏதாவது அணுகிறோம் அப்படின்னா அப்போ ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி வரும். பட் இந்த ஆங்ஸைட்டி இந்த லெவல்லாம் எப்படி இருக்குன்னா, சம்டைம்ஸ் இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம், ஒருத்தங்கிட்ட நம்ம பேசும்போதோ நம்ம எக்ஸாம்ஸ் ஏதாவது இது பண்ணும்போதோ ரொம்ப வந்து காஷியஸாக எழுதுவோம், இது பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் அந்த ஆங்ஸைட்டி வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அதே சைமல்டேனியஸாக என்ன ஆகுன்னா, அந்த ஆங்ஸைட்டியோட லெவல் வந்து ஒரு இந்தமாரி இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அது முடிஞ்ச பிறகு இட் வில் ரெடியூஸ் இட், அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்பி அந்த மாதிரி ஆங்ஸைட்டி வராது.

0: அதேமாரி எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த மாதிரி ஆங்ஸைட்டிஸ் இருக்காது. ஸோ இது வந்து நார்மல் லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி. ஆனால் எப்போ இதை வந்து உண்மையான நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்ஸைட்டி வந்து அளவுக்கு மீறி போகும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்ஸைட்டி எப்பயுமே இருக்கிறது, இப்போ நமக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஏதோ ஒரு ரீசனுக்கு செகண்டே ஒரு ஆங்ஸைட்டி வந்தால் இட்ஸ் ஓகே, பட் ரீசனே இல்லாமல் திடீர்னு ஒரு ஆங்ஸைட்டி மாதிரி வந்து ஒரு மாதிரி ஒரு பதற்றமாக இருக்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டபிளாக ஆகிறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் வர ஆரம்பிக்கும் லைஃப்பில். ஸோ ரிப்பீட்டடாகவே இருக்கும், நம்ம நார்மலாக உட்காந்துருப்போம், திடீர்னு ஒரு ஆங்ஸைட்டி லெவல் வரும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லி சொல்வோம். ஸோ இது வெறும் ஒரு நார்மலாக மனநலம் மட்டும் கிடையாது, இதனால் வந்து மூளையில் கொஞ்சம் சம் சேஞ்சஸ் நடக்கிறது, அது இல்லாமல் உடல்லையும் சேஞ்சஸ் வரும், ஆங்ஸைட்டி வரும்போது கை நடுக்கும் இதெல்லாம் வரும். ஸோ இது ஓவரால் பார்த்திங்கன்னா உங்களுடைய மூளை பாடி ரெண்டுத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், அப்போ தான் இது வந்து நம்ம ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபில் பார்த்து ஷாக் ஆகுறது, இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு, இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆன்சைட்டி பற்றி விளக்கம் அளிக்க டாக்டர் வி கோகுல் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஆன்சைட்டி பற்றி ஏதாவது கேள்விகளை, டாக்டர்கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னா, நேர்கள் நீங்கள் பண்ண வேண்டியது கால் பண்ணுங்கள் நிலையத்திற்கு. கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. டாக்டர், இப்போ நம்ம லாஸ்ட்டாக பேசியிருந்தோம் ஆன்சைட்டி பற்றி. இப்போ எல்லாருக்கும் ஏற்படுற கவலைன்னு ஒன்று இருக்கும், அதுக்கும் ஆன்சைட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஓகே, இப்போ சாதாரணமான கவலை, சாதாரணமான பிரச்சனை அப்படின்னும் போது அது ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம் தான். இப்போ அதுதான், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு எக்ஸாம் டைம், ஒரு இன்டர்வியூ, இந்த மாதிரி டைமில் ஒரு ஆங்ஸைட்டி வரும், அதுக்கப்புறம் இட் வில் ட்ராப், அதுக்கப்புறம் அது நார்மலாக இருப்போம், நம்ம நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆங்ஸைட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட காரணம் மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை பற்றி திரும்பி திரும்பி தொடர்பாக நம்ம வந்து அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வேலையை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுறது, குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது, நம்மளுடைய உடல் நலம் பற்றி யோசிக்கிறது, எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறது, இதெல்லாமே சம்டைம்ஸ் தேவையே இல்லாமல் நம்ம இதெல்லாம் பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். மோஸ்ட்லி அன்வான்டாக இருக்கும், அதுக்கப்புறம் திங்க் பண்ணிட்டு நம்ம யோசிப்போம், எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த இடத்துல உட்காந்து, அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அது ஒரு ஆங்ஸைட்டி வந்து ஒரு நார்மலாக வந்து நார்மல் ஆங்ஸைட்டிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் முக்கியமாக. அதேமாரி வந்து ஆங்ஸைட்டி வந்து வரும்போது ஒரு ஆளோடைய நார்மல் தூக்கம் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும், உணவு முறைகள் யூஸ்வலாக பாதிக்கும், அவங்களோட டைமிங் சேஞ்ச் ஆகும், இல்லை பசி எடுக்காமல் இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் அதிகமாக பசி எடுக்கும், அவங்களோட வேலை திறன் சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பழைய அளவு ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது, அவங்களோட எஃபிஷியன்சி சம்டைம்ஸ் குறையலாம், இல்லை அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் சம் குறையும். அது இல்லாமல் நார்மலாக அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே வந்து அவங்களுடைய ஒரு கான்வர்சேஷன்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய ஒரு நார்மலான ஒரு இதில் இருக்க மாட்டாங்க, ஆப்வியஸாக மேபி கொஞ்சம் கம்மியாகிடும் அவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் மற்றவங்களோட, இதெல்லாமே வந்து ஒரு ஆரம்ப அறிகுறிகள் மாதிரி சொல்லலாம்.
1: ஓகே டாக்டர், ஆன்சைட்டிக்கு எப்பொழுது மருத்துவ கவனிப்பு தேவைப்படும் டாக்டர்? இப்போ நீங்கள் நிறையா சொன்னீங்க ஆன்சைட்டி பற்றி, ஆன்சைட்டிக்கும் நம்மளுக்கு ஏற்படுற கவலைகள் பற்றி. ஆன்சைட்டிக்கு மருத்துவ கண்காணிப்பு எப்போ தேவைப்படும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இப்போ நார்மலாக ஆங்ஸைட்டின்னு வந்த உடனே, இப்போ எக்ஸாம்பிள் டே ஒன் நமக்கு ஆங்ஸைட்டி வருதுன்னா உடனே நமக்கு எதுவும் ஆகிடுச்சு அப்படின்னு போயிட்டு நம்ம டாக்டரை பார்க்கணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. அதேமாரி சொன்ன மாதிரி நார்மல் ஆங்ஸைட்டிக்கும் உண்மையிலே ஆங்ஸைட்டி டிஸார்டர் நமக்கு இருக்குன்றதுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி சைமல்டேனியஸாக நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம வந்து உண்மையிலே ஒரு ஹெல்ப்புக்கு போகணும் அப்படின்னா யூஸ்வலாக சம் திங்ஸ் இருக்குது. எப்படி நம்ம ஆங்ஸைட்டி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மினிமம் நமக்கு இந்த ஒரு சிம்டம்ஸ் எல்லாமே ஒரு 2 வாரத்துக்கு தொடர்ந்து இருக்கும், தொடர்ந்தே இருக்கும், ஒரு நாள் கூட மிஸ் ஆகும், மோஸ்ட்லி டெய்லி வரலாம், இல்லை சம்டைம்ஸ் 2 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வரலாம். அப்புறம் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிடும், ஃபுல்லாக வந்து டெஃபினட்டாக ஸ்லீப் பண்ண முடியாது. அதேமாரி முழுசாக நீங்கள் தூங்கினா கூட இன்பிட்வீனில் மினிமம் 2 or 3 times வந்து வேக் பண்ணுவீங்க, திரும்பி உங்களுடைய ஸ்லீப் நீங்கள் இனிஷியேட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஒர்க்கில் வந்து உங்களுடைய எஃபிஷியன்சிஸ் குறைய ஆரம்பிக்கும், இப்போ ஸ்டடீஸில் இருக்கிற ஆளாக இருந்தால் ஸ்டடீஸோடைய எஃபிஷியன்சி உங்களுக்கு குறையும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஆங்ஸைட்டி வரும்போது என்ன ஆகுனா, நம்மளுடைய ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விட கஷ்டமாக இருக்கும், கை மைல்டாக ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி டைமில் வேர்க்கும் நமக்கு, சம்டைம்ஸ் வயிறு ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும், ஸோ கை கால் மறுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சம் மோர் சிம்டம்ஸ் உங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டருக்கு நம்ம போகிறோம் அப்படின்றதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போகிறது அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், சூப்பராக சொன்னீங்க. இப்போ ஆங்ஸைட்டியில் வகைகள்னு ஏதாவது இருக்கா டாக்டர்?
0: ஆங்ஸைட்டின்றது ஒரு பெரிய ப்ராட் கேட்டகிரி. ஸோ நம்ம நார்மலாக எல்லாருமே ஒரு நார்மலாக நம்ம பார்க்குறது ஆங்ஸைட்டி, அது கீழே நிறைய சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்,

0: கொஞ்சம் மட்டும் நான் சொல்கிறேன். ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர்னு சொல்லுவோம். ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர் என்னன்னா எல்லா விஷயத்தை பற்றியும் அதிகமாக நம்ம கவலைப்படுறது. அப்புறம் பேனிக் டிசார்டர்னு சொல்லுவோம். பேனிக் டிசார்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் லைஃப்பில் இருந்துகிட்டே இருப்போம், திடீர் என்ன ஆகுனா நமக்கு அந்த நெஞ்சு படபடன் வந்து மூச்சோட கஷ்டமாகி வேர்க்கிற மாதிரி வயிறு ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி. ஸோ அந்த டைமில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி ஒரு 15 to 20 minutes இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன யோசிப்போம்னா டக்குன்னு ஒருவேளை நமக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துச்சோ, நமக்கு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு திங்கிங் போகும். ஒரு 20 minutes ஆஃப் அன் ஹவர் கழிச்சு செட்டில் ஆகிடும். இதை வந்து நம்ம பேனிக் டிசார்டர்னு சொல்லுவோம். சோஷியல் ஆங்ஸைட்டி டிசார்டர்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா யூஸ்வலாக வந்து மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சிருவாங்களோ, ஸோ மற்றவங்க நம்மளை ஏதாவது ஒரு மதிப்பீடு பண்ணுவாங்களோ இந்த விஷயத்தை வச்சு, இந்த மாதிரி ஒரு சமூக சூழ்நிலையை பற்றி நம்ம யோசிக்கிறது. ஸோ இது வந்து சோஷியல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஃபோபியாஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் ஃபோபியாஸ் நீங்கள் போனீங்கன்னா சில பேருக்கு லிஃப்ட்டுக்குள்ளே போக பயமாக இருக்கும், க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்குள்ளே போக பயமாக இருக்கும், உயரத்துக்கு போக பயமாக இருக்கும், சில பேருக்கு இந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பயமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோபியா. சில விஷயங்களுக்கு மட்டும் இருக்கும் ஆங்ஸைட்டி, ஹெல்த் ஆங்ஸைட்டி. இது இன்னைக்கு ஆஃப்டர் கோவிட் எக்ஸாம்பிள் சொன்னால் இது ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி இருக்க சொசைட்டியில் சின்ன உடல் பிரச்சனை கூட ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துகிட்டு ரொம்ப பயப்படுறது, ரிப்பீட்டடாக மல்டிபிள் டாக்டர்ஸ் கிட்டே போகிறது, ஏதோ பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது, ஒரு டாக்டர் கிட்ட போனால் கூட அதை நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம், இன்னும் மல்டிபிள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம போகிறது. ஸோ இது வந்து ஹெல்த் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் சம் ஆங்ஸைட்டியில் கீழே வரக்கூடிய சப்ஹெட்டிங்ஸ்.
1: இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட்டாக சொல்லும் போது குறிப்பாக அந்த ஸ்பெசிஃபிக் ஃபோபியா பற்றி சொல்லியிருந்தீங்க. அதில் இப்போ இந்த சில பேர்லாம் யூஸ்வலாகவே நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ ஸ்பெசிஃபிக் ஃபோபியா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மருத்துவ கண்காணிப்பு தேவைப்படுமா?
0: ஸ்பெசிஃபிக் ஃபோபியா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம எக்ஸ்போஷர் தான் சொல்லி சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம தெரப்பி அந்த மாதிரி மூலியமாக நம்ம வந்து இது பண்ணலாம். ரேதர் தென் ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி தான், ஒரு 2 weeks மேலே இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு லாங் டேர்முக்கு இருக்குது, அது நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை பாதிக்குது அப்படின்னா அப்போ இமீடியட்டாக நம்ம போய் இன்டர்வென்ஷன் பண்ணி மெடிக்கேஷன்ஸ் இதை போகணும். இல்ல அப்படின்னா வி கேன் கோ வித் நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட், எக்ஸாம்பிள் ஏதாவது தெரப்பி அந்த மாதிரி கொடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஆங்ஸைட்டி ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படின்றது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன்.
0: ஆங்ஸைட்டி நார்மலாக நமக்கு வரதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் நம்மளால சொல்ல முடியாது. நிறையா காரணங்கள் இருக்கு ஆங்ஸைட்டிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வில் ஸ்டார்ட் வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபியல் காரணங்கள்னு சொல்லுவோம், இட் நோன் அஸ் ஜெனிட்டிக்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக சின்ன வயசில் குழந்தை பருவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தங்கள் வர்றது. ஸோ இன்னைக்கு இருக்க இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் குடும்ப பிரச்சனைகள், மல்டிபிள் ஃபேமிலி இஷ்யூஸை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே போட்டுக்கிறது, அதேமாரி மற்ற விஷயத்தையும் தேவையில்லாமல் நம்ம இதுக்குள்ளே வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறது. ஸோ இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் மோர் தென் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், பொருளாதார சிக்கல்கள் நம்ம சொல்லுவோம் யூஸ்வலாக, அது கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கும். அப்புறம் இன்றைக்கி ஒர்க் ப்ரெஷரு, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, டார்கெட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது. அதுக்கப்புறம் நார்மலாக வந்து ஒரு ரிலேட்டிவ் கூட பிரச்சனை இல்லை ஒரு இன்டர்பர்சனல் இஷ்யூஸு, இதெல்லாமே கொண்டு வரது ஆங்ஸைட்டி வர்றதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் மெயின் அந்த ஹெல்த், நமக்கு ஏதாவது ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது மூலயமா ஆங்ஸைட்டி க்ரியேட் ஆகிறது. இது எல்லாத்துக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்மளுடைய பிரெயினில் வந்து நிறையா கெமிக்கல்ஸ் இருக்குது, செரட்டோனின், டோப்பமின் இந்தமாரி. ஸோ இந்த ரசாயனங்கள்லாம் வந்து எதா மாறுபட்டால் நமக்கு ஆங்ஸைட்டி வரும். ஸோ இதெல்லாம் சில காரணங்கள் ஆங்ஸைட்டி நமக்கு வர்றதுக்கு.
1: டாக்டர் இப்போ நீங்கள் ஆங்ஸைட்டி பற்றி காரணங்கள் கேட்டவுடனே ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஜெனட்டிக்ஸ் தான் சொல்லியிருந்தீங்க. ஜெனட்டிக்ஸ் மூலமாகவே ஆங்ஸைட்டி வந்து கண்டிப்பாக கடத்தப்படுமா?
0: அதாவது என்னென்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. யூஸ்வலாக குடும்பத்தில் வந்து ஆங்ஸைட்டி இல்லை டிப்ரெஷன் யாருக்காக இருந்தால் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வருதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா சம்டைம்ஸ் அதுவும் என்ன ரீசனாக உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுற்றுச்சூழல் தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனநலத்தை நம்ம நல்லா பார்த்துக்கிறது, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது நம்மளுடைய லைஃப்பில், நம்மளுடைய சோஷியல் சுச்சுவேஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா இருக்குது, ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
1: ஓகே டாக்டர், இப்போ வாழ்க்கை முறைகள் ஆங்ஸைட்டிக்கு எந்தெந்த விதங்களில் பாதிக்கப்படுது, எதுனா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஸோ இன்றைக்கி இருக்க ஒரு லைஃப்பில் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் வி ஆல் ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் எனி டார்கெட் ஆர் ஏதாவது ஒன்று நோக்கி நம்ம போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லீப், தூக்கம் சுத்தமாக வந்து ஒழுங்கான கரெக்டான டைமிங் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல நம்மளோட ஸ்லீப் வேக் சைக்கிள் கரெக்டாக இருக்கிறது கிடையாது, அது ஒரு ரீசன். செகண்டு எக்ஸசைஸ், உடல் பயிற்சி. ஸோ அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏதோ ஒன்று இது பண்ணி போகிறோம், டைம் கிடச்சா கூட ஏதோ ஒன்று வேறு ஏதாவது ஒரு விஷயம் இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும் வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறோம், பட் அதுக்கான டைமை நம்ம ஒதுக்கிறது கிடையாது. அப்புறம் அதிக கஃபைன், ஸோ காஃபீஸ் அதிகமாக குடிக்கிறது. அப்புறம் ஸ்மோக்கிங், ஆபேஸா, ஆல்கஹால், ஸோ இதெல்லாமே அதர் ரீசன். இதோட அதிகமாக இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்க்ரீன் டைம் நம்ம சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக வந்து அதிகமாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறது, அதர் சோஷியல் மீடியாஸ், இல்லை மூவிஸே ஆகட்டும், ஸோ அதிகமாக பார்க்கறது, ஸோ இது எல்லாமே வந்து ஆங்ஸைட்டியை வந்து அறிகுறிகளை யூஸ்வலாக வந்து அதிகப்படுத்தும்.
1: அப்போ வந்து சமூக ஊடகங்களுடைய பயன்பாடுமே வந்து ஆங்ஸைட்டியை வந்து அதிகரிக்கும்.
0: யா டெஃபினெட்லி.

0: பொருளாதார நெருக்கடியில இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட்டிஸ் கண்டிப்பா இருக்குமா? அது அது வந்து இன்னும் எப்படி அவங்களை வந்து தூண்டும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க.
1: வேலை பளு
0: அதாவது இப்ப ஒர்க் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் இஷ்யூவா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஆன்சைட்டிஸ் இருக்குமா, அதிகமா வருமா அப்படின்னு?
1: ஸோ யூஸ்வலா டெஃபினட்டா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சோஷியல் மீடியாலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களை பார்த்து நம்ம வந்து கம்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ மற்றவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஆகட்டும், மற்றவங்களுடைய வெற்றிகள் ஆகட்டும், அது எல்லாமே தேர் ஷேரிங் இன் சோஷியல் மீடியா. நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்வியஸாக அதை பார்க்குறோம், அதை பார்த்து நம்மளால் அதை பண்ண முடியலையே. ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஆங்ஸைட்டி. இதுக்கே இன்னொரு டேர்ம் நம்ம சொல்லணும்னா ஃபோமோன்னு சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ சம்டைம்ஸ் நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏஜ் ஆகிடுச்சோ, இந்த மாதிரி இது ஆங்ஸைட்டி. அதே சைமல்டேனியஸாக அந்த பொருளாதாரம்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வேலையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக கிடையாது, எப்போ வேணால் வேலை போகலாம். ஸோ பாதுகாப்பு இல்லாமல் ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி ஒர்க் ஸ்பேஸில், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்புறம் அது கூட வந்து கடன் சுமை, நிறையா இஎம்ஐஸ் அந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணுது. அப்புறம் குடும்ப பொறுப்புகள் ஒரு பக்கம் இருக்கு, நார்மலா ஃபேமிலிக்காக நம்ம வந்து ஓடுறதாகட்டும், கமிட்மெண்ட்ஸ் அடுத்து அடுத்து அடுத்து பண்ண வேண்டியது. இது கூட இன்னைக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த பணவீக்கம் சொல்லி சொல்லுவோம், இன்ஃபிளேஷன் சொல்லிட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் ஆங்ஸைட்டியை கொடுக்குது. நம்மளுடைய சேலரி ஒரு லெவல்ல இருந்தா கூட, பட் இன்னைக்கு இருக்க இது விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அஃபோர்டபிலிட்டி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஒரு பொருள் வாங்குறது வந்து நாளைக்கு அந்த ரேட்டுக்கு நம்மளால வாங்க முடியல. ஸோ தட் அதுவும் ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணுது.
0: இன்னும் ஓகே டாக்டர், ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேரம் 3:20:26. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆன்சைட்டி பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு டாக்டர் வி கோகுல், நியூரோ சைக்காட்ரிஸ்ட். நேர்களே, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற எண்ணை டயல் பண்ண மறந்துடாதீங்க. டாக்டர், இப்போ நம்ம லாஸ்ட்டாக பேசியிருந்தோம், ஆன்சைட்டியை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஆன்சைட்டியோடைய ஆரம்ப நிலை அறிகுறிகள்னு ஏதாவது இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: ஓகே. ஸோ இனிஷியலாக நமக்கு ஆன்சைட்டி ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமாக நம்ம வந்து கவலைப்படுவோம். ஸோ அதுலேருந்து தான் ஆரம்பிக்கும் இனிஷியலாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் எரிச்சல் வரும். எரிச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னா இரிட்டபிலிட்டின்னு சொல்லி சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வரும். நார்மலாக அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கோவப்பட மாட்டோம், ஆனால் அந்த மாரி கோவம் இப்போ நார்மலாக ஒருத்தவங்க நம்மகிட்ட பேசுவாங்க, ஒரு நார்மலாக ஒரு சிரிச்சு பேசுறது இல்லை கலாய்க்கிற மாதிரி பேசினா கூட நமக்கு டக்குன்னு ஒரு கோவம் வர ஆரம்பிக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவம் வரும். நார்மலாக நம்ம அமைதியாக இருக்க முடியாது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல நம்ம உட்காந்தா கூட ஏதாவது ஒரு ஆங்ஷியஸாக எஞ்சி நடக்க தோணும், ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அந்த ஒரு நார்மலாக உட்கார முடியாது நம்மளால். அதேமாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கவனம் செலுத்துறது குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய நார்மலாக ஒரு கவனத்தோடு நம்ம பண்ணக்கூடிய விஷயத்த கூட பண்ண மாட்டோம். சிம்பிளான விஷயத்த கூட கவனக்குறைபாடுகள் வர ஆரம்பிக்கும். அது கூட தூக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் அறிகுறிகள்.
2: ஓகே சார், இப்போ அறிகுறிகள் வந்து நம்ம உடம்புல ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உடலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா?
3: ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்ஸைட்டி ஆரம்பித்த உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா அந்த சைக்காட்ரி ஆகட்டும் அந்த நியூரோ சைக்காட்ரி வந்து திங்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இனிஷியலாக எடுத்தோடனே தேவில் திங்க் இட் அசன் ஏதோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், நமக்கு ஏதோ அந்த இடைய துடிப்புலாம் அதிகமானோன்னு என்ன நினச்சிருவாங்கன்னா நமக்கு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேராக வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்டே அந்த மாதிரி போக ஆரம்பிப்பாங்க. அதேமாரி டைமில் என்ன ஆகுனா அந்த ஒரு இதய துடிப்பு அதிகமாகி ஒரு வேர்வு அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் கை நடுக்கம் இருக்கும். அந்த டைமில் ஒரு மாதிரி லைக் வயிறுலாம் ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மூச்சுவிட கஷ்டமாக இருக்க மாதிரி, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஃபீல் ஆகும், வயிற்று பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இதெல்லாமே ஒரு இனிஷியல் டைப் ஆஃப் அந்த சிம்டம்ஸ் வந்து ஆங்ஸைட்டி ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு வர ஆரம்பிக்கும்.
2: ஓகே டாக்டர், இப்போ வந்து தூக்கமின்மைக்கும் ஆன்சைட்டிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: யா, ஸோ நம்மளுடைய ஸ்லீப், நம்ம நார்மலாக தூங்கும் போது நம்மளுடைய எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக தூங்குறது ஒரு இதுவும், அதே ஒரு சின்ன ஆங்ஸைட்டி ஏதோ ஒரு பற்றி யோசிச்சுட்டு நம்ம தூங்கும் போது நம்மளுடைய ஸ்லீப் வந்து நார்மலாக இருக்காது. ஸோ ஏதோ ஒரு டிஸ்டர்ப்டாகவே தான் இருக்கும். ஸோ அந்த சைமல்டேனியஸாக அந்த டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது என்ன ஆகுனா படுக்கும் போதும் சம்டைம்ஸ் வில் ஃபீல் தட் நம்மளுடைய அந்த ஹார்ட் பீட் அடிக்கிறது வந்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளோட ஹார்ட் பீட் அப்படியே நம்ம நார்மலாகவே அதை வந்து கவனிக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து இருக்கும். இது என்ன பண்ணோன்னா இந்த ஆங்ஸைட்டியை வந்து ஆங்ஸைட்டினால தூக்கமின்மையும் வரும், தூக்கமின்மைனால ஆங்ஸைட்டியும் வரும். ஸோ ரெண்டுமே வைசர்ஸா இப்படி இதுவானால அதுவும் வரும், அதனால இதுவும் வரும். ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்து ஆங்ஸைட்டியோட உங்களுக்கு லிங்க் ஆகியிருக்கும்.
2: ஓகே டாக்டர், இப்போ எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து தூக்கமின்மைனால ஆங்ஸைட்டி வரும்னு சொல்லியிருந்தேன், ரிவர்ஸ் வர்ஸாக சொல்லியிருந்தீங்க. இப்போ யூஸ்வலாகவே சில பேர்லாம் சோஷியல் மீடியா பார்க்கறதுனால நைட் டெய்லியே பார்த்தீங்கன்னா அன் டைமில் தூங்கும், அது மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கும் ஆன்சைட்டிஸ் வரும்.
3: யா, டெஃபினட்டாக வரும். இனிஷியல் டைமில் அந்த மாதிரி நமக்கு தெரியாது, பட் டே டு டே கொஞ்சம் நாட்கள் அப்படியே ஆக ஆக இப்போ நார்மலாக இந்த மாதிரி இருக்கிறதுலமே பார்த்தீங்கன்னா ஒரு 20s to 30s இருக்கவங்க அந்த மாதிரி ஒரு ஹையர் லெவலில் இருக்காங்க இன்றைக்கி. பட் ஓவரால் சொசைட்டியில் அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் வருது. இனிஷியல் டைமில் நல்லா இருக்க மாதிரி இருந்தால் கூட அப்கமிங் டேஸில் உங்களுக்கு டெஃபினட்டாக ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் வரா.

0: ஆரம்பிக்கும்.
1: ஓகே டாக்டர், நேர் ஒருத்தர்
0: யாஷ்வரன்
1: பேசுவோம். ஹலோ வணக்கம், நீங்க நேரில் இணைந்திருக்கிறீங்க. ஹலோ
2: ஹலோ
1: வணக்கம், சொல்லுங்க.
2: டாக்டர் கிட்ட பேசணும்.
1: பேசலாம் பேச.
2: ஹலோ
0: யா சொல்லுங்க.
2: ஹலோ சார்.
0: சொல்லுங்க.
2: குட் ஆஃப்டர்நூன்.
0: யா குட் ஆஃப்டர்நூன்.
2: எனக்கு ரொம்ப ஆங்ஸைட்டி டிசார்டர் பத்தி பேசணும்.
0: ஓகே.
2: நான் முன்னாடி வர்க்கிங் உமனா இருந்தேன்.
0: ஓகே.
2: பட் இப்போ வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வர்க்கிங் எதுவும் பண்றது இல்ல, வீட்ல தான் இருக்கேன். அதனால யோசிச்சு யோசிச்சு எனக்கு ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கு, நம்ம ஏன் வீட்லயே இருக்கோம் அப்படினு.
0: ஓகே. நீங்க எவ்வளவு நாளா வர்க் பண்ணிட்டு இருந்தீங்கமா?
2: 1 இயரா.
0: இப்போ எவ்வளவு நாளா வர்க் பண்றது இல்ல?
2: மேரேஜ் ஆனதுனால வர்க் பண்றது இல்ல. மேரேஜ் பேபி
0: கமிட். அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு நாளா வர்க் பண்றது இல்ல?
2: எக்ஸாக்ட்டா 6 மந்த்ஸ்.
0: ஓகே மா. சோ உங்களுக்கு ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கு?
2: ரொம்ப டென்ஷனா இருக்கு, எல்லாரும் மேல கோவம் வருது, அழுகையா வருது.
0: ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருக்கா?
2: இருக்கு.
0: ஓகே. சரி, இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு ஏன் நீங்கள் எங்கேயுமே ஒரு ஹெல்ப்காக டாக்டர்ஸோ யாரையோ பார்க்கல?
2: அதனால தான் இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணேன்.
0: ஓகேம்மா. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு வந்து பார்க்கணும். இல்லை ரெண்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 மந்த்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. மேபி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இனிஷியலாக நம்மளுடைய இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால சரியும் ஆகலாம். நீங்கள் திரும்பி ஏதோ ஓக்கோ அந்த மாதிரி போகும்போது இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு சரியாக வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை என்னால் ஓக் போக முடியாது, நான் இந்த மாதிரி இதுக்கப்புறம் நான் ஓக் டிஸ்கண்டினியூ தான் பண்ணிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னா, டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்துட்டு ஒரு சைக்கட்ரிஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கான மேபி ஷார்ட் டேர்மாக நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் போனீங்கன்னா பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் டிலே பண்ண பண்ண என்ன ஆகும்னா, லாங் டேர்ம் ஆங்ஸைட்டி டிஸார்டருக்கு போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா நம்ம லாங் டேர்ம் இன் ஃபியூச்சரில் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடுமா?
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு விளக்கு பிறகு.

0: நேரம் 3:27:39 9 நொடிகள் ஆகிட்டிருக்கு. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் ஆன்சைட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்மளுக்கு ஆன்சைட்டி பற்றி நிறைய விஷயங்களை டாக்டர் வி கோகுல், நியூரோ சைக்காட்ரிஸ்ட், பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்காங்க. நேர்களே, உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தது, நீங்கள் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2271760 மற்றும் 2272530. வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்கூறிட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. டாக்டர், இப்போ நம்ம லாஸ்ட்டாக பேசிகிட்டு இருந்தோம், தூக்கமின்மை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது, இந்த ஆன்சைட்டி காரணமாக நம்மளுக்கு வந்து சோர்வு வந்து ஏற்படுமா உடம்புல?
1: யா, டெஃபினட்டாக ஆங்ஸைட்டினால சோர்வு வரும். எதனால் வரும் அப்படின்னா, ஆங்ஸைட்டின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளையில் இருக்க அந்த ரசாயனங்கள்லையும் பாதிப்பு இருக்கும், சைமல்டேனியஸாக நம்மளுடைய உடல்லையும் ஃபிசிக்கலாகவும் நமக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய நார்மலான சோர்வு வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நார்மலான சோர்வு இல்லாமல் அதிகமான சோர்வு கொடுக்க ஆரம்பிக்கும்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து மாணவர்களுக்கு ஆன்சைட்டி அதிகரிக்க காரணங்கள் என்ன? ஏன்னா இப்போ நம்ம வந்து மாணவர்களை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும், அவங்களுக்கு ஆன்சைட்டி அதிகமாக இருக்க காரணம் என்ன அப்படின்றது?
1: ஸோ இன்றைக்கி இருக்க ஒரு இதில் மெயினாக வந்து கல்வி போட்டி தான் ஒரு ஸ்டார்டிங் இதுவே வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த எக்ஸாம்ஸ், ஸோ அது ஒரு பக்கம் வந்து ஆங்ஸைட்டி கொடுக்க ஆரம்பிக்குது. இன்னொன்று ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃபாதர் மதர் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி இருக்கிறதுல. அது கூட கம்பேரிசன் மற்றவங்களோட

0: வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது பசங்களை. ஸோ அது ஒரு ஆங்ஸைட்டி வந்து பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. அது கூட சைமல்டேனியஸாக உங்களோட சோஷியல் மீடியா, சோஷியல் மீடியாவில் இந்த இந்த லெவலில் இந்த வயசில் இருக்க பசங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஏன் பண்ணலை, ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸும் வந்து ஆங்ஸைட்டிஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. இன் ஃபியூச்சரில் வந்து வேலை விஷயம், ஸோ அதுவும் ஒரு ஆங்ஸைட்டி கொடுக்குது.
1: இப்போ வந்து மதிப்பெண் அப்படின்றது கூட ஆன்சைட்டியை நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு?
0: யா, டெஃபினட்டாக. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க இந்த மார்க்கிங் வச்சு தான் வந்து கிரேட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸோடைய லெவலை. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இருக்க இதிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த 12th, 10th மார்க் எல்லாமே தே வில் ப்ரொஜெக்ட். இப்போ அதெல்லாம் கூட வந்து தே ஆர் நாட் டூயிங் தட். ஸோ ஏன்னா அந்த எக்ஸாம்ஸ் மார்க் மட்டும் வந்து அதை வந்து திணிக்காது, இல்லை ஒருத்தவங்களுடைய எஃபிஷியன்சியை நம்ம அதை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அது வந்து ஆங்ஸைட்டி டெஃபினட்டாக கொடுக்குது தான் பசங்களுக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ பெற்றோர்கள் குழந்தைகளுடைய ஆங்ஸைட்டியை எவ்வாறெல்லாம் கவனிக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பசங்களோட வந்து ஒரு நல்ல ஒரு கோஆர்டினல் ரிலேஷன்ஷிப் டெஃபினட்டாக வந்து பேரண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும். இன்றைக்கி இருக்க ரீசனில் தே ஆல் ஆர் ரன்னிங் டுவர்ட்ஸ் அவங்களுடைய ஜாப் ஆகட்டும், கேரியர் ஆகட்டும், மணி, இது எல்லாத்தையும் நோக்கி தே ஆல் ஆர் ரன்னிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரண்ட்ஸ். ஸோ இதில் வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரிடியூஸ் ஆகிடுச்சு பசங்களோட. இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து சோஷியல் மீடியா டிபெண்ட் ஆகிறாங்க. சோஷியல் மீடியா ஸ்கூலில் ரொம்ப இது பண்ணுறதாகட்டும், ஸ்க்ரீன் டைம் இன்க்ரீஸ் ஆகுது, இதெல்லாமே ஆகுது. இதெல்லாமே விட்டுட்டு நம்ம நார்மலாக அவங்க கூட டைம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3-4 hours நம்ம நல்லா உட்காந்து பேசுகிறதாகட்டும், இது வந்து அவங்ககிட்ட இருக்க ஆங்ஸைட்டியை நம்ம ஏர்லியாகவே பிக் பண்ண தெரியும். ஸோ அப்போ ஏர்லியாகவே நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது என்ன ப்ராப்ளம் நம்மளே வந்து சரி பண்ண முடியும், ரேதர் தான் நம்ம ஒரு ஹெல்ப் போகிறதோட.
1: ஓகே டாக்டர், இப்போ மாணவர்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ மாணவர்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்கள், இளைஞர்களுக்கு ஆன்சைட்டிஸ் வர என்னென்ன காரணங்கள்?
0: ஸோ இன்றைக்கி மெயினாக ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஒர்க் ப்ரெஷர் ஒரு பக்கம் வருது, அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் வந்து நிறையா வந்து ஆங்ஸைட்டிஸ் வர ஆரம்பிக்குது. இன்னொன்று ஒர்க் வந்து ஒரு ஸ்டேபிள் இன்கம் கிடையாது. ஸோ இதெல்லாமே மெயின் ரீசன் ஆங்ஸைட்டி வர்றதுக்கு. இது கூட அனதர் திங் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்டன்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இதெல்லாமே அதர் ஃபேக்டர்ஸ். இது கூட வந்து ஜெனட்டிக் இருந்தால் ஆட் ஆன் ஆகிக்கும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு விளம்பர வேலைக்கு பிறகு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வகையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 3:32. 7 நொடிகள். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஆன்சைட்டி பற்றி பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட டாக்டர் வி கோகுல், நியூரோ சைக்காட்ரிஸ்ட், நிறைய விஷயங்கள் ஆன்சைட்டி பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க அவங்ககிட்ட தொடர்ந்து பேசுவோம். டாக்டர், இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இப்போ இளைஞர்களுக்கு ஆன்சைட்டி வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இளைஞர்களுக்கு ஆன்சைட்டி வந்துடுச்சு அப்படின்னா அவங்க எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லிடுங்களேன்.
0: ஸோ ஃபஸ்ட் திங் உங்களுக்கு ஆங்ஸைட்டி ஏதோ சிம்டம்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை மானிட்டர் பண்ணுங்கள். அந்த சிம்டம்ஸ் வந்து எது ரீசனாக வருது, எதாவது ஸ்பெசிஃபிக் ரீசனுக்கு செகண்டே உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி இருக்கான்னு பாருங்கள். சம்டைம்ஸ் சில பேருக்கு அந்த நமக்கு வந்து எந்த ரீசனால ஒரு ஆங்ஸைட்டி வந்துச்சோ அந்த ரீசன் சம்டைம்ஸ் சரியாகும் போது ஆங்ஸைட்டி செட்டில் ஆகலாம். ஸோ அந்த மாரி காரணங்களோடு உங்களுக்கு ஆங்ஸைட்டி வந்தால் யூ கேன் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம், ஓகே இந்த பிரச்சனையால் தான் எனக்கு ஆங்ஸைட்டி வருது, நம்ம இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத யூஸ் பண்ணி நீங்களே அதுலேருந்து வெளில வரலாம். அண்ட் அனதர் திங், இதெல்லாம் எதுவுமே ரீசனே இல்லாமல் உங்களுக்கு ஆங்ஸைட்டி வருது அப்படின்னா ஃபஸ்ட் இனிஷியலாக எடுத்தோடனே நமக்கு ஏதோ ப்ராப்ளம். இன்றைக்கி ரீசன் டைம்ஸ் நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கறது பார்த்திங்கன்னா இளைஞர்கள் நிறையா வர்றது பார்த்திங்கன்னா ஆங்ஸைட்டி வந்து அவங்க உடனே வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போகிறதாகட்டும், ஒரு டாக்டர்கிட்ட போட்டு பயந்துடுறாங்க. இனிஷியலாக ஆப்வியஸாக யாராக இருந்தாலும் இருக்கக்கூடியது தான், ஒரு ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ் அதிகமாக வரும்போது என்ன நினைப்போம், ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ வேகமாக போகிறது, ECG எடுக்கிறது, மல்டிபிள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம பண்ணுறது, ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக உங்களுடைய நியர்பை சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்க்கறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், பேசுவோம். ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். நேயர் வந்து இணைப்பு இதுவாகிடுச்சு. ஓகே டாக்டர், நம்மளும் தொடர்ந்து பேசுவோம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேரம் 3:38 ஏழ்நொடிகள் ஆயிட்டு இருக்க. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஆன்சைட்டி பத்தி டாக்டர் வி கோகுல் நியூரோ சைக்காட்ரிஸ்ட் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. தன்னுடைய சந்தேகங்களை கேட்க வந்திருக்க காலர் யார்? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் பட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள். இந்த ஆன்சைட்டி அப்படிங்கறதுல வெவ்வேறு ஸ்டேஜஸ் அப்படிங்கறது இருக்கா? அப்படி இருந்ததுன்னா எப்படி ஸ்டேஜஸ் கண்டுபிடிக்கிறது? அது
3: ஒன்னும்.
2: ரெண்டாவது வந்து இந்த மனநிலை சரியில்லாதவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி அப்படிங்கறது வருங்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? சோ ஸ்டெடியா மைண்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டிய கண்ட்ரோல் பண்ணுவதற்கான அந்த ஒரு விஷயம் இருக்கும், பட் டிப்ரெஷன் ஆர் மனோநிலை தொடர்பான பிரச்சனைகள் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த ஆங்ஸைட்டிய கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அது உண்மைதானா? அப்படி இருந்ததுன்னா எப்படி அவங்கள தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு டிப்ரெஷன் அப்படிங்கறதுல இருக்கிறதுனால இந்த ஆங்ஸைட்டி வந்திருக்கு அப்படிங்கிற

0: யா ஷூர். ஸோ ஃபஸ்ட்டு ஆங்ஸைட்டி வந்து ஸ்டேஜஸ் கேட்குறீங்க. ஸோ ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான், இனிஷியலாக ஒரு கவலை தூக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கும், நார்மலாக சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம கோவப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு இனிஷியல் ஃபேஸாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபேஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த நெஞ்சு படபடன்னு இருக்கிறது, மூச்சோட கஷ்டமாக இருக்கிறது, இதுக்கு சைமல்டேனியஸாக இது இருக்கும்போதே வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கிறது, கை நடுக்கும், கால் நடுக்கும், கை கால் மறுத்து போகிறது, வயிறு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கறது, சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்க மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜுக்கு மாறும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் ஆகும். இந்த சிம்டம்ஸ் வந்து அடிக்கடி வர ஆரம்பிக்கும். இனிஷியலாக வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ வந்தது வாரம் வாரம் வர ஆரம்பிக்கும். ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி, மூணு நாளைக்கு ஒரு வாட்டி வந்தது டெய்லி வர ஆரம்பிக்கும். அப்புறம் டெய்லி வர்றது ஒரு நாளைக்கு மூணு வாட்டி நாலு வாட்டி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டேஜஸ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அனதர் க்வெஸ்டின், வேறு ஏதாவது ஒரு மனநல பிரச்சனை இருக்கும்போது நமக்கு இந்த ஆங்ஸைட்டி வந்து வருமானு சொல்லி கேட்டிங்க, இல்லை அதிகமாகுமானா? ஆப்வியஸாக இந்த ஆங்ஸைட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன் இருந்தாலும் ஆங்ஸைட்டி சேர்ந்து இருக்கும். அது கூட வந்து அந்த ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து இந்த ஆங்ஸைட்டி மட்டும் எடுக்க முடியாது, சம்டைம்ஸ் அதோடைய அண்டர்லைங் காஸ் டிப்ரெஷன் இருக்குன்னா அதை ட்ரீட் பண்ணால் ஆங்ஸைட்டி சம்டைம்ஸ் செட்டில் ஆகிடும். இப்போ அதர் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சைக்கேட்ரியில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிசோஃப்ரீனியா இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அப்புறம் இந்த பிபிஏடின்னு சொல்லி சொல்லுவோம், அதில் மீனியா மன எழுச்சி ஸோ இந்த மாதிரி நோய்களும் உங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி வரும். அப்புறம் ஓசிடி சொல்லுவோம், இது எல்லாத்துமே வரும். ஆனால் ஆங்ஸைட்டி எப்படி இருக்குன்னா, அது கூட வந்து ஆன் த டாப்பில் உங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்குமே தவிர்த்து அண்டர்லையிங் காசை நீங்கள் சரி பண்ணும்போது ஆங்ஸைட்டி செட்டில் ஆகும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இளைஞர்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்தது நம்ம பெண்களுக்காக, இப்போ பெண்களுக்கு ஆங்ஸைட்டி அதிகமாக ஏற்படுதா இல்லை ஆண்களுக்கு அதிகமாக ஏற்படுதா?
0: ஓகே, ஆக்சுவலாக வந்து ரிசர்ச்சஸ் படி பார்த்தீங்கன்னா இதை நம்ம ப்ரெவலன்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். ப்ரெவலன்ஸ்னால் வந்து மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து கொஞ்சம் வந்து மேல்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகம் ஆங்ஸைட்டி வரக்கூடியதுக்கான இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்ஸு, நிறையா வந்து பொறுப்புகள், இந்த சமூக பொறுப்புகள் நிறையா இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு ஆடான ஆங்ஸைட்டியாக அவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும் கம்பேர் டு மேல்ஸ்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பகாலம் இல்லை பிரசவத்துக்கு பிறகு இந்த ரெண்டு டேர்ம்ஸில் எந்த டேர்ம்ஸில் உங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்?
0: ஆக்சுவலாக ரெண்டு டைமுமே ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட தாய்மை, அந்த குழந்தை ஆரோக்கியம், அந்த உடலில் வந்து நிறையா மாற்றங்கள், அந்த ஹார்மோன், இது எல்லாமே ரீசன்ஸ் வந்து ஆங்ஸைட்டி அந்த டைமில் இருக்கும். நான் ஆப்வியஸாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டின்றது இந்த எல்லா சுச்சுவேஷன்ஸுமே வரும் அன்லஸ் அன்டில் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் தானே. ஸோ அந்த ஓவரால் அந்த ப்ரெக்னென்சி டைமு, அந்த போஸ்ட் ப்ரெக்னென்சி, இது எல்லாமே அந்த போஸ்ட்மார்ட்டம் திங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் தான். அதுக்கப்புறம் அது செட்டில் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இது பண்ணிடலாம். அன்லஸ் அன்டில் அது ரொம்ப ஆப்வியஸாக உங்களுக்கு அதிகமாக நான் சொன்ன மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு தேவைப்படும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ப்ரெக்னென்ட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்ஸைட்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா, இப்போ குடும்ப உறுப்பினர்கள் எந்த மாதிரி ஆதரவை வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ஸை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது?
0: இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் அதிகபட்சமாக ஆங்ஸைட்டி உங்களுக்கு எப்போ வரும்னா ஹெல்த் ரிலேட்டட் ஆங்ஸைட்டிஸ் தான் வரும். எதனால் ஹெல்த் ரிலேட்டட் ஆங்ஸைட்டினா ஒரு சின்ன சின்ன உடம்புல நமக்கு வர சேஞ்சஸுமே வந்து நமக்கு ஒரு ஆங்ஸைட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். ஐயோ எல்லாம் கரெக்டாக போகணுமே, எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, இதுதான் ஹெல்த் ஆங்ஸைட்டி அந்த டைமில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஆப்வியஸாக ரெகுலர் செக்அப்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும், இல்லை இது ஒன்றும் இல்லை நார்மல் அன்லஸ் அன்டில் நார்மல்னா. ஸோ அந்த ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கறதுனால அவங்களுடைய ஆங்ஸைட்டி கொஞ்சம் செட்டில் ஆகும்.
1: அப்போ நீங்கள் சொன்னது பார்த்தா இந்த குடும்ப பிரச்சனைகள் கூட ஆன்சைட்டி வர்றதுக்கான
0: டெஃபினட்டாக நான் ஆல்ரெடி சொன்னல, அது மெயின் காரணம்,
1: மெயின் காரணமாக இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ இன்கேஸ் ஒருத்தவங்களுக்கு ஆன்சைட்டி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதை நம்ம எப்படிலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் டாக்டர், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நார்மல் பர்சன்ஸ் அதை எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம்?
0: இப்போ நார்மல் பர்சன் வந்து யூஸ்வலாக ஒரு டிப்பிக்கலாக ஒரு நியூவாக ஒருத்தவங்களை பார்க்கும்போது நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது ஆங்ஸைட்டியை. ஏன்னா அவங்கள ஒரு க்ளோஸாக அவங்க கூட ட்ராவல் பண்ணுறவங்களால ஆங்ஸைட்டியை பிக் பண்ண முடியும். அவங்க நார்மலாக இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, அது ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு எரிச்சலாக பேசுறது, கோவப்படுறது, ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு எஃபிஷியண்ட்டாக பண்ணாத கூட பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்த பண்ணுனா கூட அதை சம்டைம்ஸ் தப்பாக பண்ணுறது, ஒரு ஆங்ஷியஸாகவே ஒரு சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது, ஒரு டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது. ஸோ அதில் வந்து நம்ம ஆப்வியஸாக வந்து அதை தெரிஞ்சிக்கலாம். அதை கூட ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும்தான் அது தெரியும் டக்குன்னு.
1: ஓகே டாக்டர், ஒரு காலர் ஒருத்தவங்க வராங்க பேசுவோம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ சார்,
1: வணக்கம். நீங்கள் நேரில் இணைஞ்சிருக்கீங்க?
2: ஆமாம் சார், அலமேல் அலமேல் சார், பாண்டிச்சேரிலேருந்து பேசுகிறேன்.
1: பேசுங்கம்மா, டாக்டர்கிட்ட பேசலாம், பேசுங்க.
0: சொல்லுங்கம்மா.
2: வணக்கம் சார்.
0: யா வணக்கம்மா.

0: எனக்கு வந்து சார் வந்து மயக்கம் எனக்கு ஒரு அடிக்கடி வருது சார் எனக்கு மயக்கம். நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற இது அறிகுறி பூரா எனக்கு கையெல்லாம் ஒரு பூண்டு உரிக்க முடியல, வெங்காயம் அறிய முடியல, கை கால்லாம் மறுத்து போகுது. எனக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு வர்ற மாதிரிதான் இருக்குது. வந்து ஞாபக சக்தி அடிக்கடி மறந்து போகுது சார். தலையை தூக்கினா படுத்திருந்து தலையை தூக்கினாக்கா அப்படியே மேலே ஏறுற மாதிரி ஒரு மயக்கம் வருது சார். ஒரு ஒரு சமயம் அப்படியே கரகர கரகரன்னு சுத்துற மாதிரி இருக்குது.
1: ஓகேம்மா. அது இந்த சிம்டம்ஸ்லாம் எவ்வளவு நாளாமா இருக்கு உங்களுக்கு?
0: எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வர மாதிரி இருந்தது. இப்போ வந்து நாலஞ்சு நாள் அடிக்கடியே வர மாதிரி ஒரு படுத்த படிக்கவே இருக்கிற மாதிரியா இருக்குது சார். எனக்கு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டேன், எனக்கு வந்து ஃபைனல் கேர் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த டாக்டருக்கு போன் பண்ணி கேட்டேன் நாலு நாளைக்கு முன்ன. அவர் ஒரு மாத்திரை ஒன்று எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு இதுல வாட்ஸ்அப்ல. அந்த மாத்திரையை வந்து தான் சாப்பிட்றேன். அது என்ன மாத்திரமா டாக்டர் கிட்ட சொல்லு. இங்க இருக்குது, இங்க இருக்கு, சீக்கிரம் பாரு, இந்த பையில இருக்குது. அது சாப்பிட்றது சார் சாப்பிட்டோம். அது என்ன சார் மைண்ட் ரூட்டா இருக்குது இப்ப மயக்கம். ஏஞ்சி தன்னார என்னால நடமாட முடியல சார். நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது இருக்குமா எனக்கு?
1: ஏமா நீங்க இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் நவா இருக்குன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ஸ் கொஞ்சம் டேப்லெட்ஸோ இல்லை வந்து வேற ஏதாவது தெரப்பியோ தேவைப்படலாம். ஸோ உங்களுடைய நியர்பை நீங்க சைக்கியாட்ரிஸ்ட் போய் பார்க்கறது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஆங்ஸைட்டி இருக்க மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ பெட்டர் நீங்க வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் போய் பார்த்தா உங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா?
2: ஓகே டாக்டர், இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆன்சைட்டி எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ ஆன்சைட்டிக்கு மருந்து அவசியம் தானா டாக்டர்?
1: ஸோ யூஸ்வலாக ஆங்ஸைட்டிக்கு வந்து நிறையா டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக ஆங்ஸைட்டி இருக்குனாலே ஃபஸ்ட் என்ன யோசிப்போம், டேப்லெட் போடக்கூடாது, சைக்கியாட்ரி டேப்லெட்ஸ் போட்டாலும் நமக்கு எதாவது ப்ராப்ளம் வந்துடும்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லேசாக ஆங்ஸைட்டி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா கவுன்சிலிங் நம்ம போகலாம். கவுன்சிலிங்லேயே வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம், வாழ்க்கை முறைகளில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் கொடுக்கறது, இதெல்லாமே மூலமா நம்மளால் வந்து இது பண்ண முடியும். அதை மீறி நமக்கு ஆங்ஸைட்டி வந்து ஒரு லெவலுக்கு மேலே இது எல்லாமே செட்டில் ஆகலை, இல்லை ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களுக்கு இருக்குது, நான் சொன்ன மாதிரி டெய்லி ஆங்ஸைட்டி நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேப்லெட்ஸ் அந்த மாதிரி போகிறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்.
2: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க டேப்லெட்ஸ் பற்றி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த உளவியல் ஆலோசனை கவுன்சிலிங் எந்த விதத்தில் இதுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஓகே, ஸோ யூஸ்வலாக ஆங்ஸைட்டிக்கு வந்து கவுன்சிலிங் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இனிஷியல் ஃபேஸில் வந்து உங்களுக்கு மைல்டர் லெவல் ஆஃப் ஆங்ஸைட்டி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லி சொல்லுவோம், சிபிடி. ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எதிர்முறை சிந்தனைகள்னு சொல்லிடுவோம், அதை வந்து மாற்றுவோம். ஸோ அது மூலிமா என்ன பண்ணலான்னா நமக்கு வந்து இந்த ஆங்ஸைட்டிஸ் கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ஆங்ஸைட்டி வந்து யூஸ்வலாக அந்த லோவாக இருக்கும் போது டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கவுன்சிலிங்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா?
2: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஆன்சைட்டி இருக்குது, அவங்க சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ பாதியிலே நிறுத்தினாங்கன்னா ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா?
1: ஓகே, ஸோ சப்போஸ் அவங்க வந்து இப்போ நிறைய பேருக்கு ஆங்ஸைட்டி அந்த மாதிரி இருந்து டேப்லெட்ஸ் எடுக்கனாலே ஒரு பயம் இருக்கும், சைக்கிரி டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடாது, எடுத்தாது நமக்கு அந்த டேப்லெட்ஸ்க்கு நம்ம அடிமையாயிடுமோ, அந்த மாதிரி நிறையா வந்து விஷயங்கள் வந்து நம்ம திங்க் பண்ணுவோம், அந்த மைண்டுக்குள்ளே அந்த விஷயம் இருக்கும். அந்த டேப்லெட்ஸே நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கூட அதை வந்து ஸ்லோவாக குறைச்சி நிறுத்தணும். அதுக்கு வந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு நம்ம எடுக்கணுன்ற ஒரு இதெல்லாம் இருக்குது. ஸோ அது உங்கள் டாக்டர் சொல்கிற அட்வைஸ் படி நீங்கள் அவங்கள ரெகுலராக பார்த்து அந்த எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அவ்வளோ நாளைக்கு அதை ரெகுலராக எடுத்து அதை என்ன மாதிரி குறைக்கணுமோ அந்த மாதிரி குறைச்சி நிறுத்தினா அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வராது.
2: ஓகே டாக்டர், இப்போ ஆங்ஸைட்டி வந்து இப்போ நீங்கள் சொன்னதை பார்த்தா முழுமையாக குணமாகுமா அப்படின்றத சொல்லுங்களேன்.
1: ஆங்ஸைட்டி வந்து டெஃபினட்டாக வந்து சரியாகும். ஆனால் முக்கியமானது என்னென்னா கரெக்டான நீங்கள் ட்ரீட்மெண்ட் அதுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு கரெக்டாக டாக்டர் சொல்கிற அட்வைஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த டேப்பர் டவுன்னு சொல்லி சொல்லுவோம், டேப்லெட்ஸை எடுக்கணும் அப்படின்னா அதை கரெக்டாக பண்ணணும். இன்னொன்று நம்மளுடைய சோஷியல் சுச்சுவேஷன்ஸை கரெக்டாக வச்சுக்கிறது ஆகட்டும், உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், சோஷியல் சப்போர்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே கரெக்டாக வச்சுக்கிறது மெயினாக, இதெல்லாத்தோடு மீறி நம்ம குடும்ப ஆதரவு நமக்கு டெஃபினட்டாக வேணும். ஸோ இது எல்லாமே இருந்தால் டெஃபினட்டாக வந்து ஆங்ஸைட்டி வந்து முழுமையாக குணமாகும்.
2: இப்போ ஆங்ஸைட்டி வந்து முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான்
1: கண்டிப்பாக.
2: ஓகே டாக்டர், இப்போ வந்து உடற்பயிற்சி ஆங்ஸைட்டியை குறைக்குமா டாக்டர்?
1: உடற்பயிற்சி ஆங்ஸைட்டியை வந்து குறைக்குதான்றது வந்து ரீசன் குறைக்காது. என்ன பண்ணலான்னா சம்டைம்ஸ் ஆங்ஸைட்டி டிசார்டர் வர்றது வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு ஆங்ஸைட்டி வந்துடும், நார்மலாக அந்த உடற்பயிற்சி இல்லாத ஒருத்தவங்களுக்கு ஆங்ஸைட்டி வர்றது வந்து அதிகமாக இருக்கும், ரேதர் தென் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படி வேணால் சொல்லலாம்.
2: ஓகே டாக்டர், இப்போ உணவு பழக்க வழக்கங்கள் ஆங்ஸைட்டிஸை பாதிக்குமா? அப்படி பாதித்தா என்னென்ன உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும், என்னென்ன உணவுகளை எடுத்துக்கலாம்?
1: மெயினாக இந்த ஃபுட்டு ஹேபிட்ஸ் வரைக்கும் பார்த்த வரைக்கும் இந்த ஃபுட்ஸ் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆங்ஸைட்டி கொடுக்கணும் எந்த ஃபுட்ஸுமே கிடையாது. மெயினாக சப்ஸ்டன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி

0: டிசக்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு ஆங்ஸைட்டியை கொடுக்கும். நார்மலாக எந்த ஃபுட்ஸும் உங்களுக்கு டிப்பிக்கலாக வந்து ஆங்ஸைட்டியெல்லாம் எதுவும் கொடுக்காது.
1: ஓகே டாக்டர், இப்போ நல்ல தூக்கம், ஆக்சுவலாக இப்போ நம்ம தூக்கத்தை பற்றி பேசியிருக்கும் பொழுது பேசியிருந்தோம், இப்போ நல்ல தூக்கம், இப்போ நல்லா ஒருத்தவங்க தூக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்சைட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: நல்லா தூங்கணும் அப்படி கிடையாது, நல்லா தூங்கணும், தூக்கம் நல்லாவே இருந்தால் கூட ஆன்சைட்டி வரும்
1: தான். அது வந்து நம்ம நல்லா தூங்கினா அந்த ஆன்சைட்டியை வந்து கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கூட எடுத்து?
0: இல்லை அப்படி கிடையாது, தூக்கம் மட்டும் வந்து ஆன்சைட்டியை வந்து கட்டுப்படுத்த முடியாது.
1: ஓகே டாக்டர், இப்போ தூக்கமும் கட்டுப்படுத்த முடியாது சேர்ந்து வந்து உணவு பழக்க வழக்கம்
0: எல்லாமே லைஃப் ஸ்டைல், டோட்டல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும், குமுலேட்டிவ் ஆஃப் எல்லாமே பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ ரீசெண்டாக ஆங்ஸைட்டி பற்றி மக்கள்கிட்ட இருக்கிற தவறான நம்பிக்கைகள்லாம் என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஃபஸ்ட்டு திங், ஆங்ஸைட்டின்னு ஒன்று நமக்கு நார்மலாக வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு அவங்க வந்து இது பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஏதா சில பேருக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், ஆங்ஸைட்டி வரும்னு தெரியுது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆங்ஸைட்டி வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு நேராக வந்து நமக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் டாக்டர்ஸ் விசிட் போகிறாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய பேர் இதை வந்து பிக் பண்ண முடியாது, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகணும்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த டாக்டர் உங்களுக்கு இல்லை எதுவும் இல்லை, நீங்கள் இதுவாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ கோ செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் யோசிங்க, ஒரு இந்த ஆங்ஸைட்டி நமக்கு எதனால் வருது, இல்லை எந்த சிம்டம்ஸுமே காரணமே இல்லாமல் நமக்கு ஆங்ஸைட்டி வந்துட்டே இருக்குது அப்படின்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கறது, ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் போகிறதுனால டெஃபினட்டாக ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அன்ல சண்டையில் அது எதுவும் இல்லைனா சைக்காட்ரிஸ்டும் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், சூப்பராக சொன்னீங்க. இப்போ ஆன்சைட்டி காரணமாக வேலை மற்றும் உறவில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? இப்போ ஒருத்தவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு ஆன்சைட்டி இருக்குன்னா என்ன விதமான பாதிப்புகளை அவங்க மேற்கொள்கிறாங்க, எதிர்கொள்கிறாங்க? இல்லை சம்டைம்ஸ் வந்து இப்போ ஆன்சைட்டி இருக்கிறவங்க ஒரு ஃபேமிலியில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருந்தீங்க, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இப்போ ஆங்ஸைட்டியில் ஒர்க் பார்த்திங்கன்னா, நம்ம ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களால நார்மலாக ஒர்க் எஃபிஷியண்ட்டாக பண்ணவே முடியாது. ஸோ ஒர்க் அட்மாஸ்பியரில் வந்து ஒரு உங்களுடைய சீனியர்ஸ் ஆகட்டும், உங்களுடைய சுப்பீரியர் ஆகட்டும், உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்கன்னா கூட நீங்கள் பழைய மாதிரி உங்களால் டெஃபினட்டாக அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, உங்களுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் கம்மியாக குறையும், நார்மலாக உங்களுடைய அந்த இரிட்டபிலிட்டிஸ் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். இப்போ சின்ன சின்ன விஷயத்தை கொஞ்சம் கோவப்படுறதாகட்டும், இப்போ ஃபேமிலியிலே ஆகட்டும், ஸோ ஒரு இன்டர்பர்சனல் இப்போ அப்பா அம்மாவோ ஆகட்டும் இல்லை ஒய்ஃப் ஆகட்டும், அந்த மாதிரி யாருக்கிட்டே இருந்தாலும் அந்த ஒரு ஆங்ஸைட்டி லெவலில் நம்ம இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளமும் கொடுக்கும்.
1: ஓகே டாக்டர், ஒரு நேர் ஒருத்தவங்க இருக்கா அவங்ககிட்ட பேசுவோம். ஹலோ வணக்கம், நீங்கள் நேரில் இணைந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? டாக்டர் கிட்ட என்ன சந்தேகம் நீங்க கேட்கணும், டைரக்டர் கேட்கலாம். ஓகே டாக்டர், ஒரு ஓகே, இப்ப நம்ம ஆன்சைட்டி குறித்து இந்த சமுதாயத்துல இன்னும் என்னென்ன விழிப்புணர்வு எல்லாம் தேவை அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஸோ இந்த ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் நிறைய பேர் வந்து சாதாரணமாக மற்ற இதோடு வந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒன்றும் இல்லை, சாதா ஒரு விஷயந்தான், நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிடுறாங்க. இனிஷியல் டைமில் அந்த இக்னோரன்ஸ் பெருசாக தெரியாது. ஒன்ஸ் இது ரிப்பீட்டடாக நமக்கு வந்து அந்த ஆங்ஸைட்டிஸ் வந்து வரும்போது பார்த்திங்கன்னா, அது டெஃபினட்டாக உங்களுக்கு லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துரும். உங்களுடைய நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் சேஞ்ச் ஆகிறதாகட்டும், உங்களுடைய எஃபிஷியன்சிஸ் குறையறதாகட்டும், ஒரு நல்ல ஒரு மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாதாகட்டும், இதெல்லாமே வந்து ஓவராலாக வந்து உங்களுடைய பர்சனாலிட்டிஸ் கொஞ்சம் வந்து ஆல்டர் ஆகும், உங்களோட ஆட்டிடியூட்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஓவரால் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த ஆங்ஸைட்டியை நம்ம கண்டுக்காமல் விடும்போது. ஸோ சொசைட்டியில் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டிஸோ ஏதோ இருக்கணும்னு அவேர்னஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா உடனே அதுக்கான ஹெல்ப்பை சீக் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்.
1: டாக்டர், இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட், இப்போ ஆங்ஸைட்டி வந்து நீண்ட காலம் நம்மளை தொடர்ந்துச்சு அப்படின்னா உடல் நலத்தில் என்னென்ன விதமான தாக்கங்கள் வந்து ஏற்படுத்தும், ப்ரொலாங்டாக இருக்குது அப்படின்னா?
0: இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்ஸைட்டியோட மெயின் திங்கே பார்த்தீங்கன்னா இந்த பால்பிடேஷன் நான் சொல்லியிருக்கேன், அந்த நெஞ்சு படபடப்பு, மூச்சோட கஷ்டமாக இருக்கிறது, ரொம்ப வேர்க்கிறது, இது என்ன ஆகுனா நார்மலாக நம்மளுடைய எல்லா ஒரு மெட்டபாலிசமே சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். சைமல்டேனியஸாக உங்கள் ஹார்ட் பீட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அபவ் 100 ஆகட்டும், 110 அடிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு லாங் டேர்மில் அந்த ஹார்ட்டோடைய அந்த இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும் உங்களுடைய ஹார்ட்டுக்கு. ஸோ இதனால் வந்து இதய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது கூட சைமல்டேனியஸாக என்ன ஆகும், வேர்வு அதிகமாக வந்துட்டே இருக்கும். ஸோ மெட்டபாலிக் எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஃபுல்லாக ஆல்டர் ஆகும். இதனால் வந்து உங்களுக்கு ஒரு டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க, கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ட்ராப் ஆகும். ஸோ ஆப்வியஸாக லாங் டேர்ம் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஆன்சைட்டி இருக்குது அப்படின்னா நான் எத்தனை டேர்ம்ஸில் வந்து போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். தொடர்ந்து போகணுமா இல்லை ஏதாவது கால இடைவேளைகள் எடுத்துக்கலாமா?
0: ஸோ உங்களுக்கு ஆங்ஸைட்டி, நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆங்ஸைட்டி

0: வந்துருச்சு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே இமீடியட்டாக நீங்கள் டாக்டர் போய் பார்க்குறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் காலம் வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம், சரியாயிடும், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு தாழ்த்தாமல் நீங்கள் சீக்கிரமாக போய் பார்க்குறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர். டாக்டர் வந்து இப்போ மனநலத்தை பாதுகாக்க, அதாவது இந்த ஆன்சைட்டிலாம் வராமல் இருக்க, தினமும் ஏதாவது ஒரு மூணு விஷயம் பண்ணனா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள்.
0: ஃபஸ்ட்டு அடிக்குவேட்டான ஸ்லீப் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். சப்ஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் எட்டாக இருக்கிறது பெட்டராக இருக்கும். இன்னொன்று நல்ல ஒரு சுற்றி இருக்க நல்ல ஒரு சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ஃபேமிலி லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், ஒர்க் பிளேஸ் அட்மாஸ்பியர் கொஞ்சம் நல்லா இருக்கிறதாகட்டும், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும்.
1: ஓகே டாக்டர். இப்போ ஆன்சைட்டியில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு மருத்துவராக நீங்கள் சொல்ல வேண்டிய ஆலோசனைகள்?
0: ஓகே. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப் மாதிரி சொல்லலாம். இந்த பதற்ற நோயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிகிச்சைன்றது டெஃபினட்டாக இருக்குது. அதை வந்து நிறைய பேர் வந்து அதை இக்னோர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனால் வந்து அதை

0: சொல்ல வேண்டிய ஆலோசனைகள்.
1: ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப் மாதிரி சொல்லலாம். இந்த பதற்ற நோயின் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிகிச்சைன்றது டெஃபினட்டாக இருக்குது. அதை வந்து நிறைய பேர் வந்து அதை இக்னோர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனால் வந்து அதை வந்து வேறு எதாவது மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அந்த இக்னோரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி இருக்க லைஃப்பில் இருக்குது, ஆப்வியஸாக டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த இக்னோரன்ஸை. அதை விட்டுட்டு அதை சரிப்படுத்த முடியும், சின்ன இதிலே சரி பண்ண முடியுன்றப்ப அதை வந்து போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நீங்கள் காட்டுறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. இது ஒன்றும் நீங்கள் வாழ்நாள் முழுக்க டேப்லெட் எடுக்க போகிறது இல்லை, ஆப்வியஸாக ஒரு 3 months or 6 months எடுத்தால் நீங்கள் இதிலேருந்து வெளில வந்துடலாம். ஸோ பெட்டர் ஆப்ஷன் அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகணுன்ற ஸ்டிக்மாவை கொஞ்சம் பிரேக் பண்ணால் ஒரு பெட்டர் இதுவாக இருக்கும்.
0: ஓகே டாக்டர், இன்னைக்கு நிறைய விஷயங்களை ஆன்சைட்டி பற்றி எங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர். நிகழ்ச்சியில் இணைந்த மிக்க மிக்க நன்றி.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ டாக்டர்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:34 நொடிகள். நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக ஃபர்ஸ்ட் நான் உங்கள் ஆர்ஜே பாரதி வந்தாச்சு. இன்னொரு ஆர்ஜே எங்கேயோ போயிருக்காங்கப்பா, அவங்கள வந்து நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்துடலாம். பட் அதுக்கும் முன்னாடி உங்களுக்கான கட் என்ன அப்படின்றத நான் வந்து பிளே பண்ணிடுறேன். ஸோ கட்டை கேட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுடைய இன்னொரு ஆர்ஜே வந்து வந்துட்டாரு.
2: வந்துட்டாரு அப்படியா? அப்படி ஆர்ஜே
1: வந்துட்டாரு. வந்துட்டோம்ல, நாங்க எப்படி வருவோம் எப்படி வருவோம்னு தெரியாது.
2: நாங்க எப்படி வருவோம் எப்படி வருவோம்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவோம். கரெக்டா
1: சொல்லிட்டீங்கன்னாக்கா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல.
2: இதுதான் வந்து இது பேரு தான் வாருது அப்படின்றது.
1: சரி ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கட்ட வந்து கேட்டிரலாமா?
2: கேட்டிரலாம் போட்டுருங்க.
3: அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதான்னு கேட்டேன்.
4: யார் யார் மனசுல என்னென்ன நினைக்கிறாங்க தெரிஞ்சாதான் எந்த பிரச்சனையுமே இல்லையா? அது தெரியாம தானே எல்லாமே பிரச்சனையா இருக்குது.
3: அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதான்னு கேட்டேன்.
4: யார் யார் மனசுல என்னென்ன நினைக்கிறாங்க தெரிஞ்சாதான் எந்த பிரச்சனையுமே இல்லையா? அது தெரியாம தானே எல்லாமே பிரச்சனையா இருக்குது.
1: என்ன
2: என்ன ஆர்ஜே கட்ட போட்டு என்ன வந்து ஸ்தம்பிக்க வச்சிட்டீங்க?
1: ஆமா, வெளியூர் நேயர்கள் 0-4-1-3 அப்படின்ற குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, போட்டு தாக்குற மாதிரி ஒரு
2: பாடல கேப்போமே.
1: ஆமா, பாடல் வருது, நாங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். பண்ணிங்களும் வந்து அதுக்குள்ள வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சீக்கிரமா எஃப்எம் ரெயின்போக்கு அந்த நான் போட்ட பிளே பண்ண கட்டை வந்து அந்த டயலாக வந்து பேசுறதுக்கு ரெடி அப்படின்னாக்கா சீக்கிரமா எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க.

0: பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங். அதாவது பாடலுக்கு முன்னாடி என்ன அப்படின்னாக்கா ஒரு டயலாக் வந்து பிளே பண்ணியிருந்தோம். என்ன டயலாக் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம ஆர்ஜியும் வந்து ரெடியா இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு நேயரும் வந்து வந்துட்டாங்க. அவங்க கிட்ட பேசிடலாமா?
4: பேசிடுவோம்.
3: வணக்கம்.
5: வணக்கம்.

0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், அந்த டயலாக் கேட்டீங்களா?
1: இல்ல, எனக்காக ஒரு வாட்டி போடுங்க.
0: போட்றவா? சரி, ஓகே, உங்களுக்காக வந்து ஒரு தடவை வந்து பிளே பண்றோம், நல்லா கேட்டுக்கோங்க.
1: ஓகே.
2: அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதான்னு கேட்டேன்.
3: யார் யார் மனசுல என்னென்ன நினைக்கிறாங்க தெரிஞ்சாதான் எந்த பிரச்சனையுமே இல்லையா? அது தெரியாம தானே எல்லாமே பிரச்சனையா இருக்குது.
0: சரி, இப்ப கேட்டுட்டீங்களா அந்த டயலாக?
1: யார் மனசுல என்ன நினைக்கிறா கண்டுபிடிக்க முடிஞ்சாதான் பிரச்சனையே இல்லையே.
0: அது தெரியாம தானே பல பிரச்சனையா இருக்கு.
1: அது தெரியாம தானே பல பிரச்சனை வருது.
4: பல பிரச்சனை அதனாலதான் சார் வருது. உண்மையாலுமே
1: பாதி மறந்து போச்சு. நீங்க
0: ஓகே, சூப்பர் சூப்பரா பேசுறீங்க.
1: அதுல இடையில விட்டு விட்டு போச்சு சிலரு.
0: இல்ல இல்ல, கரெக்டா
4: இல்ல, டயலாக் நல்லா பேசுனீங்க சார்.
0: ஆமா, ஓகே சார், அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி
4: நன்றி நன்றி நன்றி.
0: நீங்க அந்த டயலாக் பேசுறீங்க
4: தெரியும் ஆர்ஜே, நீங்க அடுத்தது என்னதான் கோத்துடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்க தான இந்த டயலாக் எடுத்துட்டு வந்தீங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எனக்காக பேசிக்காமீங்க.
0: இல்ல, நான் டயலாக் எடுத்ததே உங்களை பேச வைக்கணும்.
4: இல்ல, இது எனக்கு ஹோம்வொர்க் கொடுக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நான் ஹோம்வொர்க் கொடுக்கிறேன், நீங்க பேசிக்காமீங்க.
0: இல்ல, எனக்கு நிஜமாவே பேச தெரியாது.
4: உங்களுக்கு பேசவா தெரியாது? பேச தெரியாதா?
0: நிஜமாவே பேச
4: என்ன சொல்றீங்க? பேச தெரியாதா?
0: எனக்கு பேச தெரியாது.
4: இதுல நீங்க எத்தனை தடவை இந்த நிஜமா சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீங்க எனக்காக அந்த டயலாக்
0: பேசி அவர் மனசுல என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சீங்களா?
4: இல்ல இல்ல, கண்டுபிடிக்க முடியல.
0: உங்களுக்காக அடுத்த டயலாக் நல்லா கேட்டுக்கோங்க.
5: உங்க வேலைய நீங்க பாருங்க. சந்தோஷ்,
0: இந்த டயலாக நீங்க பேசணும் அப்படின்னா உடனே போனை எடுங்க, டயல் பண்ணுங்க. 2271760 மற்றொரு எண் 2275230 வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சொல்லுங்க ஆறு.
4: சந்தோஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களோ அப்படின்னு எதிர்பார்த்தேன்.
0: நம்ம நேயர்கள் வந்து சொல்லுவாங்க அந்த டயலாக வந்து அவங்க வாயால கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
4: ஓகே ஓகே, நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒரே ஒரு தடவை சந்தோஷ் பாடல் கேட்டு வந்துடலாமா அப்படின்னு ஒரு தடவை சொல்லுங்க.
0: சந்தோஷ்
4: சந்தோஷ்
0: சாங் கேட்டுட்டு வந்துடலாமா? நீங்க ரெடினா அதுதான் எஃப்எம் ரெயின்போவுக்கு டயல் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங். டைம் கரெக்டாக 4:17:50 ஆயாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு கட்டு நம்ம வந்து பிளே பண்ணியிருந்தோம் இல்லையா? நேர்களுக்காக நம்ம அதை மறுபடியும் பிளே பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பேச வந்திருக்கக்கூடிய வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: வாழ்த்துகள்.
0: என்ன இருக்குன்றதை எங்களால கண்டுபிடிக்க முடியலையே. இல்ல, நான் உங்களுக்காக செகண்ட் போட்ட டயலாக ஒரு தடவை பிளே பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த டயலாக் வேணுமோ நீங்க பேசுங்க.
1: ஓகே ஓகே
0: ஓகேவா?
3: சரிங்க. சந்தோஷம் சந்தோஷ்
4: கத்துனா குத்துல உங்க வேலைய நீங்க பாருங்க. சந்தோஷ்
0: நம்ம நிகழ்ச்சியில வெயிட் பண்ணிட்டு இருக்க மேம். என்ன டயலாக் பேச போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட
2: கேட்டுடலாமா? கேட்டுவோம் கேட்டுவோம் கண்டிப்பா.
0: மேம் என்ன டயலாக் பேச போறீங்க?
1: சந்தோஷா
2: குத்திடுவேன். அப்படிலாம் என்ன கேட்டது வேற
0: எதுவும் கேட்கல. குத்திடுவேன் பேசுறீங்களா?
1: என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: தெரியல.
1: யார் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் பிரச்சனையே இல்லையே.
2: மேடம்,

0: அங்கதானே பிரச்சனையே.
1: அது தெரியாதுதானே பிரச்சனையே
0: இருக்கு. அது தெரியாததானே எல்லாருக்கும் பிரச்சனையாவே இருக்கு.
1: சூப்பர். நீங்க எப்படி வீட்ல வந்து இந்த மாதிரி டயலாக் என்னைக்காவது பேசிருக்கீங்களா?
2: நன்றி.
3: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம். வணக்கம் கூறுவது யார் இங்கிருந்து தெரிஞ்சுக்கலாமா?
1: வாழப்பட்ட மலையக்கலா பேசுறோம். இருவரும் நலமா?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன்.
0: சூப்பர்.
2: டயலாக் கேட்டீங்களா மேம்?
1: ரொம்ப நேரமா
2: அது தெரியாம பல பல பிரச்சனைங்க நடந்துட்டு இருக்கு. அதானே மேம்?
1: ஆமா சார். நான் பாதி, நீங்க பாதி சார்.
2: பாத்தீங்களா, பயங்கரமா பேசிட்டீங்க. இல்ல இல்ல, ஆர்ஜே ஆர்ஜே, இது வந்து கட் கேமரா ரோலிங், டயலாக் பேசுற ஷோ. பாடல் வந்து உங்களுக்கு நீங்க அப்புறமேடா பாடலாம் மேம். சந்தோஷ் போலாமா?
1: ஓகேங்க சார்.
2: ஓகே ஓகே, ரெடி மேம். உங்களுடைய மன தைரியத்தை பாராட்டி நீங்க இப்ப திருப்பி ஒரு சந்தோஷ் சொல்லுங்க பாருங்க, நான் அதுல சந்தோஷமா ஆயிடுவேன்.
1: போய்
2: உப்புமா வந்துச்சு சந்தோஷ்.
0: புரியல
1: சார், வந்து ஏதோ சாப்பிடணும்னு
2: சொன்னாங்கல்ல. ஆமா, குலோப் ஜாம் தான். ஆமா, குலோப் ஜாம் தான். அதான் ஞாபகம் வரணும். உப்புமா தான் ஞாபகம் வரணுமா? சரி மேம், அடுத்து வந்து
1: உப்புமா ஞாபகம்
2: வந்துடும். அடுத்தது
1: பேசிக்கலாம்.
0: சந்தோஷ்
2: சொல்லுங்க உப்புமா.
0: ஏய், அடுத்த டயலாக சொல்லு. குலோப் ஜாம்னா சந்தோஷா?
2: ஓ அப்படியா?
0: கத்தன குத்திடுவே.
2: அதானே?
0: ஆமா.
2: என்ன குலோப் ஜாம், உப்புமா, பொங்கல் அடின்னு
0: உங்க வேலைய நீங்க பாருங்க.
2: வணக்கம்.
1: சொல்லுங்களை
0: இன்னொரு
1: தடவை
0: உங்களுக்கு.

0: கேட்டுக்கோங்க.
1: சொல்லுங்க.
2: உங்க வேலைய நீங்க பாருங்க. சந்தோஷ்.

0: சார், டயலாக் கேட்டிங்களா? பேசுறதுக்கு ரெடியா?
1: ஆ, கண்டிப்பா டயலாக் கேட்டேன், பேசிடலாம். சந்தோஷ், குலாப் ஜாமுன்னா சந்தோஷா? வேற ஏதாவது எக்ஸ்பிளைனா நான் உன்னை குத்திடுவேன். சந்தோஷ்
2: சந்தோஷ்
0: சரி, அடுத்து வந்து ஒரு டயலாக் இருக்கு, அதையும் நான் வந்து ப்ளே பண்ணிரவா?
2: என்ன டயலாக்? நான் கேக்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கற சந்தோஷ்.
0: சந்தோஷ் இல்ல, இப்ப வேற.
2: ஓகே,
0: பேசிடலாமா? சாரி, டயலாக் வந்து ப்ளே பண்ணிறேன்.
2: ஓகே,
3: என்ன
2: பண்ணணும்?
0: பாட்டு வருது, கேட்கலாம். கேட்டு ரசிக்க இருக்கு. இனி கவலை எதுக்கு?

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: கரெக்டா 4:33, 25 நொடிகள் ஆயாச்சு. ஆர்ஜே
3: சொல்லுங்க. ஆர்ஜே,
2: நம்ம லாஸ்டா ப்ளே பண்ண டயலாக வந்து பேசிறதுக்காக வந்திருக்காங்களா, இல்ல எந்த டயலாக் பேச போறாங்க அப்படின்றது அவங்க கிட்ட கேக்கலாமா?
3: போட்ட 3 டயலாக்கும் முத்து மாதிரி இருந்தது, அதனால எந்த டயலாக் பேசுறாங்க அவங்க கிட்டயே கேட்றேங்க. கோத்துக்கோமா? கோத்துக்கோ. வணக்கம்.
4: வணக்கம்.
2: யார் இங்க இருந்து?
4: சீன் மலையில நல்ல பண்ணி பேசுறேன்.
2: சொல்லுங்க சார், டயலாக் பேச ரெடியா இருக்கீங்களா?
4: என்ன நினைச்சிருக்காங்க?
2: அழைப்பிற்கு நன்றி. இப்ப நம்ம ஆர்ஜே வந்து அவங்களுடைய மைண்ட்ல வந்து என்ன வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கான அடுத்த டயலாக

0: வந்து போடுங்க அப்படின்னு வந்து
1: போடுங்க
0: சொல்றாங்க.
1: ஆர்ஜே போடுங்க, நல்ல ஒரு டைலாகா போடுங்க.
0: அதே டைலாக தான் மறுபடியும்
1: தெரியும், நீங்க அதே தான் போட போறீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான்
0: அவங்க வந்து பேச போறீங்க.
1: நான் பேச போறேன்னா எப்பயுமே வந்து எனக்கு யாராவது ஒருத்தவங்க டைலாக் போட்டாங்கன்னா அவங்க எனக்கு பேசி காமிக்கணும். ஒரு முன்னுதாரணம் வேணும் இல்லையா வாழ்க்கைக்கு.
0: இந்த இருங்க டைலாக பிளே பண்ணிட்டு உங்ககிட்ட நான்
1: வாங்க வாங்க வாங்க
0: தெரியல.
2: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
3: மின்துறை புதுச்சேரி.
0: நாம வந்து லாஸ்டா ஒரு டயலாக் வந்து ப்ளே பண்ணோம் இல்லையா ஆர்ஜே?
1: ஆமா ஆர்ஜே.
0: கேட்டுட்டு வந்துடலாம்.
4: You know, ladies.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆர்ஜே
3: சொல்லுங்க. ஆர்ஜே
2: லாஸ்டா நான் வந்து ஒரு டயலாக் ப்ளே பண்ணல.
3: ஆமா ஆர்ஜி,
2: அந்த டயலாக்,
3: அந்த டயலாக்ல எனக்கு ஒரு ஒரு ஒரு லைன் மட்டும் பயங்கரமா செட் ஆயிடுச்சு ஆர்ஜி. ரெண்டு பேரும் மனநோயாளிகள்
2: அதானே. நீ ஷோ ஃபுல்லா சொல்லி சொல்லி எண்ட் வரைக்கும் அத சொல்லிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
3: இல்ல இல்ல ஆர்ஜி, நம்ம டயலாக் பேசுவோமா?
2: டயலாக் பேசு.
3: நான் ரெடி, நீங்க ரெடியா? ஓகே,
2: நான் தான் ஃபர்ஸ்ட் கேக்கணும்.
3: சரி ஓகே, கேளுங்க.
2: திரு எங்க?
3: நான் ரித்திக் ரோஷன் மாதிரி அழகா இருக்கேன்னு சொல்லு. அப்பதான் சொல்லு. ஏன் இப்ப நீங்க சைலண்ட் ஆனீங்க? இது நீங்க ஏன் சைலண்ட் ஆனீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க வந்து இப்ப டயலாக் மட்டும் தான் பேசணும்.
2: இப்ப அதை நான் சொல்லி ஆகணுமா?
3: சொல்லி ஆகணும். சொல்லுங்க சந்தோஷ் அப்படின்னு
2: சொல்லுங்க.
3: சொல்ல முடியாது.
2: சொல்ல முடியாது.
3: நம்ம கல்யாணம்
2: அன்னைக்கே பூசை.
3: டே, ரெண்டு பேரும் மனநோய்களா? ஏஞ்சி போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
2: ஆமா, சரி ஓகே. இந்த டயலாக நீங்க பேசணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா, போனை எடுங்க, டயல் பண்ணுங்க FM ரெயின்போக்கு 2271760, மற்றொரு எண் 2275230.
3: வெளியூர் நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டு என்ன சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க.
2: அந்த டயலாக நேர்களுக்காக ஒன்ஸ் மோர் பிளே பண்ணிடலாம்.
3: போடுங்க போடுங்க, நான் ரித்திக் ரோஷன் மாதிரி அழகா இருக்கேன் அதானே.
4: நம்ம
2: கல்யாணத்தன்னிக்கே பூசடா.
4: ரெண்டு பேரும் மனநோயாளிங்களா? எந்திரிச்சு போங்கடா.
2: இந்த டயலாக பேசணும் அப்படின்னா அதே தான் பா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி FM ரெயின்போக்கு வந்து டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டுட்டு வந்துடலாமா?
3: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோமா? எஞ்சி போங்கடா.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ
1: கட் கேமரா ரோலிங். நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: நான் என் பேர் லெனிங், கடலூர்ல இருந்து.
1: ஓகே, சொல்லுங்க. டயலாக் கேட்டிங்களா?
2: டயலாக் கேட்கலீங்களே, என்னோட சொல்ல முடியுமா?
1: டயலாக் கேட்கலையா? அப்பனா நம்ம ஆர்ஜே வந்து உங்களுக்காக பேசி காட்டுவார்.
0: பேசுவோம், பேசுவோம்.
1: திரு எங்க?
0: நான் ரித்திக் ரோஷன் மாதிரி அழகா இருக்கேன் சொல்ல, அப்பதான் சொல்லுவேன்.
1: பெண்ணே, ஓ மேல ஆசை, நம்ம கல்யாணத்து அன்னைக்கே பூசை.
0: டேய், ரெண்டு பேரும் மனநோயாளிங்களா? ஏஞ்சி ஓடுங்கடா.
1: இவ்வளவுதான் சார் டயலாக். பேசுறீங்களா? சொல்லுங்க.
2: திரு எங்க? நான் ரித்திக் ரோஷன் மாதிரி அழகா இருக்கு. பெண்ணே, உன் மேல ஆசை, அப்புறம் உன் மேல எனக்கு பூசை.
1: நம்ம கல்யாணத்து அன்னைக்கே பூசை.
2: நம்ம கல்யாணத்து அன்னைக்கு பூசை.
1: நன்றி.

0: என்ன ஆர்ஜி
1: வர எல்லாரும் ஏஞ்சு போங்களா, ரெண்டு பேரும் மனநோயாளிங்க மாதிரி. அது மட்டும் கரெக்டா சொல்லிடுறாங்களே, எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு
2: தெரிஞ்சிருச்சோ.
1: ஃபர்ஸ்ட் டயலாக் தெரியுதா?
2: சரி ஓகே, அடுத்த அழைப்பாளர் யார், எங்க இருந்து என்ன டயலாக் பேச போறாங்கன்னு கேக்கலாம்.

0: வணக்கம்
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்.
0: யார் எங்கிருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன்
0: மேம். கலைவாணி மேம்,
1: நல்லா இருக்கீங்களா சார்? இதோட
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க, எந்த டயலாக் பேச போறீங்க?
1: அவர் மனசுல என்ன இருக்குன்னு பேசுறேன். ஃபர்ஸ்ட் டயலாக்.
0: ஃபர்ஸ்ட் டயலாகா? சூப்பர்.
1: அப்புறம் பேசுறேன் மேம். திரு டயலாக் கொஞ்சம்
2: திரு டயலாக் பேசாம நீங்க வந்து போக கூடாது.
0: சொல்லுங்க,
1: அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதான்னு கேட்டேன். யார் யார் மனசுல என்ன என்ன நினைச்சாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுதா கேட்டீங்களே?
0: என்ன பண்ணீங்க இப்ப? என்ன பண்ணீங்க? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா
2: மீண்டும் மீண்டும்.
1: ஐயோ
0: ஐயோ
2: ஐயோ, மறந்துடுச்சு. ஆஸ்னி
1: சொல்றாங்க.
2: ஓகே ஓகே மேம், சொல்லுங்க சொல்லுங்க.
1: அவர் மனசுல என்ன நினைச்சாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதான்னு கேட்டேன். யார் யார் மனசுல என்ன என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதானே பிரச்சனை?
0: தெரிஞ்சாதான் பிரச்சனை இல்லையே.
1: தெரிஞ்சாதானே எந்த பிரச்சனை இல்லையே? அது தெரியாம தானே எல்லாமே பிரச்சனையாவே இருக்கு.
0: அடி எங்க அப்பா, எப்படியும் அந்த பிரச்சனைய முடிச்சாச்சு.
2: பிரச்சனைய முடிச்சிட்டீங்களா மேம்?
1: பிரச்சனையா இருக்கு மேம்.
2: டயலாக்கே உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. மேம் மேம், திரு திரு எங்க அத கேட்டிங்களா?
1: கேட்டேன் சார்.
2: எங்களுக்காக அந்த திரு எங்க பேசுங்க. நீங்க பேசுறேன்னு சொன்னோடனே அந்த ஆர்ஜே பல்ப்ல 1000 வாட்ஸ் லைட் எரியுது மேம்.
1: நினைக்கிறேன்
0: கலைவாணி மேம், இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் பேசலாமா? நான் எங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நான்
1: அழறேன்.
0: இப்பதான் சொன்னீங்களே.
2: பெரிய ஐசா லாஸ்ட்ல வச்சிட்டீங்க. ஏத்தே வந்து கொஞ்சம்
0: சூப்பர். ஓகே, ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். அழைப்பிற்கு நன்றி.
1: தேங்க் யூ.
2: நன்றி நன்றி நன்றி.
0: சரி, இப்ப சூப்பரான ஒரு சாங் வருது, கேட்டு வந்துடலாமா?
2: கேட்டு வந்துடலாம். போட்டுடுங்க.

0: நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு.
1: வந்துட்டோம் அர்ச்சி.
0: சரி, ஓகே, இப்ப நிகழ்ச்சி நம்ம நிறைவு
1: செஞ்சுக்கலாமா?
0: சூப்பரா வந்து பேசினாங்க, கொடுத்த டயலாக நான் ரொம்ப ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க அப்படின்னு.
1: கடைசியா ஒருத்தவங்க பேசினாங்க பாருங்க, பயங்கரமா பேசி முடிச்சாங்க.
0: அந்த டயலாக் கூட அப்படியே ஷோ எண்ட் பண்ணிக்கலாமா?
1: எண்ட் பண்ணிக்கோ.
0: ஓகே, வரும் பாடலோடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:14 ஆயிட்டிருக்கு. கடற்கரையின் குளிர்ந்த தென்றோட அலைகளின் இனிய இசையோட இந்த மாலை நேரத்தை உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நேரத்துக்கான நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. தினமும் ஒவ்வொரு ஆர்ஜே ஒவ்வொரு பீச்சுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களோட ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி எந்த ஆர்ஜே எங்கே போயிருக்காரு, எந்த பீச்சில் என்னென்னலாம் பண்ண போகிறாருன்னு வாங்க டேரக்டர் நம்ம ஆர்ஜே விக்கெட் தெரிஞ்சுக்கோம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். FM 102.8 அலையோடு விளையாடு. நான் உங்கள் ஆர்ஜே புவி. இன்னைக்கு நான் எங்க பீச் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி லாஸ்ட் வீக் வந்த அதே பீச் தான். எங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டி மெரினாக்கு நான் வந்திருக்கேன். ரொம்பவே வெயிலோட அலையோட நம்ம இன்னைக்கு விளையாட போறோம். இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து அவங்க கூட ஃபன் பண்ணிட்டு அவங்களை பத்திய மெமரிஸ் எல்லாம் கேட்டு தெரிய போறோம். தொடர்ந்து கேளுங்க FM 102.8 அலையோடு விளையாடு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜே புவி பாண்டி மெரினாலேருந்து பேசிகிட்டு இருக்காரு. வாங்க, என்னென்னலாம் பண்ண போகிறாருன்னு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
1: வெல்கம் எல்லாருக்கும். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் பாண்டி மெரினாக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நிறைய நேரோட பேசி என்ஜாய் பண்ண போகிறோம். அதில் ஒரு முதல் நேர் நீங்கள் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: நீங்கள் பேச சொல்லுங்க. என்ன
2: பண்ணிருக்கீங்க?
1: ஓகே, நீங்க வந்து பீச்சுக்கு அடிக்கடி வருவீங்களா? அடிக்கடி வருவீங்க. அப்ப எந்த ஊர் தானே? பாண்டிச்சேரி தான். ஸோ வந்து உங்களுக்கு பீச்ச
2: எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு ராக் பீச். ராக் பீச் அப்படி
2: எனக்கு ஃபேமிலி கூட வரதுனால கொஞ்சம் ஆளுதா இருக்கும். அடிக்கடி குடுத்து அவங்க வரதுனால.
1: ஓகே, அது வந்து ரொம்ப பழக்கப்பட்டு எப்பவுமே இருக்கிறதுனால. ஓகே, மோஸ்டா வந்து பிரான்ஸ் பீச் தான் ஃபேமிலியோட போவீங்க? ஓகே, சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் கூட போவீங்க, அப்போ வந்து இருக்கிறதுக்கும் ஃபேமிலி கூட வந்து போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு?
2: ஃபேமிலி கூட போனா சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்கி செல்வாங்க. என்னால அடிக்கடி போறதுனால பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டா வரலாம்.
1: கேட்கறதுக்கு யாருமே இல்லை.

0: மறக்கவே முடியாத ஒரு தருணம் ஏதாவது இத்தனை வருஷமா இருக்கீங்க. சோ வந்து எனக்குமே நிறைய இருக்கு. அப்படி உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, ஒரு மெமரபிள் இன்சிடென்ட்?
1: எனக்கு வந்து இந்த லாஸ்ட் வீக்ல நமக்கு இது ஃபேமிலி கூட போகும்போது சின்ன வயசுல வந்து ஒரு வந்து ஏதோ பொம்மை எடுத்துட்டு போனது வந்து பிடிச்ச பொம்மை சின்ன வயசுல, அது அந்த இடத்துல போய் மிஸ் ஆயிடுச்சு. அதனால ஒரு பேட் மெமரிஸ் மாதிரி இருக்காங்க. எடுத்துட்டு போயிட்டு அவசர சும்மா ஃபேமிலி கூப்பிட்டு வந்ததுனால என்னாலும் அங்கே குழச்சிட்டு வந்தோம்.
0: புரியுது. ஏன்னா வந்து நம்ம சின்ன வயசுல நமக்கு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஏதாவது இருக்கா பண்ணு ஜாலியா இருந்திருக்கேன்
1: அப்படின்னா தண்ணியில விளையாடிட்டு அதை மாதிரி வீட்டுல இருந்து எந்த காலம் வரல, நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு
0: சூப்பர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்க.
1: நைட் ஈவினிங் மேலதான் ஆயிடுச்சு வர.
0: சரி, என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பீச்ல உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு வந்தாலே நான் இதை சாப்பிடுவோம்பா அப்படின்னு ஏதாவது இருக்கா?
1: அப்படின்னா பானிபூரி தான்.
0: பானி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து எக்ஸாம் எழுத போயிட்டானா, எக்ஸாம் ஹால்குள்ள போயிட்டு திரும்ப வந்துட்டானா, என்னவா இருக்கும்? அது என்ன எக்ஸாமுக்கு எழுத போயிட்டு திரும்ப வந்துட்டான், ரொம்ப லாஜிக்கலா ஃபீல் பண்ணா பேசுங்க. ஆமா சூப்பர். இப்படி இது மாதிரிதான் லாஜிக்கா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. ஓகேயா? ஓகே, புரிஞ்சுச்சா? ஒருத்தர் என்ன பண்ணானா, பூ எடுத்துட்டு போயிட்டு துப்பாக்கியில போட்டு சுத்தானே. நல்லா யோசிங்க, இது வந்து லாஜிக்கான கொஸ்டின் கிடையாது. நல்லா திரும்ப திரும்ப சொல்றேன், ஜாலியா பண்புல்லா யோசிச்சு பாருங்க. சின்ன எக்ஸாம்ல யோசிச்சீங்களா அந்த மாதிரி? சீக்கிரம் எந்த ஐடியாவும் இல்லையா? குண்டு வண்டி அந்த குண்டு. ஓகேயா? எனக்கே கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அடிச்சுட போறீங்க? சரி ஓகே, விடுங்க. நரி இல்ல, நரி இருக்குல்ல, நரி நரி இல்லையே, ரொம்ப மீனிங்ஃபுல்லான நரி. என்ன நரி? மீனிங் மீனிங்ஃபுல்லா அந்த நரி. என்ன நரி அது? சீக்கிர மாதிரி கேட்கறா. சரி ஓகே, விடுங்க, கொஞ்சம் யோசிக்கலாம். சீக்கிரம் நினைச்சுக்கோங்க. உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் சொல்றேன். உலகத்திலே பறக்காத கிளி என்ன கிளி? அடுத்த பண்ண

18 ஓகேயா, 18 வந்து நீங்க என்ன பண்ணும் தலைகீழ சொல்லணும் ஓகேயா. அதுவும் எப்படி சொல்லணும்னா நீங்க பிகாம் நடத்துறது 18 17 அப்படின்னு சொல்லணும் ஓகேயா. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்தா டக்கு டக்குன்னு உங்களுக்கு அஞ்சு விஷயம் சொல்லுங்க. நிறைய நேர்களுக்கு அவங்ககிட்ட நிறைய மெமரிஸ் தெரிஞ்சுக்கலாம். அதோட அவங்க கூட கேம் விளையாடி என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க 102.8 அலையோடு விளையாடும்.

0: நேரம் 5:23, 9 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. அலையோட விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பூவி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டி மெரினால இருந்து நீங்க பேசிட்டு இருக்காங்க. வாங்க, இன்னும் யார்ட்டெல்லாம் பேச போறாங்க, என்னென்ன ஃபன் டாஸ்க் எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
1: மீண்டும் மலையோட விளையாடு நிகழ்ச்சியில் வந்தாச்சு. பாண்டி மெரினால் தான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஆனா வெயில் எல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு சூப்பரா இருக்கு. இன்னைக்கு இன்னொரு நிகழ்ச்சி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போறோம். அவங்க என்னென்ன சொல்றாங்க கேட்கலாம். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். நீங்க யாரு, எந்த இதுல வரீங்க, எனக்கு பேசுறீங்க?
2: எனக்கு அப்பப்ப இது மாதிரி அங்க காத்து ஒரு அமைதி என்ன கொஞ்சம் கூட இருக்கு.
1: ஓகே, நான் கேக்குறது என்னமா, ராஜ்பீஸ் பக்கத்துல இருந்து அப்படி போயிடலாமே. ஏன் பாண்டிமேனா
2: எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு.
1: ஓகே, என்ன மெமரி சொல்லுங்க.
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அந்த ஆஃபீஸ் டிஸ்காஸ் விளையாடுறோம்.
1: ஓகே,
2: கட்டி கொடுக்குறோம். பொடி பிடிச்சி விளையாடுறது, அந்த கொக்கோ.
1: ஓகே,
2: இது மாதிரிலாம் இங்கே தான் அதிகமாக ப்ளே பண்ணியிருக்கோம்.
1: ஓகே,
2: பிடிச்சி விளையாடிக்கிறோம். இங்கே நான் நிறைய செழுந்து
1: நினைப்பேன்.
2: அது பீச்சு பண்ணல ஒரு பீச் கொடுத்தாங்க அப்படின்னு
1: சொல்லிட்டு. கண்டிப்பாக
2: என்ன இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ரிலாக்ஸாக வந்து இந்த டிவி பார்க்கலாம், இந்த அலைய இந்த சவுண்ட் எல்லாம்.
1: ஓகே,
2: ஜாலியாக இருக்கும்.
1: நீங்க இதே ஒரு வேலையை வச்சு

ஏழாம் மாசம் 1990 ஓகே

நைன் வந்து நீங்க தலைகீழ சொல்லணும். ஆனா தமிழ் மிஷின் கலந்து சொல்லணும். சூப்பர் கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர் பீச்க்கு வந்திருக்கீங்க. இப்ப வந்து அஞ்சு விஷயம் நீங்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். கண்ணுக்கிட்ட இருந்த படுறதுலாம் என்ன கலாச்சி விட்டீங்க. மூணாவது பெனால்டி என்ன கேம் வைக்கிறீங்களா நீங்க? சரி என்ன கேம் சொல்லுங்க. மாத்தி மாத்தி சொல்லணுமா? சரி ஓகே. இப்படி வந்து நீங்க ரிவர்ஸ் பண்ண கூடாது. இட்ஸ் ஓகே, நான் விளையாடுறவங்க கூட சொல்லுங்க. என் பேரா நீங்க பத்தியே பாத்தீங்களா? ஓகே விடுங்க, கேள்வி கேட்கறதுக்கு ஆன்சர் தெரியணும் அவசியம் இல்ல. ஓகேயா? சரி ஓகே, ரொம்ப சூப்பரா விளையாடுங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. நேர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நேயர் வந்தாங்க. அவங்க என்னையே பிடிச்சி கலாய்ச்சின்னு ரொம்ப ஃபன்னா போட்டு போயிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 5:38, நான்களாயிட்டு இருக்கு ஆர்ஜே புவி. பாத்தீங்க அப்படின்னா பாண்டி மெரினா பீச்ல இருந்து சூப்பராக பேசிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து அவர்கிட்ட பேசிடுவோம்.
1: மீண்டும் நம்மளோட அலையோட விளையாட்டு நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரொம்பவே ஜாலியா கலகலகான்னு பேசிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு நேரம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசினா தொடர்ந்து வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். நீங்க யாரு, எங்க இருந்து இருக்கீங்க?
2: நான் பாண்டி கபிரியாந்து
1: வரேன். கபிரியாந்து
2: வரேன். தேவா, நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கேன் சார். நீங்க இப்ப பாண்டி மெரினாக்கு வந்திருக்கீங்க. எப்படியும் பாண்டிச்சேரின்னு சொல்றீங்க. பீச்னாலே ரொம்ப பழக்கப்பட்ட இடமா இருக்கும்.
2: ஆமா,
1: ரெகுலரா வருவீங்க. ஓகே, எந்த பீச் உங்களுக்கு
2: வந்து ராஜபீச்சு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே,
2: பாண்டி மெரினா நல்லா இருக்கு.
1: ஓகே,
2: எனக்கு கொஞ்சம் இங்க ஃப்ரீயா இருக்கு. அங்க நிறைய டூரிஸ்டர் நடக்குது.
1: ஓகே,
2: இங்க பாண்டி மெரினா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு.
1: ஃப்ரீயா இருக்கு. ஓகே, ஏன்னா வந்து அங்க ரொம்ப டூரிஸ்ட் அதிகமாயிட்டாங்க அப்படின்றதுனால.
2: சரி, ஓகே சார்.
1: இங்க வந்து நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெமரிஸ் என்ன இருக்கு?
2: பாண்டி பீச்னாலே மெமரிஸ்
1: இருக்கு.
2: ஊர்ல இருந்து எப்ப நடப்பு தான் கூறுங்க.
1: ஓகே,
2: இது பீச்சுன்னா வந்து 10 சின்ன வயசுலதான் வந்து எல்லாமே.
1: ஓகே,
2: ஸ்கூல் கட்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தது. அது மெமரிஸ் அப்படி இருக்கு. தென் அசிஷல பண்ண ரொம்ப போர் அடிச்சா தனியாக நிறைய பீச்சு கிளம்பி வந்துடுவேன் நைட்டு. அது பாண்டி பீச், அது பார்த்து நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே பார்த்து ஒன்றும் சூப்பராக இருக்கும். நம்ம பீச்சில் ராக் பீச்சில் வந்து உட்காந்துருக்கு. அதனால அந்த டைமில் முடிச்சுனா ஒரு
1: வந்து இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி மெரினாக்கும் இப்போ ராக் பீச்சு டிஃப்ரெண்ட் என்ன உங்களுக்கு தெரிஞ்சது? பர்சனலாக
2: எனக்கு என்னன்னா, இல்லை ரெண்டுமே நல்ல பீச்சு தான், நல்லதாக இருக்கும். அங்கே தனி வைப்பு, இங்கே தனி வைப்பு, வேறு வித்தியாசம்.
1: ஓகே ஓகே ஓகே.
2: அங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது எல்லாம் டூரிஸ்ட் நிறைய ஒரு சில பேர் ரெஸ்டாக வருவாங்க, அந்த மாதிரி டைம் பிடிக்கும்.
1: ஓகே,
2: இந்த பாண்டி மெரினா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும் போது நான் இங்கே வருவேன்.
1: ஓகே,
2: ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் தெரியல. டூரிஸ்ட்லாம் பார்த்து ஏற்ற மாதிரி ராக் பீச்சுக்கு போகிறதுனால ரொம்ப

0: அங்க போயிடும். தெரியாம இங்க அவ்வளவு ரஷ் வராதனால இங்க ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கணும். அது இந்த ராக் பீச்சுக்கு பாத்தீங்கன்னா பேர்ல இருக்க ராக் பீச் ஃபுல்லா கல்லு கட்டுறதாங்க. இங்க ஃபுல்லா மண்ணு மெரினா மாதிரி மண்ணு ஃபுல்லா இருக்கும்.
1: ஓகே சார்.
0: ஆனா கொஞ்சம் இந்த ஃப்ரீயா இருக்கும், இங்க நல்லா வாக்கிங் போகுது நல்லா ஃப்ரீயா இருக்கும்.
1: ஓகே சார்.
0: பசங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அதுல இங்க ஃபுட் கோர்ட் நாங்க வருதுக்கு.
1: ஓகே.
0: ஆனா அது நல்லா இருக்கும். அது ப்ளஸ் ஃபேமிலியோட வரதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கும். ஓகே. ஃபேமிலியோட வரது.
0: ஆமா, அது ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டி மாதிரி கொஞ்சம் ரீசன்ட் பிளேஸ் தான் வந்துருக்கு.
1: ஓகே.
0: பிஃபோர் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து ஆஃபீஸ் தான். இப்ப இதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா அதான் சொன்னதான், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்.
1: ஓகே.
0: நம்ம தனியா வர மாதிரினா ரிலாக்ஸா இருக்கலாம்.
1: ஓகே.
0: ஃபேமிலியோட போகும்போது நம்ம ராக் பீச் போகலாம். என் ஃபேமிலியோட போகும்போது அங்க பீஸா வாங்குறது வாங்கி சாப்பிடுதுன்னா அந்த மாதிரி இடம் தான் வந்து
1: நீங்க
0: தனியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க நேரம் வந்து இதுக்கு வந்துடலாம்.
2: முடிஞ்சு
0: பாண்டிமேட்டுக்கும் அது இந்த கடைசிக்கு அந்த போயிட்டீங்கன்னா
1: இன்னும்
0: சூப்பரா இருக்கும். எங்க சொன்னா மண்ல அங்க கல்லாம்
1: போட்டிருக்கீங்க,
0: இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா. அது போட்டிங் எல்லாம் போவாங்க, அந்த ஈவினிங் டைம் பார்த்தா ஒன்றும் சூப்பரா போட்டிங் எல்லாம் போவாங்க, நல்லா இருக்கும். நைட்ல கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்.
1: இந்த டைம் வந்திருக்கீங்க, இப்ப வந்து நீங்க வந்து தனியா வந்திருக்கீங்க.
0: ஆமா.
1: சோ வந்து எப்படி அதே வந்தீங்க இல்ல வாக்கிங் போறதுக்கு இல்ல வந்து சும்மா ஜாலியா வந்துட்டு போவோம்?
0: சும்மா ஜாலியா வந்துட்டு போலாம் தான் வந்தேன்.
1: இன்னைக்கு
0: ஏன் வந்தேன் இன்னைக்கு?
1: அது ஓகே சார். சூப்பரா சொன்னீங்க. பர்டிகுலரா ஏதாவது மறக்க முடியாத விஷயம் இருக்கான் வந்து பீச்சுக்கு வந்த இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது வந்து எனக்கு மறக்கவே முடியாது.
0: தானே போய் எல்லாத்தரும் ஆக்டிவிஸ்ட் மாத்தினேன்.
1: எப்படி சார்
0: மறக்க முடியாது? எதிர்த்தியா வந்ததுதான்.
1: ஓகே சார்.
0: இது புயல் அங்க சார் ஏன் மாட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் அங்க ஓட்டம் ஒர்க் பண்ணனால.
1: ஓகே சார்.
0: அவள் நான் நார்மல் புயல் தான்
1: நினைச்சிருந்தேன்.
0: செஞ்சிருச்சு
1: தெரியாதா தலைமைன்ற மாதிரி ஆயிடுச்சா?
0: ரொம்ப அப்ப மாத்தினது.
1: ஓகே சார். மறக்கவே முடியாது ஆக்சுவலி.
0: ரொம்ப மாட்டேன். எப்பறா வீட்டுக்கு போவோம்.
1: எப்பயோ
0: வந்துட்டோம். அந்த
1: அங்கேயே ரொம்ப பயங்கரமா இருந்தது அந்த டைம்ல. காற்று
0: அம்மா
1: இருந்தது. நீங்க அங்க போய் மாட்டி இருக்கீங்க.
0: மோசமா தான் இருந்த டைம்ல.
1: ஓகே.
0: அப்போது அது மறக்கவே முடியாது.
1: எப்படி வந்து சிம்பிளான காற்று அடிச்சிருக்கோம் நம்பிட்டு
0: வந்து காற்று நல்லா அடிக்கும். அது வந்து பாத்துட்டு போலாம்.
1: அட்வென்ச்சர் மாதிரி
0: மழை டைம்ல பீச் ரொம்ப சூப்பரா இருக்கும்.
1: ஓகே.
0: டைம் வந்தேன் புயல்ல மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டோம். எப்படி அங்க கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப அதிகமா இருக்கு மாட்டேன்.
1: ஓகே.
0: ஆமா, அது ரொம்ப மறக்க முடியாது. வேற என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட் இருக்கு, எதுவும் சொல்றதுன்னு தெரியல. பட் இது தானே புயல் அந்த புயல்

0: இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேரம் 5:54, 15 நொடிகள் ஆயிட்டிருக்கு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே பூவி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிமேரி நடந்து பேசிட்டு இருக்காங்க. வாங்க, இன்னும் யாராட்டெல்லாம் பேச போறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
2: மீண்டும் நம்மளோட அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாண்டிமேரி ரொம்பவே சூப்பரா ஃபன்ஃபுல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு. லாஸ்ட் மந்த் ரொம்பவே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி தந்தாரு. இப்ப இன்னொரு நேர் வந்து பேசி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கூட சின்ன கேம் பாலிசி விளையாடி ஜாலியா ஓட்டிருக்காங்க. வணக்கம், என் பேர் ஹரி. மறக்க வேற நம்ம பேச்சுக்கு போவோமே தவிர தேடி போவோம்.

0: சும்மா போக மாட்டேன். எப்பயாவது எனக்கு ரொம்ப இது ஏதாவது ஆன்சைட்டி லைக் ஏதாவது ரொம்ப அழுத்தமா இருந்த மாதிரி தான் நான் பீச்சுக்கு போவேன். மற்றபடி நான் பீச்சுக்கு போக மாட்டேன், எங்கேயும் எங்கேயும் போக மாட்டேங்க.
1: ஓகே,
0: போனா அங்க போய் அமைதியா உட்காந்து கடை வந்து இறச்சிட்டு வந்துருவேன்.
1: ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கன்னியா ரொம்ப சொல்றீங்க வந்து
0: அதே சும்மா நம்ம வீட்டுல சும்மா வீட்டுல இருக்கோம் எழுதி இருக்கணும். எங்கேயா போகணும்னு சொன்னா நான் எங்க பீச்சு தான் முதல் எடுத்து வருவேன். அங்கேயே அப்படியே அந்த கடல எல்லாம் உட்காந்து அது வேற எதுவுமே தோணுது. அங்க உட்காந்து பாத்தீங்கன்னா அந்த அலையோட சவுண்ட் அந்த காத்து மட்டும்தான் தோணும். வேற எதாவது தாண்டி இருந்து நமக்கு அந்த பிரச்சனை கூட எல்லாம் சரியாயிடும். ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட் கிடைக்கும் நமக்கு.
1: ஓகே, வந்து ஃபேமிலி கூட வந்து சொல்லுங்களா.

தான் சார் வேற தாண்டியா இருந்தது சார். நமக்கு அந்த பிரச்சனை கூட எல்லாம் சரியாயிடும், ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட் கிடைக்கும் நமக்கு. பானிபூரி தான் பானிபூரி பானிபூரி ஆனா ரெண்டு நடிச்சாலும் எதெல்லாம் விரும்பி பண்ணணும் அதெல்லாம் பண்ணக்கூடிய பானிபூரியும் முடியாது. இப்ப வந்தா நீங்க எதாவது சாப்பிடுங்க சரியா வந்தாலும் சாப்பிடுவோம்ப்பா.

செம்மையா பண்ணீங்க, தேங்க்ஸ் ரோபர். நேர்களே பாத்தீங்கன்னா இன்னொரு மேயர் வந்து ஜாலியா அவர் கூட விளையாடணும்னு பாத்தீங்கன்னா தனியா வந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. இருந்தாலும் நான் போயிட்டு நிறைய கொஸ்டின் கேட்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கம்பெனி கொடுத்தாரு. தொடர்ந்து கேளுங்க, எஃப்எம் ரெயின்போ 102.8 விளையாடு.

0: நேரம் 6:05 ஆயிட்டு இருக்கு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. வார்ஜியா புவி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டுருவோம்.
1: மீண்டும் நம்மளோட ஷோக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷோ போனதே தெரியல, நிறைய பேர் வந்தாங்க, நிறைய மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணாங்க, அதோட ஜாலியா கேம் விளாண்டாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களோட பாஸ்ட் மெமரிஸ் எந்த அளவுக்கு பாஸ்ட் தேர்ந்தெடுத்திருக்கேன், எனக்கு தனியா வந்தாதான் பிடிக்கும் இப்படின்னு பல விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்களும் நிறைய கேட்டுருக்கீங்க நினைக்கிறேன். அதோட கேம்ஸ் எல்லாமே ஜாலியா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய நேர் வேற பேச ரெடியா இருந்தாலும் ஷோ முடிக்கணும்ன்ற கட்டாயத்துக்கு இழக்கப்பட்டதுனால இந்த ஷோ முடிச்சு நான் கிளம்புற விஷயங்கள் ஏற்பட்டுருச்சு. அதுல இருந்து பாய் சொல்லிட்டு நான் கிளம்புறேன், உங்கள் ஆட்சியை குடிச்சுட்டு அலையோடு விளையாடுறது

நேயர்களே, 6:10 மாநில செய்திகளை 7 மணிக்கு கேட்கலாம். தொடர்வது திரையிசை.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21 21 நொடிகள். நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, உங்களுடைய ஃபேவரட்டான சாங் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760, மற்றொரு 2275230, வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து என்ன விருப்பமான பாடலை கேட்க போறாங்க, கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: வாழப்படம் கலா பேசுறேன். நலமா?
1: நலமா இருக்கு மேம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமா இருக்கேன் மேம்.
1: ஓகே, சொல்லுங்க உங்களுடைய விருப்பமான பாடல்.
2: உதயா படத்துல உதயா உதயா அணையறிஞ்சிருந்து பாட்டு கொடுங்க.
1: ஓகே மேம், உங்களுடைய விருப்பமான பாடல் வருது கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிருக்கு நன்றி.
2: நன்றிங்க மேம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
1: ராஜா.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்பமான பாடல்.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்பமான பாடல்.
1: பணக்காரன் படத்துல இருந்து 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான்.
0: ஓகே, உங்களுடைய விருப்பமான பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி சார்.
1: நன்றி மேடம்.

0: मुक्त भारत अभियान
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேயர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். மனம் விரும்புதே ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
4: ஹாய் மேம், நான் வேலூர் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்பமான பாடல்?
4: மானஸ்கன், இது திரைப்படத்தின் பெயர். சரத்குமார் சார் சூப்பரான நடிப்புல ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில, இந்த சாங் மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அது ஒளிபரப்புறீங்களா?
3: ஓகே, கண்டிப்பா உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி சார்.
4: தேங்க்யூ மேம், பை.
3: உங்கள் மனம் விரும்பிய பாட்டு காதுகளிர கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய ஃபேவரட்டான சாங்கையும் கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்லைங்க, உங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760, மற்றொரு 2275230, வெளியூர் நேர்கள் 04113 அப்படின்ற குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: பாரதி கண்ட புதுமை பெண்ணுக்கு பொன்மாலை வணக்கம்.
0: பொன்மாலை வணக்கம் கூறுவது யார், எங்கிருந்து? சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்பமான பாடல்.
1: கேப்பங்கலியை கொண்டு வரப்போகும் திருமதியின் வருகை எது நோக்கி காத்திருக்கும், தமிழ்ச்செல்வனுக்காக ஒரு பாடல். இயக்கத்தில் ஒரு சூழ்நிலான பாடல்.
0: ஓகே சார், உங்களுடைய விருப்பமான பாடல் வந்து கேட்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி.

0: டைம் கரெக்டா 6:46 பத்து நொடிகள் ஆகுது. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்பதே, அதாவது உங்களுடைய ஃபேவரட்டான சாங்கை என் கூட கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ அஜி பாரதி. சரி ஓகே, இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து என்ன விருப்பமான பாடல கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம். எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்பமான பாடல்?
1: படம் மந்திர புன்னகை. பாடல் மந்திர புன்னகையே.
0: ஓகே, மந்திர புன்னகை. மந்திர புன்னகையா பாட்டு இப்ப அப்படியே வரப்போது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். அழைப்பிற்கு நன்றி.
1: மிக்க நன்றி மேடம்.

0: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து என்ன விருப்பமான பாடலை கேட்க போறாங்க கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். புவனகிரில இருந்து வெறுமணி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க சார்.
1: உத்தமராசா படத்துல இருந்து இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல அந்த பாட்டு.
0: ஓகே, உங்களுடைய விருப்பமான பாடல் வருது கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி சார்.
1: நன்றி மேம்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். உலக சிக்கில் செல் அனிமியா விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளில் ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் நலனில் பல மேம்பாட்டுத் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சங்கீதா கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று காலை நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். உலக சிக்கில் செல் அனிமியா விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சிக்கில் செல் அனிமியா என்னும் சிவப்பணு குறைபாடு நோயினை ஒழிப்பதற்கு நிர்ணயிக்கப்பட்ட 2047ஆம் ஆண்டிற்கு முன்னரே இந்தியா அந்த நோயை முற்றிலும் ஒழித்துவிடும் என்று தாம் நம்புவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டில் அனைத்து மாநிலங்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் இந்த இலக்கை எட்ட முடியும் என்று உறுதிபட கூறினார். ஆரோக்கியமான மகளிர் வலியூட்டப்பட்ட குடும்பம் என்ற இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இந்நோயை கண்டறிந்து முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்நோயை கண்டறிய இதுவரை நடத்தப்பட்ட பரிசோதனையில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டாா்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருடனும் அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை மற்றும் அனைவரின் பிரார்த்தனை ஆகிய கொள்கைகளால் இந்தியா ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அடைந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் நலனில் பல மேம்பாட்டு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது. இந்த 12 ஆண்டு கால ஆட்சியில் வடகிழக்கு பகுதிகளின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: நாட்டின் முன்னேற்றத்தில் வடகிழக்கு பகுதிகள் வன்முறை, சாலை மறியல்கள் மற்றும் புறக்கணிப்பால் மட்டுமே அறியப்பட்டன. ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு கால ஆட்சியில் இதை மாற்றியமைத்து தொலைதூர மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளை தேசிய பிரதான சாலைகளுடன் இணைக்கும் வசதி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக சுற்றுலா அதிகரித்து உள்ளூர் வருமானத்திற்கான சிறந்த வாய்ப்புகளும் உருவாகியுள்ளன. பிரதான் மந்திரி கிராம சாலை திட்டத்தின் கீழ் 47,270 கோடி ரூபாய்க்கும் மேல் செலவிடப்பட்டு 46,290 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பிரதமரே இந்த வடகிழக்கு பகுதிக்கு 83 முறைக்கு மேல் பயணம் மேற்கொண்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் 8 புதிய பசுமை வெளி விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டு 2014 ஆண்டில் 9 விமான நிலையங்கள் என்று இருந்த நிலை தற்போது 17 விமான நிலையங்களாக அதிகரித்துள்ளது. உடான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்களும் ஹெலிபோர்ட்டுகளும் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டன. சுதந்திரத்திற்கு பிறகு முதல் முறையாக 2022 ஆண்டில் முதல் சரக்கு ரயில் மணிப்பூரையும் 2023 ஆண்டில் மேகாலயாவையும் சென்றடைந்தது. 2025 முதல் ரயில் மிசோரம் மாநிலத்தை சென்றடைந்தது. இதற்கிடையில் வடகிழக்கு பகுதியின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் வகையில் PM டிவைன் திட்டத்தின் கீழ் மொத்தம் 6,600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
0: நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற 26வது இந்திய கைரேகை மாநாட்டில் உரையாற்றிய அவர், சிக்கலான வழக்குகளை எளிமையாக்குவதில் இந்த அமைப்பு உதவி புரிவதாக கூறினார். மேலும் குற்றப்பத்திரிகைகள் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்றும், பயனுள்ள ஆதாரங்களை மட்டுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் தொழில்நுட்ப அடிப்படையிலான விதிகளை அரசு தரப்பு திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை உற்பத்தி கடந்த நிதியாண்டில் சாதனை அளவாக 178,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராக்பூரின் அம்சராயில் உள்ள யந்திரா இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் ஆயுத தொழிற்சாலையில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் உரையாற்றிய அவர், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்திய பாதுகாப்பு உபகரணங்களுக்கான உலகளாவிய தேவை அதிகரித்து வருவதால் தற்போது பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி சுமார் 40,000 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளதாக கூறினார். இந்த ஆயுத தொழிற்சாலையில் உருவாக்கப்படும் அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் பிரஸ் மூலம் தயாரிக்கப்படும் உதிரி பாகங்கள் பாதுகாப்பு உபகரணங்களில் மட்டுமல்ல, ரயில்வே, இஸ்ரோ மற்றும் DRDO போன்ற அமைப்புகளின் இயந்திரங்களிலும் பயன்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் பாதுகாப்பு உற்பத்தித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த பாரத்திற்கான வேலை ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை இன்று மாலை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கினார். இந்த ஊக்கத்தொகை நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க வழிவகை செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணிபுரியும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகை பெற தகுதியுடையவர்கள். கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் முதலாளிகளுடன் பணியாற்றும் ஒவ்வொரு கூடுதல் பணியாளருக்கும் மாதந்தோறும் 3,000 ரூபாய் ஊக்கத்தொகை பெற இத்திட்டம் உதவிகரமாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை நாடு முழுவதும் நேரலை ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியாவுக்கான இருநாட்டு பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். அவரது பிரான்ஸ் பயணத்தின் போது எவியானில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். இந்த உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், ஜெர்மன் அதிபர் திரு ஃபெட்ரிக் மெர்ஸ், பிரிட்டிஷ் பிரதமர் திரு கேர் ஸ்டார்மர் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹீன் ஆகியோர் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் பிரதமர் பங்கேற்றார். முன்னதாக திரு மோடி பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மெக்ரானுடன் இணைந்து பிரான்சின் நைஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்தியா, பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த முன்னணி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு ஒன்றிணைந்த ஒரு சிறந்த தளமாக விளங்கியது. பிரதமரின் ஸ்லோவேக்கியா பயணத்தின் போது பிரிட்டிஸ்லாவாவில் உள்ள அதிபர் மாளிகையில் அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்கர்னியை சந்தித்தார். அங்கு நடைபெற்ற சிறப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர

0: மோடிக்கு ஸ்லோவேக்கியாவின் மிக உயரிய விருதான முதல் வகுப்பு வெள்ளை இரட்டை சிலுவை விருது வழங்கப்பட்டது. சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்று பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. யோகா தினம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் உடல் வலிமை, மன உறுதி மற்றும் முழுமையான நல்வாழ்வை மேம்படுத்துவதில் யோகா பெரும் பங்கு வகிக்கிறது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இந்திய விமானப்படை நாடு முழுவதும் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. வடக்கில் உள்ள லேயின் உயரமான மலைகள் முதல் தெற்கில் உள்ள கார் நிகோபார் கடற்கரை வரையிலும், கிழக்கில் உள்ள தவாங் எல்லைகள் முதல் மேற்கில் உள்ள புனித நகரமான துவாரகா வரையிலும் இந்நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மட்டுமின்றி பள்ளி மாணவர்கள் மற்றும் NCC மாணவர்களும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு விமானப்படை தளங்களில் ஏற்பாடு செய்யப்படும் இந்த யோகா நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது.
0: மேகாலயாவின் ரிப்போய் மாவட்டத்தில் உள்ள போய்ரிம்போங்கில் வடகிழக்கு பிராந்தியத்தின் மிகப்பெரிய இயற்கை முறை வாசனை பொருட்கள் பதப்படுத்தும் நிலையத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் இணைந்து மேகாலயா முதலமைச்சர் திரு கான்ராட் கே சங்மா மற்றும் சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். அரசின் வடகிழக்கு பிராந்தியத்திற்கான இயற்கை முறை மதிப்பு சங்கிலி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஊக்குவிடப்பட்ட கிழக்கு ரிப்போ இயற்கை முறை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் மூலம் இந்த வசதி அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 32 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த நிலையம் இஞ்சி, மஞ்சள், மிளகு மற்றும் மிளகாய் உள்ளிட்ட இயற்கை முறை வாசனை பொருட்களை ஆண்டுக்கு 10,000 மெட்ரிக் டன்னுக்கு அதிகமாக பதப்படுத்தும் திறன் கொண்டது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் 2024 புவியியல் குறியீடு பெற்ற லகாடாங் மஞ்சள் உள்ளிட்ட உயர்தர இயற்கை முறை விளைபொருட்களில் மேகாலயா கொண்டு வந்துள்ள சிறப்பு அம்சங்களை எடுத்துரைத்தார். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய தமிழக முதலமைச்சர் திரு விஜய், அரசின் மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக் கூடாது என வலியுறுத்தினார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சங்கீதா கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று காலை நடைபெற்றது. இக்கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தொடக்கி வைத்து அருங்கலை பார்வையிட்டனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு விக்னேஷ் கண்ணன், திரு அழகு சுந்தரம், திரு ராமு, தலைமை செயலாளர் திரு சரத் சௌஹான், காவல்துறை தலைமை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் துறை இயக்குநர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, காவல்துறையின் செயல்பாடுகள், கடந்த 12 ஆண்டு காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து அரங்குகள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றன. இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த கண்காட்சியை பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியர் பார்வையிட்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பெண் வழக்கறிஞர்கள் தங்கள் தொழில்முறை பணிகளை திறம்படவும் பாதுகாப்பாகவும் சமமான சூழலில் மேற்கொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து உச்சநீதிமன்றம் இன்று வலியுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக சிக்கில் செல் அனிமியா விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளில் ஏழைகள், விவசாயிகள், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் நலனில் பல மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சங்கீதா கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் இன்று காலை நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
3: Go for PLI.
4: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
5: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: நேரம் 7:10:44 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் விரும்புதே. நேயர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.
7: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
8: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட குடுக்கறாங்க.
7: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
9: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
3: என்ன சொல்ற நீ? தினமும் நைட்டா?
9: தினமும் இரவு.

0: பதினைந்து மணி முதல் பதினோரு மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன். என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே. உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய

0: வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தின் திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சியின் நேரலையில் பங்கேற்ற மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி திரு கண்ணதாசன் இந்த திட்டத்தின் கீழ் இரண்டு விதமான ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ஸ்கீமில் வந்து இரண்டு விதமான ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. நிறுவனத்திற்கும் கொடுக்குறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்குறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள் முதல் முறையாக பணியில் சேர்ந்து பிஎஃப் மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய ஒரு மாதமான பிஎஃப் சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும்.
0: இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இதன் கீழ் பயனடைந்த தொண்டு நிறுவன அதிகாரி ஆன்சி கூறினார்.
2: இன்று பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் மூலமா எங்களுடைய தொண்டு நிறுவனம் அடைந்திருக்கிற சாதனையை பற்றியும் எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகையாக ₹583,778 கொடுத்துருக்கு. இது எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊக்கத்தொகை மூலமாக நாங்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பயனை அடையவும் இந்த திட்டம் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இந்த திட்டத்தை உருவாக்கிய மத்திய அரசிற்கு எங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நாடு முழுவதும் சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று பட்னாவில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பீகார் மாநிலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். பீகார் அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேகாலயாவில் விளையும் இஞ்சி ரகங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் மிகப்பெரிய வாசனைப் பொருட்கள் பதப்படுத்தும் நிலையத்தை ரிபோய் மாவட்டத்தில் உள்ள பாய்வம்போங்கில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். 32 கோடி ரூபாய் செலவில் இந்த நிலையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வருடத்திற்கு 10,000 மெட்ரிக் டன் வாசனைப் பொருட்களை பதப்படுத்தும் திறன் கொண்டது இந்த நிலையம் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். ஜார்க்கண்டில் மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் 20,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நகர்ப்புற பகுதிகளில் ஸ்மார்ட் மின்மீட்டர் பொருத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆய்வின் போது அமைச்சர் கேட்டறிந்தார். சர்வதேச யோகா தினமான நாளை மறுநாள் இந்திய விமானப்படை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லே தொடங்கி கார் நிக்கோபார் தீவுகள் வரை யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக விமானப்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விமானப்படை அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இணைந்து இதனை தொடங்கி வைத்தனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த கண்காட்சியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக காவல்துறை, நீதிமன்றம் மற்றும் இதர தொடர்புடைய அலுவலகங்களின் செயல்பாடுகள் குறித்த விளக்கமும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக

0: முதலமைச்சர் திரு விஜயுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அசோகா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஆளும் தாவேக அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் இத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்வதாகவும் திரு அசோகா குற்றம் சாட்டியுள்ளார். கேரளத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதற்கான அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. காவல் நிலையங்கள் தோறும் கூடுதலாக பெண் காவல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோமதி மாவட்டத்திற்குட்பட்ட உதய்பூரில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் மாணிக் சஹா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் அமைதியை பராமரிப்பதற்காக பல்வேறு சமுதாயத்தினருடன் பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர். ராம்கர், பலாமு, லோஹர்தாகா, கோடா மற்றும் மேற்கு சிங்பூம் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மோசமான வானிலை ஏற்படும் நேரங்களில் பொதுமக்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான், கத்தார் மற்றும் பாகிஸ்தான் இந்த பேச்சுகளில் பங்கேற்க இருந்ததாகவும் சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த பேச்சுகளை சுவிட்சர்லாந்தில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானுடனான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம் குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. நேர்கள் கேட்கொண்டிருப்பது மனம் விரும்புதே

0: நேர்கள் இதுவரை கேட்டது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அன்றாட நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். மனம் விரும்புதே ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டாக 7:32:26 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடலை கேட்க போறாங்க, கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். அறிவிப்பாளர் பாரதிக்கும் உடனே உதவியாளருக்கும் எனது அன்பார்ந்த மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குமா.
0: யார் எங்கிருந்து?
1: நான் தென்பேரிலிருந்து கணேஷ் ராஜா.
0: சொல்லுங்க சார்.
1: எனக்கு வந்து சம்சாரம் அது மின்சாரம் படம் அதே வரியில் தொடங்கும் பாடல்.
0: ஓகே, உங்களுடைய விருப்பமான பாடல் வருது கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றிமா. நன்றி.

0: நேயர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம் பாரதி.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: திருவண்ணீர்
0: தட்சிணாமூர்த்தி. சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்பமான பாடல்?
3: சின்ன வாசகர் படத்துல வந்து கண்மணியே கண்மணி ஒரு அருமையான பாடல்.
0: ஓகே.
3: பிரிவது இணைவதை போல் பிரியும் இரவும் பகலும், பிரிவதை போல் இணையும் கடலும் அலையும், குளிர்வதை போல் தனியும் நீர் மூத்த நெருப்பு, என் மனம் விரும்புவதோ இந்த பாடலை கொண்டு வந்து சேர்க்குமா உங்கள் வானொலி?
0: கண்டிப்பா எங்களுடைய வானொலி வந்து உங்களுடைய ஃபேவரட்டான சாங் பிளே பண்ணும் சார். அழைப்பிற்கு நன்றி.
3: நன்றி மேடம்.
4: ஏய் டாக்ஸி, டாக்ஸி, சமயத்துக்கு ஒரு டாக்ஸி கூட கிடைக்கல.

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேடு.
1: Shut up, don't talk to me. Hey taxi, taxi, taxi.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு.
1: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
0: சிந்து தடி முத்து மழை பூவு.
1: அடடா என் கவியரசர் கம்பா,
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்துவிடும் நோவு.
1: ஆஹா, ஆடு நனைதேனும்

0: என்னை மீறி என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த இன்னும் தனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: வெற்றிலம் பூவு, ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட தேடு.
1: ஏன் இப்படி ஏனம்மணி நாடகம்?
0: ஆமா நாடகம். திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டாரு திருநாவுக்கரசர்.
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா தீர்ந்து போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே எரியுது. ஃபயர் இன்ஜின்
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே தடி.
0: நல்லதானே இருக்கேன்.

0: ஹாபிட் மேன் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின் பனிப்பூவு.
0: இந்த சினிமா டயலாக் எல்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத போயா.
1: மின் கோபம் ஏ ஆண் பாவம் ஏ
0: பாவம் மை ஃபுட்.
1: I love you நீ இங்கு செல்ல கூடும் என்ன நீரே. என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேடு.
0: ஹலோ, கேன் யூ கிவ் மீ லிஃப்ட்?

0: அதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ,
1: நீ திருந்தவே மாட்டே.
0: ஆண் பாவம் ஏ,
1: தாங்களையா.
0: I love you, I love you. நீ இங்கு செல்ல கூடும் என்ன நிதி?
1: நேயர்களே,

0: நைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் எங்கிருந்து?
1: கடலூர்லேருந்து கார்த்திக்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய விருப்பமான பாடல்? விருப்பமான பாடல் வந்து கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று முதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை லடாக்கில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். நாட்டின் பாதுகாப்பிற்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களிலும் அவர் கலந்து கொள்கிறார். நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வை எழுதும் மாணவர்களுக்கென 7 8 2 7 9 8 0 2 7 2 8 7 என்ற வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தகவல் தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமை இத்தேர்வை எழுதும் மாணவர்கள் தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த வாட்ஸ்அப்பின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்வையொட்டி டெலிகிராம் செயலி மீது மத்திய அரசு விதித்துள்ள தடை உத்தரவு செல்லும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தேசிய புத்தக வாசிப்பு தினம் என்று கொண்டாடப்படுகிறது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2017 பிரதமர் திரு நரேந்திர மோடி நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் நாராயண பணிகரின் பிறந்த நாளை தேசிய புத்தக வாசிப்பு தினமாக அறிவித்தார். புதுச்சேரியில் நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்காக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மூலம் வரும் 21 காலை 9 முதல் 1 வரை புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் இருந்தும் மற்றும் மாலை 5 முதல் 7 வரை நீட் தேர்வு மையங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று பிஆர்டிசி பொது மேலாளர் செய்தி வெளியிட்டுள்ளார். தேர்வுக்கு செல்லும் மாணவர்கள் சிறப்பு பேருந்துகளில் தனது தேர்வு அனுமதி சீட்டினை காண்பித்து இலவசமாக பயணம் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா இன்று இரவு வாஷிங்டனில் உள்ள சியாட்டில் மைதானத்தில் நடைபெறும் டி பிரிவு ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி அதிகாலை 12:30 தொடங்க உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிலையத்தின் நேரம் 8:52. நேர்களே, சைபாலன் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
1: புதுச்சேரி ஆயுஷ் இயக்ககத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். நேர்களே, மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல், இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.

0: न्यू स्टोरी ऑफ डेवलपमेंट सुपर्णा सैकिया आकाशवाणी न्यूज दिल्ली।
1: The National Testing Agency, NTA, today said that it is fully prepared for the smooth, fair and transparent conduct of the National Eligibility Cum Entrance Test, NEET UG 2026 re-examination, which is scheduled for the upcoming Sunday. In a statement, the NTA said that the exam will be conducted across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. On to sports. In badminton, India's Ashmita Chaliha stormed into the women's singles semi-finals in the Macau Open in China today. Ashmita secured her place in the last four with a straight game victory over South Korea's Kim Min-sun 21-16, 21-18 in the quarterfinals. She will next face South Korea's Park Hae-yeon in the semi-finals tomorrow. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi disburses incentives worth 2,400 crore rupees under Pradhan Mantri Viksit Bharat Rozgar Yojana, says Indian youth will be at forefront of driving global growth, innovation and entrepreneurship in years to come. Country's first commercial plant to manufacture ammonium nitrate from coal to be set up in Jharsuguda district of Odisha with an outlay of 25,000 crore rupees. Supreme Court rules right to walk on demarcated footpath is a fundamental right, calls for setting up a regulatory body to execute it. India slams Pakistan at United Nations, accusing Islamabad of hosting, training and deploying terrorists. A new round of direct peace talks between United States and Iran postponed amid killing of 21 people in Israeli strike on Lebanon. Israel and Hezbollah later agreed to ceasefire. And in sports, Ashmita Chaliha had to face Park Hae-yeon in women's single semi-finals of Macau Open Badminton in China tomorrow. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து நம்முடன் பேசுவதற்காக சின்மய அமைப்பை சேர்ந்த மூத்த யோகா ஆசிரியர் பிரம்மச்சாரிணி சரண்யா சைதன்யா நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம்.
5: வணக்கம்.
4: முதல்ல யோகானா என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
5: ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னா நம்ம யோகானா ஏதோ ஒரு மனசில் நிறைய விஷயம் நினச்சிட்டு இருக்கோம். ஆசனம் பண்ணுறது யோகா, மூச்சு பிடிக்கிறது யோகா, தியானம் பண்ணுறது யோகான்னு. யோகானா அதோட அர்த்தமே ரொம்ப அழகான, இங்கிலீஷில் வந்து யோக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, YOKE. சம்ஸ்கிருதத்தில் வந்து ரூட் வேர்டு வந்து தாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ரூட் வந்து யுஜ், யுஜ்னா டு ஜாயின். இப்போது நம்மக்கிட்ட நம்மளோட சரீரத்தை எடுத்தாக்க நிறைய பகுதிகள் இருக்குது, அங்கங்கள் இருக்குது. அந்த அங்கங்கள்லாம் ஒரு சீராக வேலை செய்யணும். ஐந்து புலன்கள், பார்க்கும் கேட்கும் புலன்கள், அதுக்கப்புறம் ஐந்து கரணங், ஐந்து சரீரத்தால் வேலை செய்யும் கரணங்கள், கை கால் வாய் பெருவாய் சிறுவாய், இது ஐந்து. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது, மனசுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் புத்தின்னு ஒன்று இருக்குது. புத்தின்னா நான் இதை டிசைட் பண்ணுறேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும், இங்கே போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன்னா அது புத்தி. அதுக்கப்புறம் ஒரு நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் ஹவுஸ், மெமரி ஸ்டோர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி உள்ள ஒன்று சித்தம்னு ஒன்று இருக்குது. சித்தம்லலாம் நம்ம நிறைய நிறைய மெமரிஸ் எல்லாம் பார்க்குறோம், எல்லாத்தையும் சேகரிக்கிறோம், ஒரு லைப்ரரி மாதிரி அது உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் நான்னு சொல்கிறோம் பாருங்கள், நான் வரேன், நான் போகிறேன், நான் தான் பெரிய ஆள், அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் அகங்காரம். ஸோ இந்த மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், சரீரம், அதுக்கப்புறம் நம்ம சுவாசம் எடுக்கிறோம், பிராணசக்தின்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம என்ஜின், உள்ளேருந்து நம்மளுக்கு சக்தி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது நிறைய, இதெல்லாம் ஒருங்கிணைந்து, அது ஒருங்கிணைந்து தான் செய்யறது. பட் இருந்தாலும் அது எப்படி வேலை செய்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அது சரியாக பண்ணுறதுக்கு தெரியலன்னா நம்ம வந்து மிஷினை ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு கார் வந்து எப்படி இயங்குறதுன்னு தெரியாமல், நம்ம வந்து எப்படி இயக்கிறதுன்னு தெரியாமல் கண்டபடி பயன்படுத்தினாக்க அந்த கார் வந்து முழுமையான வேலையை நம்மளுக்கு செய்யாது. அதே மாதிரி தான் இந்த சரீரத்தை வந்து முழுமையாக அறிஞ்சு அதை எப்படி இயக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த சரீரத்தோடைய ஒரு முழுமையான அனுபவம் நமக்கு கிடைக்கும். எப்படி ஒரு மொபைல் ஃபோனில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ், எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சர்லாம் எதுவுமே தெரியாமல் நான் வந்து சில விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணி அந்த மொபைல் ஃபோனோட முழு யூஸ் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த யோகா என்ன பண்ணோம் அப்படின்னா அது ஒரு ஞானம்,

0: யோகான்னா அது ஃபிலாசபியும் இருக்குது, ஒரு ஞானம் இருக்குது, அதுக்கப்புறம் யோகா வந்து ஒரு பயிற்சி முறையும் கூட. ரெண்டுமே இது யோகான்ற வார்த்தையில் இருக்குது. பேசிக்காக யோகான்ற வார்த்தைக்கு அர்த்தம் யுஜ், மீன்ஸ் டு ஜாயின். அண்ட் ஜாயின்னு நிறைய விஷயம் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்குது. மெயினாக மைண்டு, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய பிராணன், இன்ஹலேஷன் பண்ணுறோம், எக்ஸலேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சரீரம், இது மூணுமே வந்து ஒரு சீராக இயங்கி செய்யக்கூடியது பேர் யோகம்னு சொல்லுவாங்க.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க யோகாக்கான அர்த்தத்தை. அடுத்த கேள்வி என்னன்னா, முறையான உடற்பயிற்சி ஆசனங்கள் மூலமாக குழந்தைங்களோட வளர்ற எலும்புகளையும் தசைநார்களையும் எப்படி ஃப்ளெக்சிபிளாக மாற்றலாம், இது அவங்களோட முதுகு தண்டு வலுப்பெறுவதற்கு யோகா எந்த அளவுக்கு உதவுது?
0: இது வந்து யோகா தினமாக இருந்தும் பெரியவர்களுக்காக இருக்கக்கூடிய தினமாக இருந்தாலும் அந்த பெரியவர்கள் குழந்தைகள்லேருந்து தான் வராங்க. அப்போ அது மாதிரி இப்போ குழந்தைகள்லாம் ஃப்யூச்சரில் பெரியவங்களை ஆக போகிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு சிந்தனை கொடுக்குற மாதிரி இந்த கேள்வி இருக்குது. யோகம் என்பது நம்ம ஆசனம்னு புரிஞ்சுக்கிறோம். யோகா ஆசனம், இந்த சிரசாசனம் பண்ணுறது, தனுராசனம் பண்ணுறது, இதை தான் யோகம் சொல்கிறோம். ஆனால் பதஞ்சலி மகரிஷி தான் அந்த யோக சூத்திரத்தை எழுதியிருக்காரு. 196 சூத்திரங்கள் யோகத்தை பற்றி எழுதியிருக்காரு. அதில் வந்து ஆசனம் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம். ஆசனம்னா என்னது, பாடியை வந்து ஸ்டெடியாக வச்சுக்கிறது, கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கேன். ஸ்டெடியாக இருக்கிறதுனால ஸ்டிஃபாக இல்லாமல் ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. ஆசனம் உடைய கோல் வந்து நம்ம சரீரத்தை, பாடியை ஸ்டெடியாக வச்சுக்கணும், சுகமாக இருக்கணும். ஸோ இந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய ஆசனங்கள் இருக்குது யோகாசனத்தில். வந்து முதல்ல சூரிய நமஸ்காரம்னு இருக்குது. சூரிய நமஸ்காரம்னா சுறுசுறுப்பாக ஆகும் உள்ள அந்த பிளட் ஃப்ளோ. சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறோம், சூரியன்னா வெளியில் இருக்கார். நம்மளுக்கு உள்ள வந்து சோலார் பிளெக்சஸ்ன்னு சொல்கிறாங்க. சூரியன் இருக்கக்கூடிய இடம் வந்து சோலார் பிளெக்சஸ், அதுக்கு தான் அந்த பேரே அப்படி இருக்குது. ஸோ அந்த சோலார் பிளெக்சஸ்லேருந்து ஆரம்பித்த 1, 2 நம்ம கையை நகர்த்தி மேலேயும் கீழேயும் குனியும் பொழுது, வேகமாக பண்ணும்பொழுது சரீரத்தில் வந்து ஒரு சீராக டைஜஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரத்த ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் வந்து அவங்களுடைய நடை, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் நஞ்சாத நெறிகளும்னு பாரதியார் சொல்லியிருக்கார் இல்லையா, அவங்களோட நடை உடை பாவனையெல்லாம் மாறிடும். இந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு ட்ரெமெண்டஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் இந்த சூரிய நமஸ்கார், இப்போ குருதேவ் சுவாமி சின்மயானந்தர் இருக்கார், அவர் வந்து நிறைய பாலவிகார், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாலவிகார் கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, 20 சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. நம்ம எந்த ஆசனம் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 12 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது 6 ஸ்டெப்பு ஆன்வர்ட் ஜேர்னி, அதே 6 ஸ்டெப்பு ரிட்டர்ன் ஜேர்னி, இவ்வளோ தான். ரைட் சைட், லெஃப்ட் சைட். இந்த யோகா இன்டர்நேஷ்னல் யோகா டேக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் 108 சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸில் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ சூரிய நமஸ்காரம் வந்து அது ஆசனம்னு சொல்ல முடியாது, அது ஒரு கிரியா. கிரியா மீன்ஸ் மூவ்மெண்ட். ஆசனம் வேறு, கிரியா வேறு. ஆசனம்னா ஆரம்பிக்கிற பொசிஷன் இருக்குது, நிற்கிற பொசிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி ரிலாக்ஸ் பண்ணுற பொசிஷன் இருக்குது. கிரியான்றது மூவ்மெண்ட், ஒரு ஃப்ளோ. சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு கிரியாவில் வரும். இந்த சூரிய நமஸ்காரம் மட்டுமே ரெகுலராக பண்ணாக்க அவங்க டைஜஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். சூரியன் எப்படி ஒளி கொடுக்குறார், இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்குறார்ல, அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ், ஒரு கண்ணை திறந்தாக்க ஒரு பிரைட்னஸ் தெரியும் அவங்களுக்கு. அவங்கள கண்ணாடியில் பார்த்தா அவங்களுக்கே ஆஹா நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோமான்னு தோணும். அதுதானே, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே உலகத்தில் எவ்வளோ சாதிக்கலாம்ல. ஸோ இதுதான் வந்து இந்த சூரிய நமஸ்காரோடைய பலன். அதுக்கப்புறம் ஆசனங்கள்லாம் பண்ணுறதுனால ஜென்ரலாகவே எல்லாமே அந்த போன்ஸ் சப்பிலாக இருக்கும், அந்த போன்ஸோடைய வளர்ச்சி. மெயினாக வந்து நம்மளுடைய முதுகுத்தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகுத்தண்டுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பேர்னா மேரு தண்டம்னு சொல்லுவாங்க. அந்த முதுகுத்தண்டு நம்ம சயின்ஸ், இந்த காலத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் கூட, நியூரோலஜிஸ்ட், நியூரோ சயின்ஸ், பிரெயின் சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியூரானல் கனெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின் த்ரூ த ஸ்பைனல் கார்டு, இந்த பேஸ் ஆஃப் த ஸ்பைன்லேருந்து அப்படி தான் இன்ஃபர்மேஷன் போகுது. வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி இந்த நியூரானல் கனெக்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னாக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ரீச் ஆகும். இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பிரெயினுக்கு ரீச் ஆச்சுன்னா டிசிஷன் வந்து எடுக்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சூரிய நமஸ்கார், இந்த யோகாசனங்கள்லாம் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுடைய லிம்ஃபாட்டிக் எண்டோக்ரைன் சிஸ்டம், அந்த நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அதோட வேலையை நல்லா செய்யும். அப்போது இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது மொபைல் ஃபோன் வேணும், கேம்ஸ் வேணும், ஆப்ஸ் வேணும், இல்லைனா ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், இல்லைனா ஏதாவது மூவி போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த யோகா பண்ணுறதுனால என்ன ஆகும்னா சந்தோஷம்

0: சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஜேர்னலிஸ்டா வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து வை டோன்ட் யூ என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னாங்க. ஆபீஸ்ல தான் விவரம் என்ன போர் அடிக்கிறது, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ண. கொஞ்ச நேரம் வந்து நான் விருக்ஷாசனத்துல நின்னேன், கால ஒரு காலம் மடக்கி ஒத்த மரம் மாதிரி நிக்கிறது விருக்ஷாசனம். விருக்ஷாசனத்துல நின்னேன், அவ சொன்ன என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு விருக்ஷாசனம் பண்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கலகல கலகலன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, யோகா பத்தி பேசினாங்க, மரத்தை பத்தி பேசினாங்க, அந்த அட்மாஸ்பியரே மாறி போச்சு. யோகாக்கும் வந்து அந்த சக்தி இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக ஃபிசிக்கல் ஹெல்த் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும், அதுக்கு சூரிய நமஸ்கார் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஜென்டில் பிரீதிங் எக்ஸசைசஸ். ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம், குழந்தைங்கன்றதுனால யோக பயிற்சி எடுத்து அந்த யோக பயிற்சியில் யார் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அதை மாதிரி ஒரு முறையாக ஒரு ஆசிரியர்கிட்ட போய் தான் கற்றுக்கணும். இது வந்து ஒரு காஷன் மாதிரியே போடும். இதில் வந்து டேமேஜ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எந்த விதத்தில் போய் எப்படிலாம் முடியணும், ஏன்னா யாருக்குமே அதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது, நிறைய விஷயமெல்லாம் இருக்குது யோகத்தில். அதனால நல்லா பயிற்சியுடைய ஆசிரியர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்.
1: எந்த வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து யோகாக்களை கற்றுக் கொடுக்கலாம் மேம்?
0: வெரி குட், நல்ல கேள்வி. யோகா கலைக்கு வந்து வயசே கிடையாது, ஏன்னா குழந்தைங்க வந்து பிறக்கும் பொழுதே அவங்க யோக நிலையில தான் இருக்காங்க. நம்மளுக்கு தான் வந்து யோகம் கத்துக்கணும், அவங்க வந்து யோக நிலையிலே தான் இருக்காங்க குழந்தையா இருக்கும். நம்ம வந்து குழந்தை பண்றதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அந்த அத்துருண்டு குழந்தை, ஒரு 5 மாசம் 6 மாசம் குழந்தை, நீங்க கையை காலையை வீசி வீசி ஆடுறதை பார்த்துருக்கீங்களா? பெரியவங்க அது மாதிரி பண்ண டயர்ட் ஆயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது, அது எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னா அது யோக நிலையில் அது இருக்குது, அந்த இன்டிகிரேட்டட் கண்டிஷனில் அந்த குழந்தை இருக்கிறதுனால யோகம். ஆசனங்கள்லாம் ஒரு 5 வயசுக்கு மேலே தான். அதுக்கு முன்னால் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களோட குழந்தைங்களாக இருந்தாங்க, பயிற்சி பெற்றவங்களாம் இருக்காங்கன்னா அந்த காலை கையெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி விடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப. அப்போ யோகாச்சாரியா படிக்கும்போது, அந்த கோர்ஸ் படிக்கும்போது நிறைய பிறந்த குழந்தைங்களெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்துடுவார் அந்த டீச்சர். ஒரு டீச்சருக்கு நிறைய பசங்களை ட்ரெயின் பண்றாரு, ஒரு 100 கணக்கான பசங்களை. டெலிவரி ஆன உடனே ஆன கையோட குழந்தைங்களை எல்லாம் வந்து யோகா கிளாஸ்ல சேர்த்து விட்டுட்டு அவர் வந்து அந்த எக்ஸசைசஸ் பிறக்கும் போது, பிறந்து 1 வருஷத்துக்குள்ளேயே அந்த பாடியோட ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ், அதை நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். ஜென்ரலா ஒரு விதமான அனுபவமும் இல்லை என் குழந்தை வந்து படிக்கணும் அப்படின்னா யோகா கிளாஸஸ் ஒரு 5 வயசுலேருந்து பண்ணலாம். ஆசனங்கள், சிரசாசனம் மட்டும் கொஞ்சம் நிறைய கண்ட்ரீஸில் வந்து 12 வயசு மேலே தான் பண்ணணும்னு ரூல் எல்லாம் இருக்குது. சிரசாசனமாக தலைகீழாக நிற்கிறது, அதில் மற்ற போர்சஸ் எல்லாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்தாக்க ஃப்ளெக்சிபிலிட்டி பிரமாதமாக இருக்கும், அவங்கள வந்து பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி முயற்சியால் June 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருது. தொடர்ந்து இந்த தினத்தை 12வது வருஷமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதனால் யோகா பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: சந்தேகமே இல்லை, பிரமாதமான ஒரு விழிப்புணர்வு, பார்க்கறதுக்கே பெருமையா இருக்கு. இப்போ பாரத தேசத்துலேருந்து யோகா வந்தது அப்படின்னு சொல்லி அந்த சம்மர் சால்ஸ்டிஸ், June 21 சம்மர் சால்ஸ்டிஸ், அதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த தினத்தை வந்து எல்லாம் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. பப்ளிக் பிளேசஸ்ல வந்து நியூயார்க் மற்ற இடத்துல எல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனா பிரதமருடைய இந்த அறிவுறுத்தல்னால இந்த இன்டர்நேஷனல் யோகா டே வந்ததுக்கு அப்புறம் சர்வதேச லெவல்ல வந்து யோகாவுடைய பிராபல்யம், அதுவும் நம்ம பாரத தேசத்தோடைய கனெக்ஷனோடு இருக்கிற பிராபல்யம் வந்து ரொம்ப வந்து பிரமாதமா உலகம் முழுக்க தெரிஞ்சு யோகாவுடைய யோகம், இந்த யோக கலையுடைய ஒரு அறிவு, ஒரு பற்றுக்கோடா இருக்கு உலகத்துல எல்லா நாடுகள்லயும். நம்ம பாரத தேசத்துலயுமே நம்மளுக்கு வந்து இவ்வளோ இருந்தா கூட, இந்த கலை நமக்கிட்டே இருந்தா கூட, அது சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கே வந்து நிறைய பேருக்கு நம்ம நாட்டிலேயே ரொம்ப பார்க்கறதுக்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு மார்ச் பாஸ்ட் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், ஒரு மாஸ் ட்ரில் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அதை மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க, பாரத தேசத்துல காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நாளில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் யோகத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கூட போயிடும். இவ்வளோதான் இந்த யோகத்தோடைய மகிமை வந்து, இவ்வளோதான் நமக்கு தெரியும், ஆனால் அதோட மகிமை வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு, பிரபலமாயிருக்கு நல்லா, அதில் வந்து சந்தேகமே கிடையாது.
1: சர்வதேச யோகா தினம் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த வருஷத்தோட யோகா டே தீம் யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். எல்லா வயதினருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா எப்படி உதவுது மேம்?
0: எல்லா வயதினர், குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து வயதானகள், முதியோர்கள் வரைக்கும், சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் யோகா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் டெஃபினட்டாக பெனிஃபிட் தரும், அதில் சந்தேகமே இல்லை. எப்படின்னா நான் மூச்சு இழுக்கிறது எந்த வயசில் பெனிஃபிட்டாக, அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா நான் வந்து சுவாசம் வந்து எந்த வயசு வரைக்கும் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னா அதுக்கு கிடையவே கிடையாது, அது கேள்வியே கிடையாது. ஏன்னா சுவாசம் வந்து நம்ம பிறக்கும் போதுலேருந்து கடைசி சுவாசம் வெளியில் போகிற வரைக்கும் நம்ம சுவாசம் நம்ம கூட இருக்குது. அந்த சுவாசத்தோடு இணைந்து நான்

0: வந்து சிந்திக்கிறது, நான் செயல்படுறது, நான் மூச்சை உள்ளே இழுத்து தியானத்தோட, தியானம்னா அட்டென்ஷன், அட்டென்ஷனோட மூச்சு, அதாவது மூச்சை இழுக்கிறோம், வெளியில் விடுறோம், அட்டென்ஷனோட ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் தினம் பண்ணி பார்த்தாக்க அதோடைய மகிமை நமக்கே தெரியும். அதனால் இந்த முதியவர்கள் 50 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ்லேருந்து என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு யோகம் பண்ணலாம், அதாவது ஆசனம் பண்ணலாம், இல்லை சேரில் உட்காண்டே வந்து சில ஆசனங்கள்லாம் வந்து ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரிலாக்ஸிங் எல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா எந்த ஆசனமும் பண்ண முடியல, நான் யாருக்கிட்டையும் போய் கற்றுக்க முடியலன்னா நம்ம நடக்கிறோம், வாக்கிங் போகிறோம், அந்த வாக்கிங்கையும் வந்து ரெகுலேட்டட் ப்ரீதிங்கோட வாக்கிங் அண்ட் அட்டென்ஷன் இது மூணு கொண்டு வந்து யோகம் நம்மளுடைய டெய்லி பெருக்கிறோம், தொடைக்கிறோம், ஏதாவது ஒரு வேலை பண்ணுறோம், எந்த வேலையிலுமே கவனத்தை மூச்சோடு கொண்டு வந்துட்டால் ஒரு யோக பயிற்சியாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சுவாசம் உள்ளே எப்படி போகுது, எப்படி வெளியில் வருது, இதை கவனித்தாலே இது ஒரு பெரிய யோகக்கலை. புத்திசமில் சொல்லுவாங்க ஆனபான சத்தி யோகான்னு சொல்லுவாங்க. ரமண மகரிஷி என்ன சொல்ல, வீக்ஷண பிராணாயாமம் சொல்லுவார். வீக்ஷண பிராணாயாமம்னா இந்த பிராணசக்தி உள்ளே போகுது வெளியில் வருது, இதை வந்து நான் கவனிக்கிறது அமைதியாக, ஒன்றுமே பண்ணாமல் எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் பண்ணாமல் உள்ளே போகிற பிராணனும் வெளியில் வர எங்கேருந்து மூக்குலேருந்து எங்கே உள்ளே போகுது, எங்கேருந்து திருப்பி வெளியில் வருது, இதை கவனிச்சுட்டே ஒரு 5 நிமிஷம் பண்ணாலே இது ஒரு பெரிய யோக கலை தான். எந்த வயதினராலும் பண்ணால் இதை பண்ணி முடித்த உடனே மனசு அமைதியாகும், நம்மளுடைய மூச்சு சுவாசம் சீராக இருக்கும், மனசில் லேசாக இருக்கும், கஷ்டங்கள்லாம் மறைஞ்சிரும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு.
1: ஓகே மேம், யோகானா என்ன, அதை எப்படியெல்லாம் பண்ணலாம், அது உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு உதவுதுன்றதை பற்றி ரொம்ப தெளிவாகவும் சுலபமாகவும் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி.

நேரம் 9:30. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தேவானம் நிகழ்ச்சியில தொடக்கமா பாடல் வருது கேட்கலாம். மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

நெஞ்சின் ஓரம் நீ வந்த நாள் முதல் மௌனங்களும் கூட மெல்லிசை பாடுகின்றன. கண்கள் பேசும் மொழியை காற்றும் கற்றுக்கொண்டது. உன் பெயரை சொல்லும் போது மலர்களும் நாணிக்கொண்டது. பாடல் வரது கேட்கலாம், உயிரே திரைப்படத்திலிருந்து.

டைம் கரெக்டா 9:42 ஐந்து நொடிகள். நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதே வானம். நிலவின் வெண்மையில் உன் நினைவின் நிறம் கலந்தது. தனிமையின் இரவுகள் கூட தேன் சுட்டும் கனவாய் மாறியது. ஊஞ்சலாடும் என் மனதில் உன் அன்பே கயிறாகி ஒவ்வொரு துடிப்பிலும் உன் சிரிப்பே இசையாகிறது. வருடங்கள் கடந்தாலும் வாடாத பூவாய் நீ, என் நெஞ்சின் ஆலயத்தில் என்றும் வாழும் தேவதையாய் நீ. நிகழ்ச்சியில பாடல் வருது கேட்கலாம். ரட்சகன் திரைப்பட

நேயர்களே, புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா நாளை பிற்பகல் 12:30 கேட்கலாம். நேரம் 10:02. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தீன் சிந்துதே வானம். ஒரே மனம் கொண்டோம் நாம், ஓசையின்றி பேசும் பந்தம். உன் நினைவு வந்தாலே உலகம் முழுதும் வசந்தம். நீ சிரித்தால் மலரும் காலை, நீ மௌனித்தால் நீளும் மாலை. இரு உயிர்கள் என்றாலும் இதயம் மட்டும் ஒரே சாலை. கைகள் சேரா தூரம் இருந்தும் காதல் சேர்க்கும் நெஞ்சம் எங்கும். நீயும் நானும் வேறல்ல, ஒரே மனம் துடிக்கும் என்றும். நிகழ்ச்சியில பாடல் வருது கேட்கலாம், தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து.

என் இதயத்தின் இனிய இசையை, உன் பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் என் உலகம் பூக்கிறது. காற்றாய் வந்து மனதை தொட்டு, கனவாய் வந்து விழிகளை நிரப்பி, நிழலாய் என்றும் தொடரும் நேசத்தின் அழகிய வடிவம் நீ. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில இருந்ததா பாடல் வருது, கேட்கலாம். உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திலிருந்து.

10:24 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகள்ல, கோபால் சர்மா தேவி நேத்தியார் குரல்கள்ல பாடல் விருது கேட்கலாம். தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து மனதை வருடும் பாட்டு காதுகளிர கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ புதுவை 102.8.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:31 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். சுத்த தன்யாசி ராக தெரிப்புல மின்னக்கூடிய பாடல் இப்ப நாம கேட்கக்கூடிய இந்த பாடல் ராகத்தின் இனிமை கூறுகளில் நம்ம ஒட்ட வச்சு அதுக்கு நாட்டுப்புற சாயங்களை மெல்ல தடவி கலை சுவையில் நம்ம சொக்க வைக்கக்கூடிய வாத்திய இணைப்புகளை கலை நயத்தோட உயிர்களை வசப்படுத்தக்கூடிய விதத்தில் தந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய பாடலை தான் இப்போ நம்ம வந்து கேட்க போகிறோம். இளையராஜாவின் இசையில் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து

0: தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. மெல்லியதா ஆரம்பிக்கக்கூடிய பல்லவிய தொடர்ந்து ஆன்மாவை வருடக்கூடிய சுத்த சாவேரி ராகத்திலிருந்து எழுந்து படரும் ஒளி அலைகள் ஆரம்ப இசையா எழுந்து ராகத்துடைய தூய வடிவமா அழியா பேரலை கொண்டு வரும் இந்த பாடல் நம்முடைய மனசு அதுல மயங்கிதான் போகும். அப்படி மயங்கி கிடக்கக்கூடிய நம்மள தொடர்ந்து வரும் பின்னணி இசை ஆன்மாவை பூரணத்துல பொலிவுறும் வண்ணம் நகர்த்தி நகர்த்தி விடை பெற முடியாத இன்பத்துல திளைக்க வைக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நிகரே இல்ல அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு பாடலை தான் இப்ப நம்ம வந்து கேட்க போறோம். இளையராஜாவின் இசையில மலேசியா வாசுதேவன் ஜானகி குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து
1: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ
2: பரஞ்சோதி பரஞ்சோதி

நேர்த்தியான இசையில வந்துவராளி காட்டும் ஒரு விறுவிறுப்புடன் ஒத்திசையும் இசையில் இனிமையும் தரும் காதல் பாடல் இப்ப நாம கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்கள்ல பாடல் கேட்கலாம், தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. என்றும் என்றும் என்றும் உங்கள் மனதோடு, இது என்றுமே உங்கள் உணர்வோடு.

பொன்னியின் சிந்ததே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:45:40. இப்போ நம்ம கேட்க போகிறது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங் தான். பந்துவராளியில் இப்படிப்பட்ட ஒரு பாடலாக, இப்படிப்பட்ட ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அமைந்த ஒரு பாடல். மாலையில் பாடுறதுக்கு பொருத்தமான ராகம் இது அப்படின்னு சொல்கிறதால, மாலை நேரத்தையும் காதலையும் இணைக்கும் சூழ்நிலைக்கு இந்த ராகத்தை வந்து ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சரி, இந்த பாட்டு எந்த பாட்டுப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்களுக்காக அந்த பாட்டை நாங்கள் வந்து ப்ளே பண்ணிடுறோம். நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து.

பூக்களை மலர்த்தும், புது செடிகளை செழிக்க வைக்கும் மண்ணின் வளம் போல மாலை நேரத்திற்கு பொருத்தமான வசந்தாராகத்தில் சம்பிரதாய வெளிக்குள் பிற இசையின் எழில்களையும் சிறைப்புகுத்தி உயிர் உணர்ச்சியின் வலிமையை மேலோங்க செய்கின்ற பாடல். 4 நிமிஷத்துல எத்தனை எத்தனை மெருகூட்டல், எத்தனை எத்தனை அழகூட்டல். வசந்தா என்ற பேரொழியில் பேரழில் புது பூவாய் பூத்த ஒரு பாடல் தான் இப்ப நம்ம கேட்க போறோம். என்ன பாடல் அப்படின்னா, ராஜ பார்வை படத்துல இருந்து.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:10. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், தீவன பயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல், பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் ஆர்வலர் சலீம் அலி குறித்த சிற்றுரை, வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கு விபத்துகளால் தலையில் ஏற்படும் காயங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 மற்றும் 8:30 முதல் 8:55 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. (11:02 முதல் 11:30 மற்றும் 11:47 முதல் 12 மெலடி மேஜிக், 11:30 முதல் 11:47 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல், 12:02 பேசுங்க தோழா, 12:30 முதல் 12:35 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. (12:50 புதின பக்கங்கள், பூவை எஸ் ஆறுமுகம் அவர்கள் எழுதிய அவளொரு மோகனம் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் மகளிர் உங்கள் சாய்ஸ். 12:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 கல்லூரி பூக்கள் நேரலை நிகழ்ச்சி நெறிப்படுத்துபவர் பிரியங்கா, 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜீவிதா. மாலை 6:20 முதல் 7:00 7:02 முதல் 7:15 மற்றும் 7:25 முதல் 8:00 மனம் விரும்புதே, 7:30 முதல் 7:32 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல்,

8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: Commissioner's annual report.
1: This is the country where the sitting defence minister boasts of hosting, training and deploying terrorist state policy, and yet Pakistan calls itself a victim of terrorism. Indeed, a paradox which only Pakistan could sustain. It is a living example of a Frankenstein state which is shocked when its own monster bites back.
0: In badminton, India's Ashmita Chali has stormed into the women's single semi-final of the Macau Open in China today. Ashmita secured her place in the last four with a straight game victory over South Korea's Kim Min-sun in the quarterfinals. And with that, we end this news bulletin.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 101.8 நேரம் 11:10:04. நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.